இடத்தில் நேரம் 5:32 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ சரோஜா ஸ்ரீலலிதா பாடியுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்மை ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 31 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இனி செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: அவா அறுத்தல் 37 அதிகாரம் 4வது குறட்பா.

வாய்மையான நிலை என்பது அவாவில்லாத நிலையே ஆகும். அந்த நிலை வாய்மையே விரும்பி நடந்தால் தானாகவே நம்மை வந்து சேரும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா நடராஜன் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட்டில் படை நடுங்கும் பாம்பு குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க 8 இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணை செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. தோல் நோயும் தீர்வுகளும் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 உற்சாகமூட்டும்

ஆட்டம் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், உழவன் டூயட் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 அசத்தல் சந்திப்பு, மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபென்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. 12:05 இசை நாற்றாங்கால், திருச்சி கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியில் நடைபெறும் கோடைக்கால இசை பயிற்சி மாணவர்களோடு நேரலை. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், நாட்டுக்கோழி வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள். 2:30 வள்ளி திருமணம், சுப்பு ஆறுமுகம் குழுவினரின் வில்லுப்பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 3:00 இசைத்தூரல், 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு ஹேண்ட்பால் விளையாட்டு வீராங்கனை இர்ஃபானா அவர்களோடு ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம், கோடைக்கால கறவி மாடு பராமரிப்பு முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே.

0: இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8 மணிக்கு அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குகிறார் எம் சுமித்ரா அவர்கள். 8:30 உலக தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ராதா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:30 நாடக மலர். இனி எல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள். 10 மணிக்கு அரங்கிசை டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை கேட்டு ரசிக்கலாம். பி ஹரிக்குமார் அவர்கள் மற்றும் சேலம் கே ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மிருதங்கம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியா இருங்க. நீங்க சிறுகாம்பூர்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிகழ்ச்சிகளை எங்க இருந்தாலும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு உங்க அலைபேசியில நியூஸ் ஆன் ஏர் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. இனி நாம கேட்கலாம்.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும்

0: நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் சண்டை அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமாக கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே. இந்நாளும் அவ்வாறே இனியதாய் அமைந்திட இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய குரு பகவான் கவசம் கேட்கலாம்.

ஜாலி அப்ரஹாம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை பல்லக்கு, இரவு 7 மணிக்கு வெள்ளி அன்ன வாகனம். ஆனந்த ராகத்திலினி பெங்களூர் ஏ.ஆர். ரமணியம்மாள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை நோய் தொற்றிலிருந்து பராமரிக்க சில ஆலோசனைகளை வழங்குகிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகேஸ்வரி அவர்கள்.
2: பெரும்பாலும் நிலமற்ற விவசாயிகளோட முக்கியமான வாழ்வாதாரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் தான். இந்த செம்மறி மற்றும் வெள்ளாடுகளில் வந்து நோய் தொற்று

காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுது. பொருளாதார இழப்பு மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையுமே இது வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், இருக்கக்கூடிய பண்ணை வளாகமாக இருக்கட்டும் சரி, நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளாக இருக்கட்டும் சரி, பண்ணை சுற்றுப்புறங்கள் எல்லாமே வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நோய் எந்தெந்த வழியிலெல்லாம் வந்து தாக்கும்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகை வச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குடற்புழு, குடற்புழு தாக்கம் மூலமாக வரக்கூடிய நோய்கள். அடுத்து தொற்று கிருமிகள், வைரஸ் தொற்று கிருமியாக இருக்கட்டும், பாக்டீரியல் தொற்று கிருமிகள், இல்லை பூஞ்சை தொற்று கிருமிகள், அடுத்து பொரிசல் ஒட்டுண்ணிகள்னால வரக்கூடிய தொற்று கிருமிகளாக இருக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள்னால வர்றது. பரவலாக பார்த்தீங்க அப்படின்னா செரிமான குறைபாடுனால வரக்கூடியது, வயிறு உப்பு சமம், இல்லை வயிற்றில் வந்து அமிலத்தன்மை அதிகமாகிறது. ஸோ இந்த மூன்று வகைகளில் தான் செம்மறி மற்றும் வெள்ளாடு நோயை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், இருக்கக்கூடிய இடங்களை வந்து சுத்தமாக பராமரிக்கணும் ஒன்று. அதே மாதிரி போதுமான இடவசதி கொடுக்கணும். போதுமான இடவசதி பத்தலை அப்படின்னாலும் நெருக்கடினால வந்து அந்த இடத்துல நோய் தொற்று கிருமிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்துல 20 ஆடுகளை அடைச்சோம் அப்படின்னா அந்த ஆடுகள்லேருந்து ஏற்படக்கூடிய கழிவுகள், சாணமாக இருக்கட்டும், சிறுநீராக இருக்கட்டும், சுவாச காற்றுலேருந்து வெளிவருகிற சூடாக இருக்கட்டும், ஸோ இது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும். அதோட அளவுகள் அதிகமாக இருக்கிறப்போ அது நோய் தொற்றை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும். ஸோ முதல்ல வந்து நம்ம போதுமான அளவு இடவசதி கொடுக்கணும். ஸோ இடவசதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குட்டிகளுக்கு 5 சதுர அடி கொடுக்கணும். பெரிய நல்ல வளர்ந்த பெட்டையாட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 சதுர அடி, கெடா ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 சதுர அடி கொடுக்கணும். ஸோ நம்ம போதுமான இடவசதி கொடுத்துட்டோம். சுத்தமாக வச்சுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா தினமும் காலையில் கண்டிப்பாக பட்டியை சுத்தம் பண்ணணும். பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வெளியில் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்குறோம். பெரும்பான்மையான விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் முறையில் தான் வந்து ஆடுகளை வந்து வளர்க்குறாங்க. பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே மேய்ச்சலுக்கு போயிடும், சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி போல் வந்து பட்டிக்கு திரும்பும். ஸோ நமக்கு வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டு பட்டிக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு நேரம் கிடைக்குது. 12லேருந்து 16 மணி நேரம் உள்ளே இருக்கும், 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும். இந்த ரெஸ்ட் பீரியட் வந்து நோய் கிருமிகளோட எண்ணிக்கை வந்து வேகமாக பரவுறதை கொஞ்சம் தடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக 15 நேரம் வெளியில் மேய போகிறதா நல்லது. இல்லை நாங்கள் வந்து ஒரு நகர்ப்புறம் பக்கத்தில் வந்து இப்போ ஒரு பண்ணை வச்சுருக்குறோம், எங்களால் வந்து டெய்லி மேய்ச்சலுக்கு கொண்டுட்டு போக முடியாது, நாங்கள் உள்ளே வச்சு தான் வந்து வளர்க்குறோன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டியோட சேர்த்து வெளியில் ஆடுகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ அதோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது, ஒரு விளையாடுறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், ஒரு ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கும், அதுக்கான இடவசதி பட்டியில் இல்லாமல் வெளியில் கொஞ்சம் ஒரு வேலி போட்டு கொடுக்கணும். அந்த அளவு எவ்வளோ கொடுக்கணும், நம்ம பட்டிக்குள்ளே சொன்ன அளவு மாதிரியே 2 மடங்கு கொடுக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா பட்டிக்கு பக்கத்திலேயே பட்டியோட சேர்த்து ஒரு 4 அடி உயரத்தில் வலை கட்டியே அடைச்சிக்கலாம். நான் சொல்கிறது டவுனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் பட்டிக்கு வெளியில் வந்து நம்ம அந்த திறந்த வெளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திறந்த வெளி பகுதியில் நம்ம கூரை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பட்டியில் கூரை இருக்கிறதுனால மழை வந்தால் அப்போ உள்ளே போய்க்கும். ஸோ நம்ம இந்த இடங்களில் பட்டிக்கு வெளிப்புறத்தில் அந்த திறந்த வெளி பகுதி ஓரத்தில் சிறு மரங்கள்லாம் நட்டு வைக்கிறது நிழல் கொடுக்கும். பகல் நேரத்தில் தீவனம் தண்ணி வெளியில் வச்சுட்டு நைட்டு நேரத்தில் பட்டிக்குள்ளே வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 மணி நேரம் இங்கே 12 மணி நேரம் அங்கேன்றப்போ ஓரளவுக்கு தரையில் கிருமிகள் தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் சுத்தம் பண்ணுறது காலையில் வந்து நம்ம கண்டிப்பாக பட்டியை சுத்தம் பண்ணிடணும். தினமும் வந்து சாணம் சிறுநீர் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிடணும். மழை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்கள் வந்து சிறுநீர்லாம் தங்கி கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதுனால் நம்ம பெரும்பான்மையான இடங்கள் பார்த்தீங்கன்னா மண்தரையில் தான் நம்ம வந்து ஆடுகளை வளர்க்குறோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மண்தரையே வந்து உகந்தது, போதுமானதும் கூட. ஏன்னா நம்ம வெப்பமண்டல பகுதிகளாக இருக்கிறதுனால சீக்கிரமே மண்ணும் ஈரத்தை உறிஞ்சி காஞ்சிரும். இந்த மழை நேரங்களில் வந்து தண்ணி வந்து நிற்கும். அப்போ அந்த நேரம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் கூடுது. இப்போ காலையிலே வந்து 9 மணிக்கே பட்டியை கூட்டிவிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் விட்டு ஒரு 11 மணிக்கு வந்து சுத்தம் பண்ணுங்க. அப்படி சுத்தம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்குற நம்ம 2 மணி நேரம் இடைவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நீரை வந்து நல்லா உறிஞ்சிரும் தர நமக்கு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கும் வந்து எளிதாக இருக்கும். ஸோ நம்ம சுத்தம் பண்ணிடுறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வளர்க்குறதுக்கே மண் தரையில் தான் நம்ம எல்லாருமே வளர்க்குறோம். ஸோ மண் தரையில் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ண முடியாது. சிமெண்ட் தரையில் சுத்தம் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தூய்மையாக நம்ம சுத்தம் பண்ணுறது வந்து முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மண் தரையோட மேற்பரப்பு 2 இன்ச்சுக்கு மண்ணை வெட்டி எடுத்துட்டு அந்த மண்ணை அப்புறப்படுத்திட்டு பட்டியோட தரையை வந்து புது மண் போட்டு நிரப்பலாம். புது மண் நல்லா போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே சுண்ணாம்புத்தூள் வந்து கொஞ்சம் தூவி விட்டுருணும். சுண்ணாம்புத்தூள்னா
எல்லா இடத்துல

0: இடத்துலயும் படுற மாதிரி நம்ம தூவி விட்டா போதும். இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிருமி நீக்கம் சிறிது. இப்போ இது ஒரு சிமெண்ட் தரையா இருந்தா கழுவி விடலாம், ஆனா மண் தரையை வந்து அப்படி கழுவ முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா சுண்ணாம்பு தூள் இல்லைன்னா பிளீச்சிங் பவுடரை வெயில் காலமா இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒரு முறை ஆட்டுப்பட்டியில நம்ம தூவி விடலாம். தூவி விட்டுட்டு ஆடை உள்ள விட்டு ஆட்டுக்கு எதுவும் ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது, தாராளமா தூவலாம். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த அளவுக்கு தூவினா போதும். ரொம்ப அள்ளி கொட்டியும் நம்ம வந்து ரொம்ப நிறைய போட வேணாம், எல்லா இடத்துலயும் லைட்டா படுற மாதிரி நம்ம தூவி விட்டா போதும். இதே மழைக்காலம் மறந்ததுன்னா, ஏன்னா மழைக்காலத்துல வந்து கிருமி தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், அதனால நம்ம என்ன செய்யலாம், 15 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு தூள் அல்லது பிளீச்சிங் பவுடரோ உள்ள பட்டிக்குள்ள வந்து நம்ம தூவி விடலாம். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து பயன்பெற உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். தொலைபேசி எண் 9952359851.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க சில ஆலோசனைகளை வழங்கினார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் நிலைய பயிற்சி நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்க உதவும் புறக்கடை கோழி வளர்ப்பு, இனங்கள், கொட்டகை அமைத்தல், தீவனம் அளித்தல், கோழி குஞ்சு பராமரிப்பு, பண்ணை மேலாண்மை, நோய் பராமரிப்பு, இறைச்சி கோழி, முட்டையிடும் கோழி வளர்ப்பு போன்ற தலைப்புகளின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. எனவே ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்கள் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 மற்றொரு எண் 99 42 44 97 86 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மாசிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தியில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளான இலைகள் கீழ்நோக்கி சுருண்டு சிவந்து மற்றும் கடுமையான தாக்குதலில் செங்கல் சிவப்பு நிறமாக மாறிவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கலாம். மேலும் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அசிஃபேட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் இதனுடன் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்றளவில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலி வரிசைகளோடு. இனி கேட்கலா
4: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டோங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான

0: விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு

0: மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இருவரிச் செய்திகள். எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்,
3: நாட்டையே உலுக்கிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை நிகழ்ந்த நாள் இன்று. ஆண்டு 1991, ராஜீவ்காந்தி தற்கொலை படையினரின் வெடிகுண்டு தாக்குதலில் சிக்கி உயிரிழந்தார். ஒட்டுமொத்த நாட்டினையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் நடைபெற்ற நாளினை தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அறிவித்தது மத்திய அரசு. இந்த நாளில் அலுவலகங்களில், கல்விச்சாலைகளில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பது வழக்கம். தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலக மக்களால் அதிக அளவில் அருந்தப்படும் பானமான தேநீர் கமீலியா சினென்சிஸ் எனும் செடியின் கொழுந்தை பதப்படுத்தி உருவாக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் 1500 தேநீர் வகை இருக்கிறதாம். தேயிலையின் வரலாறு, கலாச்சார, பொருளாதார முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் பன்னாட்டு தேயிலை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வான் பயணத்தில் பல சாதனைகளை நிகழ்த்திய அமீலியா யாகாட் அட்லாண்டிக் பெருங்கடலை தனி விமானத்தில் தனியாளாக கடந்த நாள் இன்று. ஆண்டு 1932.

பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபிஃபா தொடங்கப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1904. ஃபார் த கேம் ஃபார் த வேர்ல்ட் என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ள ஃபிஃபாவின் தலைமையகம் ஜூராக்கில் உள்ளது. சுதந்திர போராட்ட வீரரும் பொது உடைமை இயக்க தலைவர்களில் ஒருவருமான ஆர் உமாநாத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2014. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை குத்தகை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்தவர். புதுக்கோட்டை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நாகை சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட செயலாற்றியவர் தோழர் ஆர் உமாநாத். ஐநாவின் உதவி செயலராக பணிபுரிந்த சி வி நரசிம்மன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1915. 1936 ஆண்டு நடைபெற்ற ICS தேர்வில் இந்தியர்களிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர். யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இன்சைட் வியூ உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ள சி வி நரசிம்மன் பத்ம விபூஷன் விருது பெற்றவர். இயக்குனர் தயாரிப்பாளர் ஆதித்யா சோப்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971. தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அந்த படம் 10 பிலிம்பேர் விருதுகள், தேசிய விருது பெற்றதோடு பல சாதனைகளை முறியடித்தது. தொடர்ந்து பல வெற்றி படங்களை இயக்கியவர் ஆதித்யா சோப்ரா. நடன கலைஞர் அனிதா ரத்னம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. பரதக்கலையோடு கதகளி, மோகினியாட்டம், களரிப்பயிற்று ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நியோ பரத்நாட்டியம் எனும் புதிய நடனத்தை உருவாக்கியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் அனிதா ரத்னம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், பாய்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சர்வதேச தேநீர் தினம். இந்த தேநீரை வச்சு குட்டிய ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடா இருக்கிற தேநீரை குடிக்கிறதுல காட்டக்கூடிய நிதானம் தாங்க வாழ்க்கையோட தத்துவமே. நிதானமா இருந்தா நிச்சயமா வெற்றியை அடையலாம். தேநீர் மாதிரி இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இனி வரும் ஒவ்வொரு

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். நம்மளும் நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாலு பேர் முன்னாடி அறிவா நடந்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக காலங்காத்தாலே செய்திகள் கேட்போம் அப்படின்னு டிவிய ஆன் பண்ணா
1: வீட்டு கிச்சனுக்குள் புகுந்த ராஜநாகம், இருசக்கர வாகனத்தில் படுத்திருந்த சுருட்டை பாம்பு, சத்தமில்லாமல் சரசரவென்று ஓடிய சாரை பாம்பு, பக்கத்து வீட்டில் குடியிருந்த பச்சை பாம்பு,
0: இப்படி பாம்பு பத்தின ஒரே செய்தியா வருது. அடர்த்தியான காடல் எல்லாம் இருக்க மாதிரி நம்ம ஊர்லயும் பாம்புகள் எல்லாம் முகவரி மாறி குடியேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரே

0: பயம்.
1: அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்,
2: 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றாருங்க. இதனாலயே நம்ம கோபால இருக்கல கோபாலி மாப்பு.
0: இயற்கையின் மிக விசித்திரமான அதே சமயம் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கக்கூடிய உயிரினத்தை பத்திய தேடல் இது. உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சி படை நடுங்கும் பாம்புகள். பாம்புகளுக்கு வீட்டுல இருக்கிற சோபால வந்து உட்காந்து ஏசி காத்து வாங்கணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது. அப்புறம் பாம்புகள் எல்லாம் காட்டை விட்டு வெளியே வருது அப்படின்னா நாம என்ன பண்றோம், காடுகளையும் மரங்களையும் அழிச்சிட்டு அதுங்க ஏரியாவில போய் வீடு கட்டுறோம். பாவம் அதுங்க வீட்டு அட்ரஸ நாம காலி பண்ணதும் அப்படியே என் அட்ரஸ் எதுக்கு உன் வீட்டுக்கு மாத்திரன்னு நேரா வந்து கேட்டுருதுங்க போல. ரெண்டாவது விஷயம் உணவு. குப்பைகள் அதிகமா போடுற இடத்துல எலிகள் வந்து அதிகமா இருக்குமா, எலிகள் அதிகமா இருந்துச்சுன்னா அதை தேடி பாம்புகள் வரதான் செய்யுமா. அதாவது நல்ல சாப்பாடு இருக்கிற ஹோட்டலை தேடி நாம போற மாதிரி. அப்புறம் பாம்புகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா, வெயில் காலத்துல ரொம்ப குளிர்ச்சியா ஈரப்பதமா இருக்கிற இடம் தானா. இப்போ ஒரு வண்டிய மாச கணக்குல எடுக்காம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, அந்த பைக் என்ஜினுக்கு நடுவுல கேப் கிடைச்சா போதும் பாம்புகள் பக்காவா போய் சைலண்டா படுத்துக்குமா. அதே மாதிரி வீட்டுக்கு வெளிய ஷூவை கழட்டி போடும் போது, காலையில ஆபீஸுக்கு அவசரமா கிளம்பும் போது ஷூக்குள்ள காலை விட்டா உள்ள இருந்து யாராவது என் தூக்கத்தை கலைக்கிறது அப்படின்னு கோவப்பட்டுரும். பாம்புகள் எல்லாம் கோல்டு பிளட்டடா, அதாவது குளிர் ரத்த உயிரின வகைகளை சேர்ந்ததா. அது என்னப்பா குளிர் ரத்த உயிரின வகைகள் அப்படின்னா, இதை அறிவியல் பூர்வமா எக்டோதெர்மிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்டு பிளட்டட் உயிரினங்களால அவங்களோட உடம்பால தானா வெப்பத்தெல்லாம் உருவாக்க முடியாதான். இதே பாலூட்டிகளுக்கெல்லாம் இயற்கையாவே அமைஞ்சிருக்கக்கூடிய இன்பில்ட் தெர்மோஸ்டாட்டு உடலோட வெப்பநிலைய சீராக்கி வெளிய பனி பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் சரி எந்த ஒரு சூழல்லையும் உடலின் உள்ளுறுப்புகளின் வெப்பநிலைய மாறாம ஒரே சீரா சுமார் 37 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்க உதவுதான். ஆனா பாம்புகளுக்கு அந்த வசதி கிடையாது. மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள்ல வெயில் அதிகமா இருக்கும். பாம்புகள் என்ன பண்ணுனா அந்த வெப்பத்தை தாங்க முடியாம உடம்பு ஓவரா சூடாகி ஹீட் ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிருமா. அதனால காட்டை விட்டு ஓடி வந்து நம்ம ஊர்ல எங்கெல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்குதோ அங்க போய் ஒளிஞ்சுக்கும். வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் தர, கிச்சன்ல இருக்க சிங்குக்கு அடியில இருக்கிற ஈரம், கிணத்தடி, காரோட ஏசி என்ஜின் கேப், இங்கெல்லாம் அதுங்க வந்து படுத்துக்கிறதுக்கு காரணமே அப்பாடா இந்த வெயிலுக்கு இந்த ஏரியாதான்ப்பா ஏசி ரூம் மாதிரி ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் வைஸ் தான். இந்த மாதங்களில் மட்டுமல்ல, டிசம்பர் ஜனவரி மாசத்திலயும் நல்லா பனி பெய்யும், பாம்புகளோட உடல் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும், ரத்தம் உறைஞ்சு போயிரும், அதனால நகர கூட முடியாது. அப்போ அதுங்க என்ன பண்ணும்னா உடம்ப ரீசார்ஜ் பண்ண வெப்பம் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணும், காலையிலே வெயில் வந்தோடனே நேரா வந்து மொட்டமாடி சுவத்து மேலேயோ தார் ரோட்டுக்கு நடுவுலயோ வீட்டு காம்பவுண்ட் செவத்துக்கு மேலேயோ அப்படியே ஜாலியா படுத்து கிடக்கும். இந்த பாம்புகள் வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் குளிருக்கு கொஞ்சம் கதகதப்பாவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஊருக்குள்ள வருதுங்க. ஆனா அதுக்காக நாம அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. அதனால பாம்புகளிடமிருந்து நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். எப்பவுமே வீட்டை சுத்தி குப்பைகளை சேராம பாத்துக்கோங்க. இரவு நேரங்கள்ல வெளியே நடக்கும் போது டார்ச் லைட் வச்சுக்கோங்க, இல்லனா மொபைல் போன்ல லைட் அடிச்சு கவனமா நடந்து போங்க. காலையில அவசர அவசரமா ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கு போகும்போது ஷூவை நல்லா தட்டி பார்த்து போடுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்ல போனா மருத்துவ உலகத்துல பல உயிர் காக்கும் மருந்துகள் இந்த பாம்புகளோட விஷத்துல இருந்து தான் தயாரிக்கப்படுது. பாம்புகள் நமக்கு எதிரிகள்லாம் இல்லங்க, அது நம் சூழலியல் சமநிலையின் மிக முக்கியமான நண்பர்கள். ஆனா அதே சமயம் நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். காடுகளை நாம அழிக்காம இருந்தாலே அதுங்க நம்ம எல்லைக்குள்ள வராது. தப்பி தவறி உங்க வீட்டு பக்கமோ இல்ல தோட்டத்திலேயோ பாம்பு வந்தா பாம்பை பார்த்ததுமே வனத்துறைக்கோ இல்ல அங்கீகரிக்கப்பட்ட பாம்பு மீட்பாளர்களுக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்க. உஷாரா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் படை நடுங்கும் பாம்புகள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இனி கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார்.

0: இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கிர்கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர், அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதை அடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது.

0: இரண்டு வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் இருவருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் முதலாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
3: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நேர்களே, 2026-2027 கல்வியாண்டுல 25% இத இட ஒதுக்கீட்டுல உங்களுடைய குழந்தைகளை பள்ளிகளை சேர்க்க இணையதளம் மூலமா விண்ணப்பம் செஞ்சிருப்பீங்க. ஒரு சில பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா விண்ணப்பம் வந்திருக்கும். அந்த மாதிரி பள்ளிகள்ல குழுக்கள் முறையில மாணவர்களை தேர்வு செய்வாங்க. அந்த குழுக்கள் முறை நாளைக்கு காலையில 10 மணில நடக்க இருக்கிறதுனால பெற்றோர்கள் நேர்ல சென்று இந்த குழுக்கள் முறையில கலந்துக்கணும்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற வேலை நாடுனர்களை தனியார் துறைகளை பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேயே நாளைக்கு காலையில 10 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்ட 0431 அப்படிங்கிற இணைப்பினோடு 24-13-510 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண்ணும் கொடுத்திருக்கிறாங்க, 94-990-55-901. இந்த அலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். இந்த வேலைவாய்ப்பு முகாம் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலையும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு தாங்க நடக்க இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இசையில ஆர்வம் இருக்கிறவங்க மாவட்ட அரசு இசை பள்ளியில சேர்ந்து இசை பயில மாவட்ட ஆட்சியர் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. குரல் இசை, மிருதங்கம், வயலின், பரதநாட்டியம் இதெல்லாம் பயிற்சி கத்துக்கணும் அப்படின்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றாலே போதுமா. 12 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய இந்த படிப்புல சேரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை, நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்தா அழைப்பு. தோல் நோயும் தீர்வுகளும் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில நேர்கள் பேச 246-102.1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102.1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 0431 உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102.1 அப்படிங்கிற இந்த கட்சுவெனுக்கும் அனுப்பி வைக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: குளுக்குழு வாட்டர் பார்க் நம்ம மன்னார்குடியில வந்தாச்சு.
4: ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.
6: ஆரோக்கியங்கிறது வெறும் நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லங்க, உடல் மனம் சமூக நலனோட சிறப்பா வாழ்றது தாங்க ஒரு முழுமையான ஆரோக்கியங்கிறது. அதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்க கேட்க வேண்டியது இப்ப காலை மலர்ல வர இருக்கிற மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல பொதுவா பல சந்தேகங்கள் பெண்களுக்கு ஏற்படும், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
7: பிரெக்னண்டா இருக்கிறவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, அதாவது வியாதி, பிரெக்னன்சி செக்அப் இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து சினிமாக்கு போலாமா, நான் வாக்கிங் பண்ணலாமா, நான் வந்து இங்க போலாமா, நான் அங்க போலாமா அப்படின்ட்டு. வாக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் காலம் இல்ல. ரிஸ்கா இருக்கிற பேஷன்ஸ்க்கு டாக்டரே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்குமா, நீங்க பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ட்டு. அத மாதிரி சொல்லாத எல்லா பிரெக்னன்ட் லேடிஸுமே வாக்கிங் எப்பவுமே பண்றது பெட்டர், பிளட் சர்க்குலேஷனை நல்லா மெயின்டைன் பண்ண. அடுத்தது இந்த ஹார்ட் பீட், குழந்தை மூமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்ப தெரியும், எப்ப தெரியணும்னு

0: கேட்பாங்க. குழந்தையோட நம்ம ஸ்கேன்ல ஃபர்ஸ்ட் ஆர்கன் வேலை செஞ்சு பார்க்கணும்னா அது பேபியோட ஹார்ட் தான். அது நிறைய டயத்துல 45 நாள்லேருந்து அதுவும் கீழ்ப்புறமா பண்ற ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். பட் பேஷன்ஸ்னால அதை உணர முடியாது. அதே மாதிரி மூமெண்ட்ஸை ஸ்கேன்ல கிட்டத்தட்ட 8 வாரம் 2 மாசத்துலயே நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணலாம். அதுவும் பேஷன்ஸ்னால அந்த நேரத்துல உணர முடியாது. ஏன்னா அப்ப இருக்கிற குழந்தை என்னதான் மூமெண்ட் கொடுத்தாலும் அந்த மூமெண்ட்டை தாய் உணர்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதனால கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் போன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகல, உடம்பே ரொம்ப குட்டியா ஒரு குச்சி ரேஞ்சில தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு 5 மாசம் முடியற நேரத்துல குழந்தையோட போன்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு ஃபார்ம் ஆகி கை கால் முளைச்சு அந்த போன்ல கொஞ்சம் கால்சியம் டெபாசிஷன் வந்த பிறகுதான் அதனால தாய் உணர்ற அளவுக்கு ஒரு கிக் ஆர் பாக்ஸ் பண்ண முடியும். சோ யூஸ்வலா எல்லாரும் என்கிட்ட 4 மாசத்துல வந்து கேட்பாங்க, டாக்டர் எனக்கு இன்னும் மூமெண்ட்ஸ் தெரியலையே, இதனால ஏதாவது தப்பான்ட்டு. 4 மாசத்துல நமக்கு தெரிய வாய்ப்பில்ல. 5 மாசம் முடியற கட்டத்துல தான் தெரியும். வாரக்கணக்குல பேசணும்னா 20 வாரத்துக்கு மேல தெரியறது நார்மல். நம்ம 2வது குழந்தைய சுமக்கிறோம்னா கொஞ்சம் சீக்கிரம் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதலோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு 18 வீக்ஸ்ல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் 5 மாசத்துக்கு குறைஞ்சு தெரியறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். நம்மளோட ரத்த ஓட்டம் யூட்ரஸ்ல இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரத்த ஓட்டத்தோட பல்சேஷன் நமக்கு தெரியலாம், அது வேற விஷயம். அதே மாதிரி உள்ள இருக்கிற குழந்தைக்கு 5 மாசத்துக்கு மேல கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். சோ நம்ம நல்ல விஷயங்களை பாக்குறது, வெளியில வாக்கிங் போறது, சூரியன் உதிக்கும் போது அங்க வெளியில நிக்கிறது, நல்லது பேசுறது, இதெல்லாம் குழந்தைய ஆன்டிநேட்ல அதாவது இன்ட்ரா யூட்ரைனாவே குழந்தையோட சைக்கலாஜிக்கல் குரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி காது கேட்க ஆரம்பிக்கிறது 6 மாசத்துக்கு மேல. சோ 6 மாசத்துக்கு மேல லேடிஸ் நல்ல பாட்டுகள், அவங்களோட ரிலீஜியனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கேட்கறது குழந்தைக்கு நல்ல விஷயத்துங்களை கண்டிப்பாக உள்ள இருக்கும் போதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். யூஸ்வலா வளகாப்ப அதனாலதான் 7வது மாசத்துல போடுவாங்க. ஏன்னா 6 மாசம் முடிவுல காது கேட்கக்கூடிய இந்த குழந்தை அம்மாவோட கையில இருக்கிற இந்த கண்ணாடி வளையல் இப்படி இப்படி ஆடும்போது அதை ரசிக்குங்கிறதுனாலதான் 7வது மாசத்துல வளகாப்பு போடுறதுங்கிறது ஐதீகம். பட் இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இதுவும் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் 9வது மாசத்துல வைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த காலத்தோட ஐதீகம் படி அது 7வது மாசத்துல வைக்க வேண்டியது. ஏன்னு கேட்டா 6வது மாசத்துலேருந்து தான் குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்குதுங்கிறதுனால. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். சோ நம்ம சினிமாக்கு போலாமான்னு கேட்டா தாராளமா போலாம், அதனால ஒண்ணும் கிடையாது. சி பிரெக்னெண்டா இருக்கிற லேடியும் சந்தோஷமா இருக்கிறது அவசியம். பட் நல்ல சினிமாக்கு நல்லா போகணும். நம்ம ரொம்ப கூட்டமா இருக்கிற ஏரியாவுக்கு போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா பிரெக்னன்சில நம்மளோட ஜென்ரல் தடுப்பு சக்தியே கொஞ்சம் ரொம்ப குறவா இருக்கும். சோ கூட்டமா இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது.
1: கர்ப்பகாலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல பேச இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: Washing powder Nirma. Washing powder Nirma. Nirma.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி தாங்க எப்பவுமே பெஸ்ட். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் காய்கனி விலை லிஸ்ட். தக்காளி 1 கிலோ 42 ரூபாய், கத்தரிக்காய் 80, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 1 கிலோ 44 ரூபாய், சுரைக்காய் 26, சௌசௌ 46, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 40, முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலும்புச்சை பழம் 1

ரூபாய் பூசணிக்காயும் பரங்கிக்காயும் 20 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ, 100 ரூபாய் ஆப்பிள், 300 ரூபாய் ஆரஞ்சு, 150 மாதுளை, 280 திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 14,750 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 280 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 78.95 அடியாக இருந்துச்சு. அணையிலிருந்து வினாடிக்கு 1,255 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. இந்த செய்தி நேற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தென்னூர் துணைமின் நிலையம் மற்றும் வரகநேரி துணைமின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கனால காலையில 9:45 முதல் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காது தென்னூர் துணைமின் நிலையம் மற்றும் வரகநேரி துணைமின் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில். நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதம மந்திரியின் விவசாய கௌரவ நிதி திட்டம் PM கிஷான் சொல்லுவோம்ல, அதுல விவசாயிகள் இணைய இ சேவை மையங்கள்ல அடுத்த மாதம் 15 தேதி வரைக்கும் சிறப்பு முகாம் நடக்கும் அப்படின்னு

0: துணைமின் நிலையம் மற்றும் வரகநேரி துணைமின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கனால காலையில 9:45 முதல் சாயங்காலம் 4 வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காது. தென்னூர் துணைமின் நிலையம் மற்றும் வரகநேரி துணைமின் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில். நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதம மந்திரியின் விவசாய கௌரவ நிதி திட்டம் PM கிஷான் சொல்லுவோம்ல, அதுல விவசாயிகள் இணைய இசேவை மையங்கள்ல அடுத்த மாதம் 15 வரைக்கும் சிறப்பு முகாம் நடக்கும் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இதே ராகம் நிகழ்ச்சி காத்திருக்கு. நேர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சுவன் மூலமா கேட்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நேயர்களை நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல அடுத்ததா இன்னைக்கு காலையில 8 மணிக்கு அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குகிறார் எம் சுமித்ரா அவர்கள். காலையில 8:30 உலக தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். பயனுள்ள செய்திகளோடும் இதமான பாடல்களோடும் மனம் வீசி செல்கிறது காலை மலர். நிறைவான பாடல் நெருப்புடா படத்திலிருந்து.

0: நேரம் காலை 8 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மை காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மத்திய அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் பொருளாதார ரீதியிலான பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். முன்னதாக 5 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் புதுதில்லி வந்தடைந்தார். விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்கான ஐநாவின் உயரிய கவுரவ அக்ரிகோலா பதக்கம் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இத்தாலியில் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் கிள்ளியூர் மற்றும் மேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். 1967 பின்னர் மாநில அமைச்சரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடம்பெறுவது இதுவே முதன்முறையாகும். தாவிகா சார்பில் 21 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இன்று பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நாடு முழுவதும் தீவிரவாத தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தீவிரவாத செயல்களிலிருந்து இளையோரை பாதுகாப்பது மற்றும் தீவிரவாதத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. 1991 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் தினம் அனுசரிக்கப்படுகிறது. திருச்சி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் வரும் கல்வியாண்டு மாணவர்

0: சேர்க்கைக்கு தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை நாளை இருக்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது திண்டுக்கல் செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோயிலுக்கு எளிதாக சென்று வர ரோப்கார் சேவையானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நாளை ஒரு நாள் மட்டும் ரோப்கார் சேவையானது இயங்காது என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரோப்காரில் உள்ள கம்பிகள் மற்றும் உருளைகளின் உறுதித்தன்மையை சரிபார்க்கும் இந்த பணிக்கு பிறகு மீண்டும் வழக்கம் போல் ரோப்காரானது இயக்கப்படும். எனவே பக்தர்கள் விஞ்ச் எனப்படும் மின்னிலவை ரயில் மற்றும் படிப்பாதையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணியம்.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் மால்விகா பன்சௌத், அஷ்மிதா சாலிகா, தேவிகா ஷெஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்வில் ஒரு வெற்றி கிடைத்துவிட்டால் நினைத்தது முடிந்துவிட்டது என்று அப்படியே விட்டு விடாதீர்கள். ஏனெனில் வெற்றி பெறுவதை விட அதனை தக்க வைத்துக் கொள்வதுதான் மிகவும் கடினம். வெற்றிக்கு பின்னரும் உழைத்தால் அது நிரந்தர வெற்றியாக மாறும் இந்த சிந்தனையோடு காலை வணக்கம் சொல்வது அன்பு சகே கவி. எஃப்எம் பிரைன்மனூற்று 2.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது இசை வீணையாய் நம் மனதை மீட்டவிருக்கும் இதய ராகம். நேர்களை உங்களின் விருப்ப கானங்கள் ரெயின்போவில் வளம்பெற பிடிச்ச பாட்டா 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களோட முகவரியோடு அனுப்பவும். இசைந்திருங்கள். இப்போது நம் நேயர் ஒருவர் விருப்ப கானமாக வாட்ஸ்அப் மூலமா பாட்டு கேட்டிருக்காங்க. யாருன்னா புத்தூர்ல இருந்து பரமு. இவங்க கேட்டிருக்க பாடல் தக் லைஃப் படத்திலிருந்து. இது அவங்களுக்காக அந்த பாடல் நம் எல்லோரும் கேட்கலாம். இசைந்திருங்கள் நேயர்களே, இதயத்தை மீட்டும் இதய ராகத்தோடு.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி சாரதாஸ்

8:11 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கொழுங்குண்டான் பழனி வட்டத்திலிருந்து ராமகிருஷ்ணன் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல். நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து மயிலாஞ்சி, இது அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1

0: likely to prevail during the day over parts of Madhya Pradesh, Punjab, Uttar Pradesh and Vidarbha. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. Prime Minister's visit to Italy is widely noticed by the press today along with developments in US-Iran conflict. Hindustan Times writes, Rome-Delhi dial-up ties during Modi's Italy visit. The paper also carries a picture of Prime Minister Modi and his Italian counterpart Giorgia Meloni at the Colosseum and a screen grab of the video widely circulated on social media where PM Meloni is thanking PM Modi for presenting her a bag of toffees, Melody, a play on their names. The video has been viewed over 11 million times. The Pioneer writes, PM Modi's Melody gift to his Italian counterpart sends internet into a frenzy. The Asian Age writes, after talks with Putin, Xi calls for immediate end to West Asia war. Hindustan Times headlines, talks in final lap strikes if no deal, says Trump. Iran says conflict will expand beyond region if US resumes attacks. Financial Express headlines, RBI lines up $5 billion swap to aid liquidity. In the growing market of cosmetics, Central Drug Standard Control Organization has issued an advisory saying cosmetics can only be rubbed, sprayed or sprinkled on body. The newspaper headlines, No Cosmetic Job with Jabs, warns drug regulator. The Indian Express in an exclusive writes, Working in my own grave, how workers are training robots that may replace them. The news item writes about workers in factories who are asked to wear smart glasses throughout their day. The exercise reflects a growing global push by AI and robotics companies to gather what's called egocentric data, first-person recordings of human activity that can teach machines how people perform physical tasks. And finally, The Economic Times writes, Google rejigs iconic search box for AI era, adding Google is redesigning its iconic search box and adding new artificial intelligence coding tools in its first step to expand influence in the age of AI. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi successfully concludes his visit to Italy, marking final leg of his five-nation official tour. India and Italy to celebrate 2027 as Year of Culture and Tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Centre ropes in major social media platforms to crack down on rumours and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Re-polling begins in Falta Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4 wickets to keep their playoff hopes alive. And with that, we end the morning news. Have a great day.
2: Tiruchirappalli Akashvani FM Prime 102.1 நேரம் 8 மணி 30 நிமிடம்
3: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி
7: சம்மர் சம்ம வெயில் அடிக்குது சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது சாரதாஸ் வர ரைட் டைம் இது
8: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்
2: எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதய ராகம் நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்டிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து சியானா ரியானா ஜெரால்ட் இவங்க எல்லாருமே இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் விஸ்வாசம் படத்திலிருந்து நம்ம எல்லாரும் கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைந்தே இருங்கள் இதய ராகத்தோடு

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides.

0: The Bridal Jewelry Collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: எட்டு மணி 38 நிமிஷமாக நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இதயராகம். நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருச்சி கே கே நகர்ல இருந்து சரண்யா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது டிராகன் படத்திலிருந்து வழித்துணையே அப்படிங்கிற பாடல். இணைந்த இருங்கள் நேர்களே இதயராகம் நிகழ்ச்சியோடு.

நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.3 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தோல் நோயும் தீர்வுகளும் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்களுடன் நேரலை. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் பெற சுழி 431 முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க அறிமுக நேர்கள். 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணோடு திருச்சியின் முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்துவாங்க. கேட்க மறக்காதீங்க. இன்று காலை 9:02 வசந்த அழைப்பில் தோல் நோயும் தீர்வுகளும் 8:43 ஆகுது. இதயராகம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஐயம்பட்டி சாதனா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் எம் குமரன் சந்தாப் மகாலட்சுமி படத்திலிருந்து நீயே நீயே அப்படிங்கிற பாடல். இது அவங்களுக்காக.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு குரு உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒரு சீடன் வந்து நிற்கிறான். சுவாமி எனக்கு ஒரு பிரச்சனைன்னா, உனக்கு என்ன சிக்கல் விவரமாக சொல்லுன்னார் குரு. சுவாமி, இந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவர் வெளிநாடுகளுக்கு யாத்திரை போக போகிறார். அவர் போயிட்டு திரும்பி வர 10 மாதம் ஆகும்னா, அவர் வெளிநாடு போகிறதுனால உனக்கு என்ன சிக்கல்னு கேட்டார் குரு. விவரத்தை சொன்னான். அந்த செல்வந்தருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பெண்ணை என்னுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு போகணும்னு பிரியப்படுறார். போகட்டுமே, அதனால் என்னன்னார் குரு. இப்போ சீடன் சொன்னான், சுவாமி என்னை இந்த ஊரில் எல்லாரும் நேர்மையானவன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய மனசையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் என் பேர்லேயே எனக்கு முழு நம்பிக்கை இன்னமும் வரல. 10 மாச காலம் அந்த பெண்ணை நான் பாதுகாப்பாக எங்கள் வீட்டில் வச்சிருக்கணும்னா எனக்கு பயமாக இருக்கு. பிரச்சனை தீர என்ன வழி நீங்கள் தான் சொல்லணும்னா, இப்போ குரு சொன்னார், இது மாதிரியான சிக்கல்லேருந்து தப்பிக்கிற ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கிறான், நீ நேராக அவனை போய் பார் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி எல்லா விவரமும் இருக்கிற இடத்தையும் சொல்லி அனுப்பினார். குரு அடையாளம் சொன்ன அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், பக்கத்து கிராமத்தில் தான் அவன் இருந்தான். சுவாமி, நீங்கள் சொல்கிற அந்த ஆசாமியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் ஒரு பைத்தியக்காரன்னு கேள்வி, அவன் எப்படி எனக்கு இந்த பிரச்சனையில் உதவ முடியும் அப்படின்னா, சீடன், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் ரொம்ப கவனமாக அவனை கவனித்து பார்க்கணும் அப்படின்னார் குரு. சரி, குருவே இப்படி சொல்லிவிட்டாரே, சொன்னதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவன் நேராக அடுத்த ஊருக்கு போனான். அந்த பைத்தியக்காரனை பார்த்தான். இவன் போய் சேர்ந்த சமயத்தில் அந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு சிறுவன் மதுவை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை வாங்கி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அந்த சீடனுக்கு என்னவோ மாதிரி ஆகிட்டுது. இருந்தாலும் குரு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட நெருங்கினான். தயவு பண்ணி சொல்லுங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. இவன் இப்போ அந்த ஆள் சொல்கிறான், இந்த சிறுவன் என்னுடைய மகன், இன்னும் கிட்ட வந்து பார், இவன் ஊற்றி கொடுக்கறது மது இல்லை, வெறும் தண்ணி தான், நான் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் என்னத்துக்கு மது அருந்துறது மாதிரி பாசாங்க பண்ணுறீங்க? நீங்கள் கையில் வச்சிருக்கிற கோப்பை மது அருந்தறதுக்கு உள்ள கோப்பை தானே, அதில் ஏன் தண்ணீரை ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் புரியலையே, நீங்கள் என்னத்துக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். நான் இப்படி இருக்கிறதுனால தான் ஒருத்தர் வெளிநாடு யாத்திரை போகும்பொழுது அவரோட மகளை என் பொறுப்பில் விட்டுட்டு போகணும்னு பிரியப்படுறதில்லை, அதுக்கு இது ஒரு உபாயம். இந்த கதை வந்து வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நாம் நடந்து தான் சில சிக்கல்கள்லேருந்து தப்பிக்க வேண்டியிருக்கு. ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார், அவருக்கு திடீர் திடீர்னு காக்கா வலிப்பு வந்துடும், கீழே விழுந்து கையை காலை உதச்சிக்குவார். உடனே அவர் மனைவி ஓடி வந்து சாவி கொடுத்து அவர் கையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வலிப்பு நின்று போடும், எழுந்திரிச்சுக்குவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார், காக்கா வலிப்புக்கும் கையில சாவி கொத்தை கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு டாக்டர்கள்லாம் சொல்றாங்களே, உங்களுக்கு மட்டும் அது எப்படி சரியாகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு, அட போங்க சார், நான் சும்மா அப்படி காக்கா வலிப்பு வந்தது மாதிரி கீழே கடந்து கையை காலை உதச்சிக்குவேன், அது ஒரு உபாயம், அதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல, என் மனைவி கையில இருக்கிற பெட்டி சாவி என்னால வாங்க முடியாது, அதுக்காக தான் அப்படி வாங்கறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபாயம், இந்த உலகத்துல தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிறது ஒரு

0: முக்கியமான கேள்வி. தப்பிக்கிற வழியை தான் அந்த குரு உணர்த்தினார். பாக்குறதுக்கு பைத்தியகாரத்தனமா தெரிந்தாலும் அதுவும் ஒரு உபாயம் அப்படிங்கறது நாம அனுபவத்துல புரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்களிதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: ஏதிராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திண்டுக்கல் ஐயாலூர் வையப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி இவங்க கேட்டிருக்க கூடிய பாடல் இது. பிகில் படத்திலிருந்து சிங்கப்பெண்ணை பாடல்.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய இதய ராகம். மீண்டும் இதய ராகம் நாளை காலை 8:02 நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. மேற்காசிய நிலவரம், மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர் பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிறந்தகை தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 அமைச்சர்கள், தாவிகாவிலிருந்து 21 அமைச்சர்கள் இதில் இடம்பெறுவார்கள் என தெரிகிறது. தமிழகத்தில் விவசாயிகள் நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண் எடுத்து செல்ல அனுமதி அளித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றும் வகையில் 2026-27 ஆண்டிற்கான ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அரசிதழில் வெளியிட கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அக்ரி ஸ்டாக் செயலியில் இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி என்ற பெயரில் மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு விவசாயிகளின் பெயர், நிலத்திற்கான பட்டா, ஆதார் எண் உள்ளிட்ட தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 65,291 விவசாயிகளில் 56,233 விவசாயிகள் தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளனர். பதிவு செய்யாத விவசாயிகளுக்காக முகாம்கள் நடைபெற்று வருகிறது. எனவே விவசாயிகள் தங்களது தகவல்களை பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராத்.
1: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1,258 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,500 கனஅடியாக இன்று குறைந்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: உரமாக இருந்து பார் மரங்கள் உன்னை நேசிக்கும், உதவும் கரமாக இருந்து பார் மனிதகுலமே உன்னை நேசிக்கும் என்ற வரிகளோடு இது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோல் நோயும் தீர்வுகளும் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேச 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு 431 உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சவேலையும் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன்.
3: காலை உணவு நேர்களே, மனித உடலுடைய மிகப்பெரிய உறுப்பு வந்து தோல். அந்த தோலை வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கான தீர்வுகளை கொடுக்கறதுக்கு நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள். ஐயாவை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் சார். இன்னைக்கு உங்களையும் நேர்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. தேங்க்யூ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: அருமைங்க. இன்றைய டைட்டில் பார்த்தோம்னா அது தோல் நோயும் தீர்வுகளும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தோல் நோய்னா என்னன்னு சொல்லுங்க.
4: தோல் நோய்ங்கிறது முன்னாடி தேதியில் நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோங்கிறதுக்கும் இன்றைக்கி தேதியில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தோல் நோய்ங்கிறத வந்து நம்ம ஒரு தோல் நோய் நிபுணரோட கண்லேருந்து பார்க்குறப்ப முன்னாடி என்னென்னா சோரியாசிஸ், விட்டிலிகோ, படர்தாமரை இந்த மாதிரி கண்டிஷன்ஸை தான் தோல் நோய் நிபுணர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தோல் நோய் நிபுணர் தான் பார்க்குறாங்க. முதல்ல இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் என்ன? முடி கொட்டக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு, அப்புறம் முகப்பரு, ஃபேஸை டைட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆக்னே வாலை, அதாவது முகப்பருவுக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகள், இல்லாட்டினா ஆக்சிடென்ட்ஸால் வரக்கூடிய தழும்புகள், இதை எல்லாத்தையும் இன்றைக்கி தோல் நிபுணர் தான் பார்க்குறோம். இது முதல்ல மக்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன்.
3: சரி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பில் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அது வந்து ஒரு இஷ்யூவாக நம்முடைய ஸ்கின்ல வந்து வெளிப்படுதுன்னு நம்ம சொல்லிக்கலாமா?
4: கண்டிப்பாக சார். நம்மளோட தோல்ங்கிறது ஒரு ஜன்னல் மாதிரி. வீட்டிலேருந்து நம்ம கதவை திறந்து பார்க்கணுங்கிறது இல்லை, ஜன்னல்லேருந்து வெளிலேருந்து பார்த்தாலே நமக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி தோலில் பார்த்தா நம்ம உடம்புல சுகர் இருக்காங்கிறது தெரியும், அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்காங்கிறது தெரியும், சில விட்டமின்களோட டெஃபிஷியன்சி இருக்காங்கிறது தெரியும். அது தவிர நமக்கு ஏற்படக்கூடிய கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வெறும்னா ஸ்கின்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சார். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி தேதியில் தோல் நிபுணருங்கிறவங்க நிறைய விஷயங்களை, ஒரு நல்ல தோல் நிபுணர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வித்தவுட் எனி திங் கண்டுபிடிச்சிடலாம்.
3: சரிங்க. இப்போ வெயில் காலம் அதிகமாகவே இருக்குது, அந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த தோல் நோய் பிரச்சனைகள்லாம் என்னென்னாங்கய்யா?
4: முக்காவாசி பேர் வெயில் காலத்தில் நம்மக்கிட்ட வர்றது படர்தாமரைங்கிற இந்த கண்டிஷனை பற்றி. படர்தாமரைன்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். அது ஒரு ஃபங்கல் கண்டிஷன். ஃபங்கஸுங்கிறது ஒரு சின்ன விதமான ஒரு கிருமின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின்லேயும் வேர்வை எங்கெங்கே இருக்கோ இந்த மாதிரி ஏரியாஸில் நல்லா வளரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் எங்கே ஃபங்கஸ் பார்ப்போம், நம்ம சமையக்கட்டில் இல்லாட்டினா எங்கேயாவது பாத்ரூமில் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஃபங்கஸுங்கிறது நம்மளோட உடம்புல நம்ம பேண்ட்டை டைட்டாக போடக்கூடிய இடம், இல்லாட்டினா தைஸ், இல்லாட்டினா நம்மளோட விமென் வந்து உள்பாவடை இறுக்கி கட்டக்கூடிய இடங்களில் வேர்வை தங்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்பர் ஒன். நம்பர் டூ, இதை முதல்ல நம்ம

0: தவிர்க்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், ரெண்டு தடவை குளிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே துவட்டிட்டு போட்டுட்டு திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. துவச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது முதல்ல பெரிய தப்பு எல்லாரும் பண்ணுறோம். இது தவிர சமையல் பண்ணுறப்போவோ வீட்டு வேலை பண்ணுறப்போவோ பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வேர்க்க வேர்க்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு சின்ன டேபிள் ஃபேனோ இல்லாட்டினா ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனோ வச்சுக்கலாம், லூஸான கார்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி நைலான், பாலியஸ்டர் இந்த மாதிரியான கார்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். காட்டன் துணி மட்டும்தான் போடுறது பெட்டர் வெயில் காலத்தில். அதே மாதிரி மென் ப்ரீஃப்ஸ் மாதிரியான இருக்கக்கூடிய உள்ளாடையை தவிர்த்துட்டு பாக்ஸர்ஸ் மாதிரியான காட்டன் பாக்ஸர்ஸ் ஆனால் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த பிரச்சனைக்கான தீர்வில் தவிர்க்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ இது தவிர முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா பேஷண்ட்ஸும் கிளினிக்கு வரப்போ ஒரு ஃபார்மசியில் ஏற்கனவே போய் டாக்டரை பார்க்காம மருந்தை வாங்கி போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி மருந்துகளில் பெரும்பாலும் ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது. ஸ்டீராய்டுங்கிறது என்ன பண்ணும், நம்மளோட எதிர்ப்பு சக்தியை லோக்கலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும். அப்போ உடனே ஃபங்கஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தனால நமக்கும் பெட்டரான மாதிரி தெரியும். ஆனால் லாங் ரன்னில் அப்படின்னா என்ன, நீண்ட காலத்தில் அதை நம்ம பார்க்குறப்ப நம்ம ஸ்கின்னு அதனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டீராய்டு கண்டெய்னிங் க்ரீம்ஸ், இந்த மாதிரி ஸ்டீராய்டு கண்டெய்னிங் ப்ரிப்ரேஷன்ஸ் போடக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. ஸோ ஒரு நல்ல தோல் நோய் நிபுணரை பாருங்கள், அண்ட் அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பெட்டர் ஆகிடும்.
1: சரியா. அடுத்தது பார்த்தோம்னா வந்து முகப்பரு அதிகமான பிரச்சனையில் இருக்குது. இந்த முகப்பரு வந்து ஏன் வருது, அதை வந்து குறைக்கிறதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்கா?
0: வெரி குட். உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி, முகப்பருங்கிறது எந்த வயசில் வரும்?
1: ஒரு 21 வயது.
0: வெரி குட். ஸோ இதுதான் காமன் பிலீஃப், இதுவே பெரிய தப்பு. அப்படின்னா என்னென்னா, முகப்பொரு எந்த வயசில் வேணால் வரலாம். அப்படின்னா என்ன, 13-14 வயசில் நமக்கு ஹார்மோனுக்கான தேவை மாறுறப்ப முத முறையாக நமக்கு முகப்பொரு வரலாம். பட் அது மட்டுமே நியதி கிடையாது, 40 வயசில் கூட முகப்பொரு வரலாம், 45 வயசில் கூட முகப்பொரு வரலாம்.
1: பட் வயது அதிகமானவர்களுக்கு குறைவாக தான் இருக்கு, ஆனால் வந்து சின்ன வயசுக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
0: கரெக்ட், இது கரெக்ட். ஆனால் என்னென்னா, நிறைய பேர் என்ன வரப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னா, என்ன சார் எனக்கு 15-16 வயசில் கூட வரல, 40 வயசில் எப்படி முகப்பரு வந்ததுன்னு வருத்தப்படுவாங்க. நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்போ அதையும் ஒரு டீபங்க் பண்ணுறோம். அப்படின்னா என்ன, எந்த வயசில் வேணால் முகப்பரு வரலாம். முகப்பருங்கிறது முக்கால்வாசி நம்மளோட ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, நம்மளோட ஜெனட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஜீன் அளவுலேயே நமக்கு துளி முகப்பரு வரணும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறப்ப, நம்மளோட ஹார்மோனுக்கான தேவை நம்மளோட உடம்புல மாறுறப்ப ஏற்படக்கூடிய விஷயந்தான் இது. இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் ரோல் ப்ளே பண்ணுது, நம்மளோட டயட், நம்ம என்னென்ன சாப்பிட்றோங்கிறது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் அண்ட் பால் சேர்ந்த ப்ராடக்ட்ஸ் நிறையா சாப்பிட்றப்ப, ரொம்ப சுகர் இருக்கக்கூடிய, ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சுகர் நிறையா இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்றப்ப, ரொம்ப டீப் ஃப்ரைடான ஐட்டம்ஸை சாப்பிட்றப்ப, அப்பளம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்ப, இது தவிர ஜங்க் என கூறப்படும் பர்கர், பீட்ஸா இதெல்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறப்ப, அதே மாதிரி பேஸ்ட்ரீஸ், கேக்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறப்ப நமக்கு ஆக்னே நிறையா வரலாம். ஸோ இதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்மோனுக்கான தேவை மாறுறப்ப, டயட்டும் நல்லா இல்லாதப்ப நிறையா ஆக்னே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது தவிர எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம ஆக்டிவாக இல்லாமல் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஆக்னே நிறையா வரதுக்கான, அதாவது முகப்பருவம் நிறையா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தூக்கம், 8 மணி நேர தூக்கம் இல்லை, கரெக்டான டைமுக்கு தூங்கலை, ஒரு அன்டைமில் நம்ம நிறைய விஷயங்களை சாப்பிட போகிறோம், அப்படின்னா அதனாலேயும் நமக்கு முகப்பருவம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் டைம், இன்றைக்கி தேதியில் எல்லோரும் மொபைலை நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்க்ரீன் டைம் லேட் நைட்டில் யூஸ் பண்ணுறப்ப ஆக்னே நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: நிறைய பேர் அது கையில் வச்சு அழுத்தி அந்த இது எடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கையை வைக்கிறது சிறந்ததா?
0: கையை வைக்கவே கூடாது சார். சார் நம்ம முகத்துலேயே ஆக்னே மேலேன்னு இல்லை, இன்ஜென்ரலே முகத்து மேலேயே கை வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் எத்தனையோ பாக்டீரியா இருக்குது, நம்மளை சுற்றி எத்தனையோ பாக்டீரியா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆக்னேயில் ஹார்மோன் ஒரு விதமான பிரச்சனைனா, பாக்டீரியாவும் ஒரு விதமான பிரச்சனை. ப்ரோபினோ பாக்டீரியம் ஆக்னேயின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா, நம்மளோட எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸில் போயிட்டு ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். இன்ஃபெக்ஷனால் இன்ஃப்ளமேஷன் வரும், அதுதான் நமக்கு முகப்பருவாக வருது. ஸோ அப்போ முகத்தில் கை வைக்கிறதே பண்ணக்கூடாது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, காலையில் நைட்டு ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்துலையும் ஃபேஸில் கையே வைக்கக்கூடாது.
1: இந்த நிறையா ஃபேஸ் வாஷ் க்ரீம்லாம் வருது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது சிறந்ததா?

0: சார், ஃபேஸுக்கு சோப்பு போடுறது நல்லது கிடையாது. ஏன் சோப்பு போடுறது நல்லது கிடையாது? கன்வென்ஷனலாக நான் பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல, கன்வென்ஷனலாக நமக்கு வரக்கூடிய சோப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் நம்ம ஸ்கின் மேலே. அப்படின்னா என்ன, நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில், இப்போ நான் அதை தான் சொன்னேன், எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ்லேருந்து எண்ணெய் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எண்ணெயை அப்படியே ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ ஸ்ட்ரிப் ஆஃப்னா என்ன, மொத்தமாக எடுத்துடுறது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, உடம்பில் பூத்த மாதிரி ஆயிடுறது. நம்ம அதை பார்த்தா வெள்ளையிருந்து பார்த்தா ஆ நல்லா வெள்ளையாயிடுச்சு, நமக்கு நல்லா இது வேலை செய்யுதுன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நம்மளோட எண்ணெய்ங்கிறது நம்மளோட உடம்புல ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு நல்ல விஷயம் தான் அது, அது ஓவர் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப தான் பிரச்சனையாக இருது. ஸோ அப்போ நீங்கள் வெள்ளையிருந்து அதை மொத்தமாக ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுறப்ப அது ஒரு சிக்னல் அனுப்பும் இந்த எண்ணெய் குழாய்க்கு, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணு. அப்போ அதுவே திருப்பி ஆக்னேவை ஏற்படுத்தலாம். ஸோ ஃபேஸ்க்கு வாஷஸ் நல்லது தான். ரொம்ப கமர்ஷியலாக இருக்கக்கூடிய வாஷஸில் சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கலாம். பட் ஒரு நல்ல மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஃபேஸ்
1: சோப்பு அப்படி யூஸ் பண்ண வேணான்றீங்க?
0: முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம், கைக்கும் காலுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இல்லாத சோப்ஸ் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் மைல்டாக இருக்கக்கூடிய சோப் பார்ஸ்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது திருச்சி பண்பலையோடு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
9: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
10: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
12: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
13: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
14: குழு வாட்டர் பார்க் நம்ம மன்னார்குடியில வந்தாச்சு.
13: ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் டைம் தான்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள். நீங்களும் ஐயாட்ட பேசலாம். அதற்கு நீங்கள் தொட்டு வேண்டிய தொலைபேசிகள் 246-102-1 மற்றொரு 240-102-1 முன்னிணைப்பின் 4-3-1 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-102-1 ஐயா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து ஒரு வாட்ஸ்அப் கேள்வி. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருச்சி திருவானைக்காவல்லேருந்து. கை விரல் நகங்களைப் போல் இல்லாமல் கால் நகங்கள் சில பேருக்கு வந்து கலர் மாறி இருக்கிறதே, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஐயா.
5: ரைட். ஸோ காலில் விரலில் நமக்கு நகத்தில் கலர் மாறுறதுக்கு முக்கியமாக 2 ரீசன்ஸ். ஒன்று, நம்மளோட கால் அணிகள். நம்ம ஷூஸ் போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட நகம் கொஞ்சம் லாங்காக இருக்கிறப்ப போய் போய் திருப்பி திருப்பி ஃப்ரண்ட்டில் போய் ப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகிறப்ப சில பேருக்கு என்ன ஆகலான்னா, கீழே துளி ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடலாம், சின்னதாக ரொம்ப கம்மியாக. ஸோ அதனால என்ன ஆகலாம், கொஞ்சம் பர்ப்ளிஷ் கலரில் இல்லாட்டினா ஒரு மைல்டாக பிளாக் கலரில் கூட, கொஞ்சம் ஓல்டர் ஆகிறப்ப பிளாக் கலரில் கூட ஆகலாம். இது தவிர ரெண்டாவது விஷயம் வேர்வை. ஸோ வேர்வை காலணிகள் எஸ்பெஷலி ஷூஸ் போடுறப்ப திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வேர்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல

0: ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், நெய்லியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இதுக்கு பேர் ஒனிகோமைக்கோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன, நம்மளோட விரலில் ஒரு சின்ன பகுதியில் ஒரு கார்னரில் மட்டும் ஒரு எல்லோயிஷ் கலரில் வரலாம். இது தவிர மூணாவது, கை நகங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கால் நகங்களில் நார்மலாகவே திக்னஸ் துளி ஜாஸ்தி, அதனாலேயே கூட கலர் கொஞ்சம் மாறலாம். அண்ட் நாலாவது, சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் சில நேரங்களில் ஆயில் ட்ராப் சைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எண்ணெயை நகத்தில் ஊற்றின மாதிரி ஒரு சைன் வரலாம். ஸோ இது எல்லாமே காரணங்களாக இருக்கலாம். முக்கியமான காரணங்கள் இது தான்.
1: சரி, அவங்களே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, சிலருக்கு காலிலேருந்து சேற்றுப்புண் வருகிறது, அதற்கு என்ன காரணம், அது தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு
0: கேட்டிருக்காங்க. வெரி குட். ஸோ இப்போ கை ஒரு காலில் நகத்தில் கலரும் மாறி இருக்கு, சேற்றுப்புண்ணும் வருது, அப்படின்னா என்ன, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். சேற்றுப்புண்ணுங்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நம்மளோட விரல்களோட இடுக்கில் வேர்வை சிக்கிக்கிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த இடத்துல ஃபங்கஸ் வளர்கிறப்ப அந்த இடத்துல சேத்து புண்ணாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ யூஸ்வலி இப்போ இவங்க கேட்குறது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணி பார்த்தா இவங்க ஒரு ஃபங்கல் கண்டிஷன். யாருக்கு ஃபங்கல் கண்டிஷன் வரலாம், துளி ஓல்டாக இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, காலில் எந்நேரமும் தண்ணியில் கொண்டு போய் வைக்கிறவங்களுக்கு, வாஷிங் இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறவங்களுக்கு வரலாம். ஸோ இது தவிர டயபெட்டிஸ் சுகர் இருந்ததுன்னா இந்த மாதிரி சேற்றுப்புண், அதே மாதிரி ஃபங்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி நெயில் காமனாக வரலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம் தவிர்க்க, ஸோ நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் டோ செப்பரேட்டர்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன, கால்கள் அந்த விரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட இடுக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு டோ செப்பரேட்டர்னு கிடைக்கும், அந்த மாதிரி போட்டுக்கணும். அது தவிர ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான மாத்திரைகளும் மருந்துகளும் போட ஆரம்பிச்சாங்கன்னா அது பெட்டர் ஆகிடும்.
1: மற்ற காலர் இருக்கா, பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து?
2: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். கண்டானம் மனித நயம் என்ற சிந்தனோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன் ஐயா, மருத்துவர் ஐயாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: ஒரு இரண்டு சந்தேகங்கள் ஐயா. ஒன்று, வெயில் காலத்தில் வேர்க்கூறு நிறைய பேத்துக்கு வந்துருக்கு. அந்த வேர்க்கூறு வரப்ப பல தரமான பவுடர்களை வாங்கி உடம்புல பூசிக்கொள்றாங்க, இது சரியா? எந்த மாதிரி பவுடர்களை தேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த வெயில் காலத்திலேருந்து தோலை பாதுகாக்க வேற ஏதாவது கிரீம் வகைகள் இருக்கா, அது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுங்க. இரண்டாவது சந்தேகம் என்னன்னா, இறுக்கமான உடைகள், அது ஜீன்ஸ் உடையா இருக்கட்டும் மற்ற உடைகளா இருக்கட்டும், இறுக்கமா ஷூலாம் போட்டுட்டு நிறைய பேர் இந்த வெயில் காலத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? நன்றி, வணக்கம்.
0: ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், நீங்க உங்களோட கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட முதல் கேள்வி வந்து வேர்க்குருவை பத்தி.
1: பவுடர்,
0: பவுடர் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. பவுடருங்கிறது டால்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஃபைனான ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணுவோம், போய் நம்மளோட வேர்வையை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸை போயிட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்ஸ்ட்ரக்ட்னா என்ன, அந்த இடத்த போய் முழுசாகவே அது அபகரிச்சிடலாம். அப்போ என்ன ஆகும், வேர்வையெல்லாம் ஃபுல்லாக ஒன்று அது உறிஞ்சிக்கும், அது தவிர வரக்கூடிய வேர்வையை உள்ளியே லாக் பண்ணி வச்சிடும். அப்போ என்னாகும், அதுவே இன்னும் நம்மளோட வேர்க்குருவை மோசமாக்கலாம். ஸோ அப்போ டால்கம் பவுடர் கண்டிப்பாக வேண்டாம், எஸ்பெஷலி ஃபார் வேர்க்குருன்னு நீங்கள் போட போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். அதே மாதிரி நம்பர் டூ, வெயில் காலத்தில் நம்ம என்னென்ன போட்டுக்கணும், ஜென்டிலாக மைல்டான ஒரு சோப் பார், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், தேங்காய் எண்ணெய் கூட ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் நமக்கு எல்லாருக்கும் தேங்காய் எண்ணெயை தலையில் தடவி விட்டோன்னே நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிற தேங்காய் எண்ணெயை காலையும் கையிலையும் தடவி விடுவாங்க, அதுவே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அந்த மாதிரி நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தடவிக்கலாம். ஸோ இது தவிர ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ், கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கலாம். வெயிலேருந்து அண்ட் யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன்னு ஒன்று கிடைக்கிறது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனை போட்டுக்கலாம். எதுக்காக, நம்மளோட ஸ்கின்னை வேகமாக வயசாகாமல் பார்த்துக்கிறதுக்காக, ஸ்கின்னோட இன்டகிரல் செல்ஸ் ஆகக்கூடிய கெரட்டினோசைட்ஸை நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை தவிர இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்டிங்க, டைட்டான கார்மெண்ட்ஸ் போடுறாங்களே சார், ஷூ போடுறாங்களே சார். ஸோ இப்போ ஷூ போடுறப்ப நல்ல ஒரு காட்டன் சாக்ஸாக போடணும், பாலியஸ்டர் சாக்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி இப்போ எங்கேயாவது வெளில போயிட்டு வராங்க, இல்லாட்டினா ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்காங்கன்னா கூட முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் ஷூவை கழட்டிட்டு சாக்ஸையும் கழட்டிட்டு ட்ரை பண்ணிக்கிறது பெட்டர். பட் அது முடியலங்கிற பட்சத்தில் காட்டன் சாக்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி சம்மரில் நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டிப்பாக தவிர்த்துருங்க, காட்டன் பேண்ட்ஸ் போட்டுக்கோங்க, நல்லா லூஸ் ஃபிட்டிங்காக. இப்போ இன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம்னா, திருப்பி எல்லாமே ஃபேஷனபிள் ஆகிடுச்சு, கொரியன் ஃபிட்னு சொல்கிறாங்க, பெல் பாட்டம்னு சொல்கிறாங்க, ஸோ எல்லாமே ஃபேஷனபிள் ஆகிடுச்சு. ஸோ நல்லா லூஸாக இருக்கக்கூடிய பேண்ட்ஸ், லூஸாக இருக்கக்கூடிய காட்டன் ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம்.
1: மற்றொரு காலருக்காக பேசலாம். வணக்கம், யாரிங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யாரிங்க பேசுறீங்க? வானொலி ஒளியலை கம்மி வச்சுட்டு பேசுங்கம்மா.
3: கொஞ்சம்
1: சொல்லுங்க
3: ஐயா. சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.

0: அந்த தலையெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா இருக்கு சார். இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா இருக்கு.
1: பொடுகு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா?
0: இல்லைங்க சார், கொஞ்சம் தழும்பு வெள்ளை வெள்ளையா தெரியுது சார்.
1: ஓகே,
0: தழும்பு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா தெரியுது சார்.
1: ஓகே, ஸோ நீங்கள் ஹேர் டை அந்த மாதிரி ஏதாவது போடக்கூடிய பழக்கம்?
0: அப்படிலாம் இல்லை சார்.
1: ஓகே, வயசு என்ன மாறுது உங்களுக்கு?
0: வயசு 63 வயசு இருக்குது அந்த வீட்டுக்காரருக்கு சார்.
1: ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நேரில் பார்க்கறது பெட்டர்மா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வெள்ளையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொடுகுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இப்போ சில நேரங்களில் இது ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபங்கஸ்னால ஏற்படக்கூடிய தேமலாக இருக்கலாம், இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கலாம். அப்போ நேரில் பார்த்து உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறது தான் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும், சரிங்களா?
2: அடுத்தது வாட்ஸ்அப் கேள்வி ஒன்று. கருமுலர் லால்குடியிலேருந்து ஆலிவ் ஆயில் வந்து கை காலில் தேய்க்கிறதுனால பலன் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஆலிவ் ஆயில் தேய்க்கிறதுனால என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில் விற்கிறவங்களுக்கு நல்லது லைட்டர் நோட்டில், பட் இல்லை
2: இது சாப்பிட்றதுக்கு
1: அந்த மாதிரி இல்லை, லைட்டர் நோட்டில் சொன்னேன். ஸோ அதில் என்ன விஷயம்னா, எண்ணெயை கையிலையோ கால்லையோ தேய்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ எண்ணெய்க்கு ஒரு என்ன கேரக்டர் உண்டுன்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நீரை தக்க வச்சுக்கிற சக்தி அது இருக்கு இல்லைங்களா. இந்த எண்ணெயை வெளில போடுறப்ப நமக்கு அது ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ நீரை நல்லா தக்க வச்சுக்க முடியும். இட் ஃபார்ம்ஸ் அ பயோஃபில்ம். அப்படின்னா என்ன, நீர் இருக்குது அதுக்கு மேலே எண்ணெய் இருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக நீர் நம்ம உடம்பு விட்டு வெளில போகாது. ஸோ அப்போ ஒரு நேச்சுரலான ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் தான். ஆனால் ஆலிவ் ஆயிலை தேய்க்கணுங்கிறது இல்லை, வெறும்ன செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் இப்போ கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸில் என்ன பெரிய பிரச்சனை, ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும், ஜாஸ்மின் மாதிரி ஸ்மெல் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கணும்னு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்னால நம்மளோட ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அப்போ வெறும்ன செக்கில் ஆட்டப்பட்ட ஒரு தேங்காய் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம்.
2: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசும் மனிதர்கள் திருச்சி பண்பலையோடு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
7: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
12: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
13: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
11: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
14: இருக்கு.
15: திருச்சி சாரதாஸ்.
16: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில்

புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு.

0: ஆசிர்வாதம். இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலை பேசிட்டிருக்க இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள். தோல் நோயும் தீர்வுகளும் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-101, மற்றொரு எண் 240-101. திருச்சியின் முன்னெடுப்பின் சொல்லி 4-3-1. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-101. ஐயா, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி, யோகேஸ்வரி துறையூர்லேருந்து, முகப்பரு தழும்பு முழுமையாக மறைய சாத்தியம் இருக்கிறதா, சரி செய்வதற்கான வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு
3: கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கு தேதியில் முகப்பருக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகளுக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது. ஸோ நம்பர் ஒன், முகப்பருவுக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்பு இருக்குது பார்த்தீங்களா. தழும்புங்கிறதே நம்மளோட ஸ்கின்ல ரெண்டு பகுதி இருக்குது, எபிடர்மிஸ்னு ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயரும், டெர்மிஸ்னு ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயரும் இருக்குது. ஸோ இந்த டெர்மிஸில் தாக்கம் ஏற்பட்டால் தான் நமக்கு தழும்பு வரும். ஸோ அப்போ டெர்மிஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்கிறப்ப நம்மளால் க்ரீம்ஸோ இல்லாட்டினா ஏதாவது அப்ளை பண்ண மாதிரி ஏஜென்சியோ கொடுக்க முடியாது. ஸோ இதுக்காக ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்ன, லேசர் வகைப்பட்ட ப்ரொசீஜர்ஸ், ஃப்ராக்ஷனல் CO2 லேசர், கார்பன் டை ஆக்சைடு லேசர்னு சொல்லுவோம், மைக்ரோ நீட்லிங் அலாங் வித் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். மைக்ரோ நீட்லிங்னா ஒரு விதமான சின்ன சின்ன நீடில்ஸ். இது என்ன செய்யும், நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு 2.5 millimeters 3 millimeters எங்கே நம்ம ஸ்கார் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, அசிஸ்டடாக டிவைஸ் அசிஸ்டடாக அந்த பகுதிக்கு போய் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனப்படும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ரெண்டு நீடிலுக்கு நடுப்புற இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறப்ப நம்மளோட தழும்புகள் நல்லா பெட்டர் ஆகிடும். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முழுசாக அந்த தழும்பு போயிடுமா? எந்த தழும்பும் முழுசாக நம்ம வாழ்க்கையில் போகிறதில்ல. அதே மாதிரி தான் முகப்பருவுக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகளும். ஆனால் இன்றைக்கி தேதியில் அது ஒரு 80-90% நல்லா பெட்டர் ஆக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா என்ன, ஒரு 4 procedures இல்லை 6 procedures ஒவ்வொரு மாதமும் வந்து பண்ணிக்கிறப்ப நல்லாவே பெட்டர் ஆகும்.
2: அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஸ்ரீராம தீபம் கீழப்புலிபாடுரோடு திருச்சியிலேருந்து, வணக்கம், எனக்கு வந்து 2021 முதல் இடதுபுறம் கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் வந்து இருக்குதான், ரொம்ப டார்க்காக இருக்குதான். இதனை போக்கு என்ன செய்யணும், முகம் வந்து தூக்கம் அடைஞ்சது மாதிரி இருக்குது, அதே மாதிரி எனக்கு நல்ல தூக்கம் வேண்டும், அதே சமயத்தில் முகம் புலிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கய்யா.
3: ஓகே, இந்த கேள்வியை தனித்தனியாக பிரிச்சுப்போம். முதல்ல நமக்கு கருவளையம் வரத்துக்கான காரணங்கள் என்னென்ன. சில நேரங்களில் நமக்கு கருவளையம்ங்கிறது சின்ன வயசுலேயே, ரொம்ப ஒரு 14-13 வரலாம். சில நேரங்களில் வயசான பிற்பாடு வரலாம். ஸோ ஒரு 30-25 வரலாம். ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ங்கிறதுல முக்கியமான ரோல் எது ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டயட், அயன் குறைபாடு ஏற்பட்டால் நமக்கு டார்க் சர்க்கிள் வரலாம். அயன் ரிச் ஃபுட்டு என்னென்ன, சிக்கன், மட்டன், முட்டை, ஃபிஷ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். கீரை வகைகள் இது எல்லாமே நல்லது. ஸோ இது தவிர சில நேரங்களில் நம்மளோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப, நம்ம வந்து டிவியோ கம்ப்யூட்டரோ இல்லாட்டினா நம்மளோட ஃபோனையோ ரொம்ப நேரம் பார்க்குறப்ப நம்மளோட கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மசில் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால கூட நமக்கு கருவளையம் வரலாம். ஸோ அப்போ ஸ்க்ரீன் டைமை மினிமைஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் கண்ணாடி வருது, ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிற மாதிரியான கண்ணாடிகள் வருது, அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்கன்னா அதை ஒரு ஈவினிங் ரொம்ப, அதுவும் டார்க் ரூமில் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ டயட்டை பற்றி பேசியாச்சு, ஸ்க்ரீன் டைமை பற்றி பேசியாச்சு. இது தவிர நமக்கு வயசாகிறப்ப நமக்கு என்னாலாம், நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஃபேட் பேடை கீழே விடுறதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வரலாம். ஸோ இது தவிர தூக்கமின்மையினாலேயும் நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் நல்லா தூங்கணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களே பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் நல்லா தூங்கணுன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா டயட் பண்ணுங்கள். நல்லா டயட்னா என்ன, நல்லா சத்தான உணவாக சாப்பிடுங்க. அது தவிர ஈவினிங்

0: ஒரு 6 மணியோ 7 மணியோ அதுக்கு மேலே உங்களோட ஃபோனை பார்க்காதீங்க. ஃபோன்லேருந்து ஏற்படக்கூடிய ப்ளூ லைட் நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு என்ன சிக்னல் அனுப்புதுன்னா, இன்னும் நீ முழிச்சிரு, இன்னும் நீ முழிச்சிருங்கிற சிக்னல் அனுப்புது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம இன்னும் முழிச்சிருப்போம், இன்னும் ஒரு இன்ஸ்டாகிராமில் 4 ரீல் பார்த்துடலாம், இன்னும் யூடியூப்பில் ஒரே ஒரு வீடியோ பார்த்துடலான்னு நம்ம மூளை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும், நம்ம முழிச்சே இருப்போம். ஸோ அப்போ ஏதோ ஒரு கட் ஆஃப் டைம் வச்சுக்கோங்க, 7 மணியோ 8 மணியோ அதுக்கு மேலே மொபைலை பார்க்காம இருங்க, நல்லா ஆக்டிவாக இருங்க, டயர்டாகுங்க, நல்லா தூங்கிடுவீங்க.
1: அருமை. மற்றொரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யாருங்க?
2: வணக்கம் ஐயா, நான் அரியலூர் மாவட்டம் சிலுப்பூர் சுதாகர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: ஐயா
1: உங்களுடைய கேள்விங்க ஐயா, சொல்லலாம்.
2: என்னுடைய கேள்வியை சொல்கிறேங்க ஐயா. நெஞ்சிய நடுப்பகுதியில் சின்ன பிள்ளையிலேயே சின்னதாக ஒரு கட்டி இருந்து தோலுக்கு மேலே.
1: ஓகே,
2: சின்னதாக ஒரு கட்டி இருந்து, இப்போ எனக்கு வயசு 45 இப்போ வந்து ஒரு 10 அகலத்துக்கு 1 சென்டிமீட்டர் கதுமை இருக்குது அந்த கட்டியை. இதை நான் ஏற்கனவே தஞ்சை மருத்துவக்கல்லூரியில் போய் காட்டி அதில் இன்ஜெக்ஷன் பண்ணினாங்க, தோல் ஒடிஞ்சது மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கே வந்துச்சு, மறுபடியும் அதே ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தோலில் இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அந்த மருத்துவர் ஐயா சொன்னாங்க.
1: சரி,
2: இப்போ ஒரு ரீசனாக இப்போ கொஞ்ச நாளாக அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு, லேசான ஒரு வலி எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 அகலத்துக்கு பெருசாயிடுச்சு, முன்னெல்லாம் சின்னதாக இருந்துச்சு சின்ன பிள்ளையில, இப்ப அந்த கட்டி வந்து நல்லா 1 சென்டிமீட்டர் அகலத்து கடுமையா இருக்குது, வலியும் இருந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும்.
0: ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய,
2: நான் யாருங்க தோல் டாக்டர் தான் பார்க்கணுமா எப்படி? நான் அந்த சொல்லுங்க, நான் வானிலை ஏற்கனவே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
1: ஐயா சொல்லுவாங்க, இப்போ மருத்துவர் ஐயா.
0: வணக்கம் ஐயா, நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை முக்கால்வாசி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன, எப்படி வந்தது, எத்தனை நாளாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறப்ப நம்ம கேட்குறப்ப இது கீலாய்டுங்கிற ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் குறிப்பிட்றீங்க, சரிங்களா? இப்போ கீலாய்டுங்கிற ஒரு பிரச்சனைக்கு அவங்க ஒரு இன்ஜெக்ஷனை செலுத்தி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தழும்புக்கான தன்மை, நம்ம உடம்பில் ஒவ்வொரு தன்மை கொண்ட நிறைய விதமான செல்களோ டிஷ்யூக்களோ மாலிக்யூல்ஸோ இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட தழும்பாகிறதுக்கான தன்மை கொண்ட டிஷ்யூக்கு பேர் ஃபைப்ரின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபைப்ரின் நிறைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க அந்த ஃபைப்ரினை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஊசியை டைரெக்டாக அந்த கட்டி குள்ளியே செலுத்தியிருப்பாங்க. ஸோ இப்போ இது ஒரு நல்ல விதமான ட்ரீட்மெண்ட். இது தவிர இன்னைக்கு தேதியில் லேசருக்கு இதுக்கெல்லாம் லேசர் வர ஆரம்பிச்சிடுச்சு, இதுக்கெல்லாம் நமக்கு க்ரையோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே செலுத்தக்கூடிய இன்ஜெக்ஷனில் கூட என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது இன்றைக்கி நிறைய இவால்வ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன, தோல் நோய் நிபுணரை பார்க்கலாம், இல்லாட்டினா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜனுங்கிறவங்க இந்த மாதிரி விஷயமான கட்டிகள் இதெல்லாத்தையும் அகற்றுவாங்க. ஈவன் ஒரு நார்மலான சர்ஜன் பண்ண போய் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஜிக்கல் டீபல்கிங்கை பற்றி உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நல்ல தீர்வுகள் தான்.
1: சரிங்க, அடுத்து பார்த்தோம்னா வந்து ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு அலர்ஜி என்பது எப்படி தெரிஞ்சு கொள்வது? குடும்பத்தில் எல்லாரும் ஒரே சோப்பை உபயோகிக்கலாமா? கோடை காலத்தில் ஒரு சோப்பும் மற்றொரு காலங்களில், அதாவது மழைக்காலத்தில் வேறு சோப்பும் பயன்படுத்தலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க.
0: ஆ, கரெக்ட். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சோப்புங்கிறது நம்மளை பூத்து போக வைக்கிற அளவுக்கு செய்யக்கூடாது. அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, இப்போ கோடை காலத்துக்கு பூத்து போகிற மாதிரி ஒரு சோப்பும், ஆர் ராதர் சம்மருக்கு பூத்து போகிற மாதிரி ஒரு சோப்பும், வின்டருக்கு அந்த மாதிரி இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். சம்மருக்காக இருந்தாலும் சரி, வின்டருக்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மைல்டான சோப் பார். ஒரு சோப் பாருங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய டெபிரிஸை நீக்கிறதுக்கு மட்டும்தான்.
1: மைல்டு சோப்புன்னு சொல்கிறீங்களே, அது என்ன மைல்டு சோப்?
0: இல்லை, கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த மைல் சோப்புங்கிறது ஜிண்டட். இப்போ மைல் சோப்புங்கிறது என்னென்னா, சப்போனிஃபிகேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். இப்போ நம்மளோட ரின் ஆர் ராதர் நம்மளோட துணி துவைக்கக்கூடிய சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சோப்பு தான். நம்ம உடம்புக்கு போடக்கூடிய சோப்பும் சோப்பு தான். இப்போ இந்த உடம்புக்கு போடக்கூடிய சோப்புலேயே ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா என்ன, வாசனை திரவியங்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சோப்ஸை கொஞ்சம் தவிர்க்கணும். வாசனை திரவியங்கள் இல்லாமல் கிளிசரின் சோப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ஜிண்டட் பார்னு சொல்லுவோம். ஜிண்டட் பாருங்கிறது குழந்தைங்களுக்கு போடக்கூடிய தன்மை கொண்ட சோப், அந்த மாதிரி சோப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேர் ரின் ஐ மீன் லைக் ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்பை கூட நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக கூடாது. ஸோ ஒரு மைல்ட் சோப் பாரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸோட பேரை யூஸ்வலாக நம்ம சொல்ல வேண்டாங்கிறது தான் ஏன் நான் பேரை சொல்லாமல் இருக்கேங்கிறதுக்கான காரணம். நம்பர் 2, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே சோப்பை போட்டுக்கலாம். அவங்க ஒரே சோப்புன்னு மீன் பண்ணுறது ஒரே கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்ன, நானும் என் அப்பாவும் என்னோடய குழந்தையும் ஒரே சோப் ஹமாம்னா ஹமாம் மட்டுமே போடுறோங்கிறது ஓகே, பட் ஒரே சோப் பாரை எல்லாருமே யூஸ் பண்ணுறோங்கிறது ஓகே இல்லை. ஏன் ஓகே இல்லை? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்கலாம், அது சோப்பில் வந்து இன்னொருத்தருக்கு அந்த சோப் மூலியமாகவே பரவலாம். சில விதமான பேக்டீரியா நம்ம குழந்தைங்களோட உடம்புல இருக்கலாம், அது வயசானவங்களுக்கு போடுறப்ப அதுவே பெரிய பிரச்சனைகளை சூட்டுக்கட்டியை ஏற்படுத்தலாம், ஃபாலிகுலைட்டிஸ் ஃபரங்கல்னு

0: பெரிய ஆப்சஸாக கூட அது மாறலாம். ஸோ அப்போ எல்லோரும் ஒரே சோப்பை ஷேர் பண்ணிக்கிறது கண்டிப்பாக வேண்டாம். அண்ட் குளிர்காலம் மழைக்காலம் நம்ம பேசியாச்சு. ஸோ மைல்டான சோப் பார் என் நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும்.
1: அவங்க கேட்டது முதல் கேள்வி வந்தது ஒரு அலர்ஜிங்கிறது எப்படி தெரிந்து கொள்வதுன்னு கேட்டாங்க.
0: ரைட். ஸோ அலர்ஜியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிறைய விதமாக நம்ம அலர்ஜியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உணவில் இருக்கக்கூடிய அலர்ஜி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டயட் சார்ட்டுன்னு ஒன்று எழுதணும். அப்படின்னா என்ன, இன்று காலை அப்படின்னா என்ன, 21ஆம் தேதி நான் காலை இதை சாப்பிட்டேன், மதியம் இதை சாப்பிட்டேன், ராத்திரி இதை சாப்பிட்டேன். ஸோ இப்போ காலை எனக்கு ஏதாவது அரிப்போ அலர்ஜியோ வந்ததுங்களா, நைட் ஏதாவது வந்ததுங்களா. அதே மாதிரி நம்ம ஒரு மாதத்துக்கு எழுதுகிறப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாம்பாருக்கு அலர்ஜி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாம்பார் சாப்பிட்றப்ப அந்த சாம்பாரில் இருக்கக்கூடிய தக்காளி ரெண்டு நாளும் தக்காளியாக இருந்திருக்கும், இன்னொரு நாளைக்கு முருங்கைக்காயாக இருந்திருக்கும். அப்போ எந்த

0: டயட் சார்ட்டுன்னு ஒன்று எழுதணும். அப்படின்னா என்ன, இன்று காலை அப்படின்னா என்ன, 21ஆம் தேதி நான் காலை இதை சாப்பிட்டேன், மதியம் இதை சாப்பிட்டேன், ராத்திரி இதை சாப்பிட்டேன். ஸோ இப்போ காலை எனக்கு ஏதாவது அரிப்போ அலர்ஜியோ வந்ததுங்களா, நைட் ஏதாவது வந்ததுங்களா. அதே மாதிரி நம்ம ஒரு மாதத்துக்கு எழுதுகிறப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாம்பாருக்கு அலர்ஜி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு நம்ம சாம்பார் சாப்பிட்றப்ப அந்த சாம்பாரில் இருக்கக்கூடிய தக்காளி, ரெண்டு நாளும் தக்காளியாக இருந்திருக்கும், இன்னொரு நாளைக்கு முருங்கைக்காயாக இருந்திருக்கும். அப்போ எந்த ஏஜென்ட், அப்போ சாம்பாரில் இருக்கக்கூடிய லைக் லெட்ஸே முருங்கைக்காய்க்கு தான் அலர்ஜிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரெண்டு நாள் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்ருப்போம், அந்த ரெண்டு நாளும் அலர்ஜி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டயட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜியை தெரிஞ்சுக்கலாம். மித்தபடி நமக்கு அலர்ஜிங்கிறதே ஒரு பெரிய டாபிக். அப்படின்னா என்ன, நம்மளோட உடம்புல ஒரு பேரலல் சிஸ்டமே உருவாருதாங்க, அப்படி அதனால ஏற்படக்கூடிய விஷயந்தான் அலர்ஜி. ஸோ அப்போ அதை பற்றி பேசணுன்னா அது ஒரு கடல் மாதிரி நம்ம பேசிகிட்டே போகலாம். டயட், அவங்க எதை கேட்டிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. டயட் அப்படின்னா என்ன, ஆகாரத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜியை டயட் சார்ட் எழுதி கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம்.
1: சரி, மற்றொரு காலர் இருக்கான், பேசிடலாம். வணக்கம், யார் இங்கிறது
2: சார்? வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
2: திருப்பராய்ச்சிலிருந்து சங்கர் பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்விங்கய்யா.
2: சார், இந்த அரிப்பு நோயை தோல் நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன உணவு பழக்க வழக்கங்கள் செய்யலாம் சார், சாப்பிடலாம், ஒரு கேள்விங்க. ரெண்டாவது கேள்விங்க, எனக்கு வந்து அரிப்பு நோய் வந்து நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருச்சி பெரியாஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க, 10 நாள் அட்மிட் ஆயிருந்தேன்.
1: சரி.
2: எனக்கு ஏறக்குறைய 40 ஊசி போட்டாங்க, காலையில இருந்து சாயங்காலம் இருந்து.
1: சரி.
2: 40 ஊசி போட்டு எனக்கு சரியா போச்சுங்க, வந்துட்டேன் வீட்டுக்கு. திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு அந்த அலர்ஜி லைட்டா வர ஆரம்பிச்சுங்க.
1: சரி.
2: அவங்க திருப்பி அதே ஆஸ்பத்திரியில அதே டாக்டர் போனேன். சார், உங்களுக்கு சுகர் சம்பந்தமா இருக்கு சார், நீங்க சுகர் சம்பந்தமா அதை மெயின்டைன் பண்ணி அந்த டாக்டர் பாருங்கன்னு அனுப்பிட்டு எனக்கு ஒரு எண்ணெய் மேல தோல் அரிப்பு வரப்ப தேய்ச்சதுக்கு எண்ணெயும் ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க சார்.
1: சரி.
2: அதோட நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்ப அந்த அரிப்பு வந்தா எண்ணெயை தேய்ச்சிக்கிறேன்.
1: சரி.
2: இப்ப அது வராம தடுக்கணும்னா என்ன உணவு முறை சாப்பிடலாம் சார்? அதான் சார் எனக்கு ரெண்டு கேள்வி சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.
0: உங்களை ரொம்ப கரெக்டா கைட் பண்ணியிருக்காங்கங்க. நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சியோட முதல்ல நம்ம பேசினதே எப்படி தோலுங்கிறது ஒரு ஜன்னல் மாதிரி, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் முதல்ல நம்மளோட தோலில் தான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ உங்களோட சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி தோல் நோயாக ப்ரெசென்ட் ஆகலாம், இச்சிங்காக ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிறது கரெக்டு. உங்களோட சுகரை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் முதல்ல முயற்சி எடுக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும், நிறைய சுகர் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு, ரொம்ப ரைஸு, சில விதங்களான பழங்கள், இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது தவிர சில நேரங்களில் உங்களோட ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய அதாவது சீ ஃபிஷ்ஷு, சீ இருக்கக்கூடிய உணவு வகைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது தவிர உங்களோட சுகருக்கு நீங்கள் ரைஸ் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணணும். போர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எவ்வளோ எடுக்கிறோங்கிறத கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அதே மாதிரி மசில் பில்டிங். ஸோ இன்னைக்கு தேதியில் என்ன நம்ம சொல்கிறது இல்லைன்னா, உடம்பு வெயிட்டு தூக்குறப்ப நமக்கு மசில் பில்டாகுது, மசில் பில்டானாலே சுகர் கண்ட்ரோல் நல்லா பெட்டர் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப இன்டென்ஸாக இல்லாமல் ஒரு எப்படி ஒரு பிகினர் ஆரம்பிப்பாங்களோ அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவும், தேர்பை இன்டைரக்டாக உங்களோட ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்பும் பெட்டர் ஆகும்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசும் இயந்திரங்கள் திருச்சி பண்பையோடு.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சொல்லுவோம் அப்படின்னா என்ன, ஸ்கின்னில் புண்ணு மாதிரி கூட வரலாம்.
1: ஓகே.
0: ஸோ அப்போ இது ரொம்பவே வந்து ஒரு ஒரு லைக் லெட்ஸ் ஏ ஒரு பெரிய பிரச்சனையாக கூட நமக்கு மாறலாம். ஸோ நம்பர் ஒன். நம்பர் டூ, இது தவிர நம்மளோட இந்த கலர் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டு நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளேயும் கொஞ்சம் உள்ளே போய் நமக்கு முகத்தில், இப்போ நம்ம எதுக்காக ஹேர் கலர் போடுறோம், வெள்ளையாக முடி இருந்தால் நம்மளோட அழகியல் பாதிக்குது, பார்க்கக்கூடிய ஒரு பார்க்கறதுக்கு அது நல்லா இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த கலர் கொடுக்கக்கூடிய செல் அந்த தன்மை கொண்ட அந்த ஹேர் கலரே நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஸ்கின்னோட கலரை கொஞ்சம் டார்க் ஆக்கிடலாம். அப்போ அதுவும் நம்மளோட ஏஸ்தெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் நல்லதில்லை. ஸோ அப்போ இது தவிர கலர் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வரலாம். ஸோ அது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் அப்படி வரதில்லை, ஆனால் அதுவும் வரலாம், வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஹேர் கலரை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் இன்றைக்கி தேதியில் சொசைட்டிக்காக என்னால் அவாய்ட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் டொலுவின் அப்படிங்கிறது இன்னொரு கலர் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட், அது கொஞ்சம் பெட்டர். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஹேர் டைஸை நம்ம யூஸ் பண்ணலாம்.
1: சரிங்கய்யா. அடுத்தது வந்து முடி கொட்டுதல் தலையாய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த முடி கொட்டுதலில் வந்து ஆண் பெண் இருவருக்குமே பிரச்சனை இருக்குது. அதை வந்து எப்படி கொட்டுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
0: ஸோ சி, நம்பர் ஒன், மென்னுக்கு வேறு மாதிரியும் விமெனுக்கு வேறு மாதிரியும் முடி கொட்டலாம். ஸோ ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியான்னு சொல்லுவோம், அது ஒரு வியாதியே கிடையாது. நார்மலாக நம்ம ஜீன் அளவுலேருந்து நமக்கு ஒரு கலர் வருது, நமக்கு ஒரு ஹைட் வருது, இது எப்படி வியாதி கிடையாதோ அந்த மாதிரி தான். எவல்யூஷனரிலி ஸ்பீக்கிங் முடி கொட்டுறதும் ஒரு வியாதி கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம முடிக்கு ஒரு ஆர்னமெண்டல் வேல்யூ கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன, நகை போட்டுக்கிறது மாதிரி நம்மளோட முடியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆர்னமெண்டல் வேல்யூனால நம்மளோட முடியை ரொம்ப ப்ரெஷியஸாக நம்ம கருதுறதுனால இதை ஒரு வியாதியாக அணுக வேண்டியிருக்கு. இல்லாட்டினா ஆண்களுக்கு சில நேரங்களில் கொட்டக்கூடிய அந்த முடி கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அஸ் எ ஸ்கின் டாக்டர் ஒரு சின்ன ஒரு வேர்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா என்ன, நம்மளோட முடியையும் நம்மளோட பர்சனாலிட்டியும், நம்மளோட முடியையும் நம்மளோட வாழ்க்கையும், நம்மளோட முடியையும் நம்மளோட ஃப்யூச்சரையும் நிறைய பேர் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு ரஜினிகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும், ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளோ முடி இருக்குது எல்லோரும் பார்த்துருக்கோம், சின்ன வயசில் நிறையா இருந்தது, வயசாக வயசாக கொட்டுச்சு. இப்போ அதனால என்ன, அவரோட வாழ்க்கையில் அவர் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்களும் அவர் சின்ன வயசில் அச்சீவ் பண்ணதோடு இன்றைக்கி தேதியில் ஹிமாலய மலையை விட ஜாஸ்தி அவர் அச்சீவ் பண்ணிட்டார். அப்போ முடிக்கும் உங்களோட ஃப்யூச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த ஆர்னமெண்டல் வேல்யூ மட்டும்தானே தவிர இதனால் ரொம்ப வருத்தப்படுறீங்க, இதனால் ரொம்ப டிஜெக்ட் ஆகிறீங்க. ஸோ இது ஒரு வேர்ட் ஆஃப் அட்வைஸ். பட் இன்றைக்கி தேதியில் முடிக்குன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில விதமான க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், அதை எல்லாத்தையும் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணலாம். அது தவிர நிறைய மீசோதெரப்பின்னு சொல்லலாம், அப்படின்னா என்ன, எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடிய சில ஏஜென்ட்ஸ்னால முடி வளர்கிறதுக்கான இது இருக்குது, லேசர்ஸ் இருக்குது, எதுவுமே ஒர்க்கா இல்லையா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. எப்படி ஒரு கிட்னியை எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு செலுத்துகிறோமோ அதே மாதிரி நம்மளோட முடியே எடுத்து நமக்கே செலுத்தக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ கவலைப்படுறதுக்கு இதில் எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு வியாதியும் இல்லை, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய ஹேர் லாஸுங்கிறது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை பற்றி நம்ம பேசணும்னு அகெயின் ஐ திங்க் அது ஒரு கடல் மாதிரி.
1: சரிங்கய்யா, நேரம் வந்து முடிரும் தருவாய் வந்தாச்சு. இந்த லேசர் தெரப்பின்னு நிறையா பண்ணுறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
0: சரி, இன்றைக்கி தேதியில் எல்லாத்துக்குமே லேசர் இருக்குது. எப்படி கண்ணுக்கு நம்ம லேசர் தெரப்பி பண்ணி கண்ணாடி இல்லாமல் இது பண்ணுறோமோ அந்த மாதிரி முகத்துக்கு, முகத்தில் வரக்கூடிய தழும்புகளுக்கு, அதுக்கப்புறம் முகத்தில் சில பேருக்கு கலர் அப்படின்னா என்ன, சில விதமான பிக்மெண்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி கலர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது லேசர் மூலமா. கியூ ஸ்விட்ச் டென்டியாக் லேசர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேர் டேட்டூ போட்டிருப்பாங்க, அதை எடுக்கணும்னு நினைப்பாங்க, அழிக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கு லேசர்ஸ் பண்ணலாம். சில விதமான டைட்னிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்ன, வயசாகிடுது எனக்கு துளி முகம் எல்லாம் வந்து சாக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன, கொஞ்சம் முன்னாடி இருந்த அளவுக்கு டைட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைட்னிங் வந்துருச்சு. நம்மளோட வயிறை டைட்டன் பண்ணிக்கிறதுக்கு, வயிறை குறைக்கிறதுக்கு கூட லேசர்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி தேதியில்.
1: சிறப்புங்கய்யா. நேர்களே, மருத்துவரை தொடர்புகளுடைய தொலைபேசி எண்கள் 88 70 67 60 14, 88 70 67 60 14, இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் மருத்துவரை தொடர்புகளில். கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்கய்யா. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கங்கய்யா.
0: அண்ட் என்னுடைய நன்றி உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இத்தனை பேரோடு என்னால் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள். நிறைய விஷயங்களில் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு வாட்ஸ்அப் கேள்வி, பெரும்பாலும் மனிதர்கள் வந்து ஹேர் டை பயன்படுத்துகிறாங்க, இதன் காரணமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, ஹேர் டை வந்து பயன்படுத்துறது சரியானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஹேர் டை பயன்படுத்துறது சரியானதானா, அதுக்கான மருத்துவ ரீதியான பதில் இல்லை. அது ரொம்ப கெடுதல் தான் நம்மளோட உடம்புக்கு. ஏன்னா நம்மளோட ஹேர் டையில் பிபிடி, பாராஃபெனிலின் டையமின்னு ஒரு கலரிங் ஏஜென்ட் இருக்குது. இந்த கலரிங் ஏஜென்ட் என்ன பண்ணலாம்னா, நமக்கு அலர்ஜிகளை ஏற்படுத்தலாம். அப்படின்னா என்ன, நம்ம தலைக்கு முடிக்கு கலர் அடிக்கிறோம், ஆனால் நம்ம முகம் வீங்கி போகலாம். அதனால நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய டெர்மடைட்டிஸ்னு

நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோல் நோயும் தீர்வுகளும் தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன்.

0: நேர்களே, அடுத்ததா உற்சாகமூட்டும் பாடல்களோடு வளம்பெற காத்திருக்கு போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய் நாம் இப்போது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் விஸ்மி காலின்ஸ். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் தற்போது நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். தாவேக்காவிலிருந்து 21 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்கின்றனர். இதன்படி தாவேக்காவிலிருந்து தூத்துக்குடி ஸ்ரீநாத், அவினாஷி கமலி, குமாரபாளையம் விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார், கும்பகோணம் வினோத், திருவாடானை ராஜீவ், கடலூர் ராஜ்குமார், அரக்கோணம் காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, ஈரோடு விஜய் பாலாஜி, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், திருச்சி ஸ்ரீரங்கம் ரமேஷ், வேளச்சேரி குமார், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார், அறந்தாங்கி முகமது பர்வேஸ், தாம்பரம் சரத்குமார், ஆர் கே நகர் மரிய வில்சன், கிணத்துக்கடவு விக்னேஷ் ஆகிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்கின்றனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிள்ளியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் மேலூர் உறுப்பினர் விஸ்வநாதனும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். 1967 ஆண்டிற்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் காலை 9 மணி நிலவரப்படி 20.47% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை வெளிக்கொணரும் வகையில் இத்தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. திருச்சி, அரியலூர், நாமக்கல், திருப்பத்தூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. தென்காசி பாவூர் சத்திரம் கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் 6 நாட்கள் உள்ள நிலையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக சந்தைக்கு குவிந்தனர். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும் தரத்திற்கேற்க விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் இணை இன்று களமிறங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

நேரம் 10:03 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. காலையில 10 ஆயிடுச்சுனாலே ஆபீஸ் ஃபைல்கள் குமையலாங்க, வீட்டு சமையல் கட்டல வேலைகள் பாக்கி இருக்கலாம், இல்ல காலேஜ் அசைன்மெண்ட் டென்ஷன் கூட இருக்கலாம். ஆனா அத்தனையும் ஓரமா தூக்கி வச்சுட்டு அடுத்த 1:30 உங்க காலை பொழுதை வேற லெவலுக்கு எனர்ஜியா மாத்த போறது இது உங்க போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளையும் சுறுசுறுப்பாக்கி கால்களை தானாகவே ஆட வைக்கிற மாதிரியான சூப்பர் ஹிட்டான துளிலிசை பாடல்கள் இன்னைக்கு உங்களுக்காகவே வரிசையாக காத்துட்டு இருக்கு. இது உங்களுக்கான முதல் பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரலில் சத்யா திரைப்படத்திலிருந்து.

காலையில இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டுட்டு வேலையை தொடங்குறதே தனி சொகந்தாங்க. நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து ஒரு நேரலை. எல்லாரும் கொடை பிடிப்பாங்க, ஆனா இந்த இசை மலையில எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் போட போறோம். இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது உங்கள் போடு ஆட்டம் போடு.

8:14 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. வெயில் சும்மா சுள்ளீர்னு ஏற ஆரம்பிச்சிருக்கலாங்க, ஆனா நம்ம திருச்சி அலைவரிசைகளோட எனர்ஜி அதை விட டபுளா ஏறிட்டே இருக்குங்க. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

நேர்களே, உங்களின் நினைவிற்காக பகல் 12:05 இசை நாற்றங்கால் திருச்சி கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியில் நடைபெறும் கோடைக்கால இசை பயிற்சி மாணவர்களுடன் ஒரு நேரலை. நேரம் 10:45:47 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அநேகன் திரைப்படத்தில்.

10:31 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம் இரு பட பாடல்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ரெண்டு படங்களுமே ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில தான். முதலாவதாக ஒரு கிராமத்து பின்னணியில ஏஆர் ரஹ்மானின் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மிக்ஸில் இது உங்களுக்காக உழவன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கில் இருந்து நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: நேரம் 10:37 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருபட பாடல்கள்.

அப்படியே கிராமத்து வயல்வெளிகள்ல இருந்து நேரா ஒரு காதலோட உச்சத்துக்கு போவோமா? இது உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இது வெஸ்டர்ன் கிளாசிக் சாக்ஸோபோன் நம்மளை உருக வைக்க வருகிறது டூயட் திரைப்படத்தின் வாயிலாக.

0: என்ன நேர்களே, ஒரு பக்கம் மண்ணின் வாசனை, இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கிளாசிக்கை கேட்டு ரசிச்சிங்களா? நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே இசையமைப்பாளர் தான், ஆனால் ரெண்டு படத்துலையும் கொடுத்துருக்கிறது வெவ்வேறு உலகங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. அனைத்து துறை மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் செயல்பாடுகள், அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முடிவுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேற்காசிய நிலவரம், மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தமிழக அமைச்சரவையில் 23 அமைச்சர்கள் தற்போது புதிதாக பதவியேற்று வருகின்றனர். மக்கள் மாளிகையில் தற்போது நடைபெற்று வரும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். தாவேகாவிலிருந்து 21 அமைச்சர்களும், காங்கிரசிலிருந்து 2 அமைச்சர்களும் இன்று பொறுப்பேற்கின்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொரியாவின் பாஜுவில் உள்ள இம்ஜிங்காங் அமைதி பூங்காவில் உள்ள நினைவிடத்தில் கொரிய போரின்போது உயிர்நீத்த இந்திய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அஞ்சலி செலுத்தினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பல்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை வெளிக்கொணரும் வகையில் இத்தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
2: இந்தியாவில் மட்டும் சுமார் 1,350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. இதைத் தவிர 1,000,000 ஏக்கர் பரப்பளவில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்கள் உள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
1: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேருவதற்கான சிறப்பு முகாம் இ சேவை மையங்களில் அடுத்த மாதம் 15 வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாலிகா மலேசியாவின் ஜின்வேயை 21-13, 21-16 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: ட்ரெண்ட்.
1: இப்ப நம்ம இருக்கிறது மன்னார்குடி இடையார்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்ல இருந்துதான் பேசிட்டு இருக்கோம்.
0: பயங்கரமா இங்க பாத்தீங்கன்னா கோடையிலயும் இவ்வளவு வெயில் அடிச்சிட்டு இருக்க நேரத்துலயோ சில்லு சில்லு சில்லு சில்லுன்னு காத்து பாத்தீங்கன்னா தூம கும்முன்னு அடிச்சிட்டு இருக்கு.
1: ஏன்னா நாங்க நிக்கிறது வாட்டர் பார்க் ஏன்னா இதை தாண்டி அங்கிட்டு போனா வெயில் தாங்க அடிக்குது. ஆனா அந்த வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கணும்னா நீங்க வந்து இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் தீம் பார்க்குக்கு தான் வரணும். ஸ்கூல் வேற ஆரம்பிக்க போதுங்கிறதுனால பாருங்க எல்லா குட்டீஸும் இப்பவே லீவ் என்ஜாய் பண்ணியே ஆகணும்னு மொத்தமா இறங்கி இருக்கிறாங்க.

0: ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரைடு போயிட்டு வேற வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்கு, சைக்ளோன் ட்விஸ்டர், வேகம், லெவல்ஸ் டிராப், தஞ்சாவூர் ஸ்விங், மெகா ஸ்லைடு. அப்படி மெகா ஸ்லைடுங்கிறது ஒண்ணு இல்லைங்க, பெண்டுலம் பாத்துருப்போம்ல.
1: ஆமா,
0: அந்த பெண்டுலம் போனோம்னா பெண்டுலம் எப்படி போகுமோ அந்த மாதிரி மேல போயிட்டு திருப்பி வரும்போது மயக்கமே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரா இருக்கு. ட்ரை கேம்ஸும் ஓகே, செம்மையா இருக்கு. வாட்டர் கேம்ஸும் செம்மையா இருக்கு. குழந்தைங்களும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம், பெரியவங்களும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களும் இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் குழந்தைய மாறுற அளவுக்கு பயங்கரமான சூப்பர் செட்டப்ல இருக்கங்க.
1: ஆமாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட ஏரியாவே வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேக்குற மாதிரி நம்ம எஃப்எம் வந்து டியூன் பண்ணிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் தீம் பார்க்ல இங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பேரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நாங்க ஆல்ரெடி நான் இங்க வந்ததுனால எனக்கு ஒரு முன்னாடி ஒரு பரிச்சயம் அறிமுகம் இருக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? இப்படி டெல்டா மாவட்டம் அப்படிங்கறதுனால டெல்டா கேத்த மாதிரியான பேரா வந்து இங்க வச்சிருக்காங்க.
0: என்ன டெவில்ஸ் இருக்கா டெல்டால? டெவில்ஸ் நம்ம தான் அந்த டெவில், அதனால வச்சிருக்காங்க போல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்கு, அதுல பாத்தீங்க அப்படின்னா யானை போட்டோ, யானையோட
1: பேர் தெரியுமா? மன்னார்குடியோட செல்ல பிள்ளைங்க அவங்க, செங்கமலம். அவங்க செங்கமலத்தோட இதுதான் வந்து அவங்க வச்சிருக்காங்க.
0: பாத்தீங்கன்னா சுனாமி பே அப்படிங்கிறாங்க. சுனாமி வரப்போதுங்க. மன்னார்குடியில ஒரு சுனாமியா? கடலே இல்லப்பா, இங்க ரொம்ப தூரத்துலதான் இருக்கு கடலு. ஆனா நம்ம வந்து இங்க சுனாமி பே கிட்டதான் இருக்கும். சுனாமி பே பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மித்தபடி வாட்டர் கேம்ஸ் எல்லாமே சூப்பரா காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய மக்கள் ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாலிடே, சம்மர் ஹாலிடேஸ், இவ்வளவு கும்பல் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு பேர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஜாலியா சூப்பரா சந்தோஷமா எல்லாருமே விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம்.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சொன்னீங்கல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூட்டு வந்திருக்காங்க. 10 மணிக்குதான் ஆரம்பிப்பாங்க இங்க வாட்டர் தீம் பார்க்கு. ஆனா 10 மணிக்கு நம்ம உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 10 மணி தெரியுது அவங்களுக்கு, 11 மணி ஆயிருக்குன்றது வந்து ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. எவ்வளவு பேர் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா. நமக்கு வந்து இன்னும் சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம வைஸ் பிரசிடென்ட் சார் பாலாஜி சாரும் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. சார் எப்படி இருக்கீங்க சார்? ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறோம் நம்ம.
2: ரொம்ப நல்லா இருக்கேன், வணக்கம்
1: சார். சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு இப்ப இந்த சம்மர் வெக்கேஷன்? எந்த அளவுக்கு இங்க களை கட்டிட்டு இருக்கு?
2: சம்மர் வெக்கேஷன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய மக்கள் டெல்டா ரீஜன்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. திருச்சியில இருந்து வராங்க, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்கால் இந்த மாதிரி சுத்து வட்டாரத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. ஈவன் காரைக்குடியில இருந்து ஃபோன் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப நிறைய தூரத்துல இருந்து வராங்க நிறைய பேர். டெல்டா ரீஜனுக்கு இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிருக்கு. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அனிமேஷன் பார்க் மன்னார்குடியில.
1: அதாவது வந்து ஃபேமிலி டைம் அப்படின்னா அது நம்ம ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க் தான். சோ மன்னார்குடி மட்டும் இல்லைங்க, சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மன்னார்குடிக்கு வந்துருங்க.
3: வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்களே, இதனுடைய பிரைஸ் நம்ம சொல்லணும் இல்லையா? என்ன எவ்வளவு டிக்கெட், என்ன பண்ணணும், எனக்கு கட்டுப்படி ஆகுமா ஆகாதான்னு யோசிக்கணும்ல.
1: ஆமா, அதை பாலாஜி சார் கிட்டே கேட்டுருவோம்.
2: நம்ம பிரைஸ் வந்து அடல்ட்டுக்கு 590, சில்ட்ரன் வந்து 450. நம்மளோட பிரைஸ் தான் வந்து வாட்டர் தீம் பார்க்லயே வந்து லோயஸ்ட் இருக்கும் நம்ம தமிழ்நாடு. ஆக்சுவலா
0: இவ்வளவு ஒரு லோவஸ்டான பிரைஸ் கொடுக்குறாங்க, ஆனா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா இடமுமே ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க. பிளஸ் ரொம்ப அழகா குளோரின் பவுடர்லாம் நாங்க வந்தோடனே காலையிலே பார்த்தோம். 10 மணிக்கெல்லாம் குளோரின் பவுடர்லாம் அழகா தூவி ரொம்பவே நீட்டா பராமரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்க டவுசர் கொண்டு வரலையா, டிஷர்ட் கொண்டு வரலையா, இங்கேயே உங்களுக்காக கிடைக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்.
1: இல்லங்க, வீட்டுல இருந்து வரும்போது விளையாடுறதுக்கு பிளான் பண்றது என்னமோ குட்டீஸ் தான், அதனால அவங்களுக்குலாம் பேக்கப்புக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க. பெரியவங்க எல்லாம் ஐயோ நம்ம போய் எப்படிப்பா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. ஒருவேளை பிளானே பண்ணாம வந்துருந்தா கூட
0: பாட்டு வருது.

0: நிறைய பேர் இப்ப ரைடு முடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க எல்லாரும் இல்லையா. வணக்கம், உங்க பேரு?
1: என் பேர் ஜனனி.
0: ஜனனி, எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க மன்னார்குள்ள வரோம், ஆனா நாங்க இருக்கிறது பூனே.
0: எல்லாரும் ஜாலியா கிளம்பி வந்திருக்கீங்க. எவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு? அதாவது நீங்க வந்து விளையாடுற நீங்க இன்னொரு விளையாட்டு விளையாட வச்சிருக்கீங்க. சொல்லுங்க.
1: ஆக்சுவலி எல்லாரும் வாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு அமிஷன்.

0: என்ன படிக்கிறீங்க
1: மாவளமல்லியில
2: நடிச்சா யாரோடதான் போடலாமா, அவங்களோட மியூசிக் போடலாமா, சாய பேஞ்சர்லோட இன்னொரு மியூசிக் பாட்டு போடலாமா? ஓகே, கண்டிப்பா டியூட்ல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்களும் நம்ம கூட வந்து அது விளையாண்டுட்டு ஆரோக்கியத்துல பேசவும், ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க, நான் திரும்ப விளையாட போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வாய்டாவும் பேரு லக்ஷிதா. என்ன படிக்கிறீங்க? எயித்தா? நைன்தா? ஏன் எல்லாரும் என்கிட்ட வரும்போது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுங்க. நைன்தா? ஓகே, என்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங் உங்களுக்கு? ஜூன் 3. அதனால இன்னைக்கே விளையாண்டுட்டு போயிடலாம் வந்திருக்கீங்களா? இந்த ஊர் தானா நீங்க? தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க விளையாடுறதுக்காக மட்டுமே தானா? சூப்பரா சூப்பரா, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. நைன்த்துக்கு ஒரு நேரத்திற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 2.1 ஹாஸ்பிட்டல் சந்திப்பு. இன்னைக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம்.
0: வாங்க போலாம், நம்ம விளையாட ஆரம்பிச்சோம்னா.

0: மன்னார்குடியில இருக்கிற
1: அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு
0: மன்னார்குடியில இருக்கக்கூடிய ஃபண்டாஸ்டிக் வாட்டர் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்.
2: ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க நிக்கிறோம்னா பயங்கர பிஸியா இருக்காங்க. ஹாய் பாப்பா, உங்க பேர் என்ன? பிரபாகிரி. என்ன படிக்கிறீங்க? திருப்பி போறீங்களா? எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கா விளையாடுறதுக்கு? என்ன ஊர் நீங்க? என்ன ஊரு? இஞ்சி நிறைய இருக்குமா அங்க? வேற இருக்கும், எல்லாமே இருக்குமா உங்க ஊர்ல?
3: என்ன
2: படிக்கிறீங்க? என்ன படம் பார்த்தோம்? ஐயோ, அதுவே மறந்து போச்சு. இப்ப
1: பொன்னியின்
2: செல்வன் பார்த்ததோட எஃபெக்ட் எங்களுக்கு கடாரம் கொண்டான்னா என்னன்னு தெரியும். ஹாய் குட்டி பாப்பா, உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்களா? சரி, எங்களுக்காக ஒரு ரைம் சொல்லுங்க பாப்போம். பாட்டு தெரியுமா? ஏதாவது பாட்டு பாடுங்க எங்களுக்காக.
1: பாடுங்க.

0: pero muy pequeño.
1: கயல் விதி அத்தையா? ஓகே, பேரு வேற அத்த மாத்திட்டாங்க. இடைக்கட்டு, ஓகேங்க. நீங்க வந்து இப்ப எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வெகேஷனுக்காக உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? வேற வேற ஊர்ல இருந்து
2: சுனாமி அலைகள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. சுனாமி அலைகளோட சந்திப்போம்.

0: எல்லாருக்கும் செக்யூரிட்டி குடுக்கற விதமா, அவங்களோட பொருட்களை வந்து செக்யூர் பண்ற விதமா லாக்கர்ஸ் இருக்கு தனித்தனியா, அண்ட் ஜென்ஸுக்கு அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனியா டாய்லெட்ஸ் இருக்கு. பிளஸ் இங்க இன்னும் சொல்ல போனா ஃபீடிங் ரூம் கூட வச்சிருக்காங்க. சோ லேடிஸ் யாராவது ஃபீட் பண்ணணும் நினைச்சா அங்க ஃபீட் பண்ற அளவுக்கு எல்லா விதமான வசதிகளையும் இங்க பண்ணி வச்சிருக்காங்க.
1: ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டில பக்கத்துல அதுவும் ஒண்ணு இருக்குங்க, அதுவும் இருக்கு. சோ இங்க வரவங்க வந்து நீங்க தண்ணி எடுத்துட்டு தான் வரணும், கேன் கேனான்ற பிரச்சனையும் இல்ல. இங்க வந்து உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியோடயும் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேமிலி சந்திக்க போறோம். வணக்கம், உங்க பேரு?
2: என் பேர் பிருத்விகாஷ்டி. நாங்க இப்ப வந்து எங்க இன்ஸ்டிடியூஷன் எக்ஸ்ட்ரீம் எஜுகேஷன், அப்புறம் எங்க ஃபேமிலி, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து நாங்க ஃபண்டாஸ்டிக் வந்திருக்கோம். இனிமே தான் நாங்க போறோம் விளையாட, ஜாலியா இருக்கும் நம்புறோம்.
1: ஓகே, நாங்க வந்து பாத்தீங்களா,
2: எங்க அம்மாவோட சொந்த ஊரு, அதனால இங்க வச்சிருக்காங்கன்னு எங்க நல்லா தெரியும். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு நாள் டே ஆஃப் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம்.
1: ஓகே, எப்படி தெரியும்னு சொன்னீங்க, அம்மாவோட சொந்த ஊராங்க, அதனால எப்படி
0: இவ்வளவு ஜாலியா சூப்பரா பேசுறீங்களே. உங்களுக்கு ஒரு டங் ட்விஸ்டர் சொல்றேன், அது மட்டும் சொல்றீங்களா?
2: குட் பிளட் பேட் பிளட், மூணு தடவை சொல்லுங்க.
0: குட் பிளட் பேட் பிளட், சாரி, குட் பிளட் பேட் பிளட்,
2: குட் பிளட் பேட் பிளட், குட் பிளட் பேட் பேட் பிளட், குட் பிளட் பேட் பிளட்.
0: நல்ல ட்ரை, இத நல்ல கை தட்டலாமா? வெரி குட்.
3: என்னோட நேம் பிரேமலதா, நான் எக்ஸ்ட்ரீம் எஜுகேஷனோட மேனேஜிங் டைரக்டர். ஆமா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சு வந்திருக்கேன். ஆமா, பேரண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாரோடையும் சேர்த்து வச்சுட்டு
0: வந்திருக்கேன்.
3: இங்க வந்து வாட்டர் பார்க் இருக்கிறதுனால அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சோ குழந்தைங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன
0: படிக்கிறீங்க? பாட்டு பாடுவீங்களா? சினிமா பாட்டு பாடுங்க.

0: என்ன
1: தெரியுமா அதெல்லாம் கேக்காதரா அப்படின்னு என்ன சொல்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எந்த கேம் எல்லாம் விளையாண்டீங்க? எந்த கேம் விளையாண்டீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: இனிமேதான விளையாட போறோம் நம்ம.
1: இந்த கேமா? ஸ்லைட் எல்லாம் போனீங்களா? நல்லா இருந்துச்சா? பாட்டு பாடுறீங்களா எங்களுக்காக?
2: சூப்பரா பாட்டு பாடுவீங்களாம்ல. யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீரோ?
1: பாடுங்க பாடுங்க.
2: அழகா வந்து பாடினாரு இல்லையா? நம்ம ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் திங் பார்க்ல தான் நின்றுட்டு இருக்கோம் நம்ம வைஸ் பிரசிடென்ட் சார் கிட்ட. இப்ப இவங்க எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ இது மாதிரி கேட்டுட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் அவங்களோட ஆபீஸ்ல இல்லன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட டீமா இல்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வர்றது.

0: எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஏதாவது நீங்க கன்செஷன் தரீங்களா, அத பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆமாங்க, நம்ம கிட்ட வந்து ஸ்கூல் பேக்கேஜஸ் இருக்கு, கார்பரேட்ஸ்க்குன்னு பேக்கேஜஸ் இருக்கு, ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேக்கேஜஸ் இருக்கு. 15 பீப்புள் அட்லீஸ்ட் மினிமம் இருந்தாலும் அவங்களுக்கு பேக்கேஜஸ்ல நம்ம கொண்டிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இன்க்ளூடிங் லஞ்சும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஃபுட் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு, ஈவன் ஹலால் ஃபுட்டும் அவைலபிள் இருக்கு. ஸோ பேக்கேஜஸ்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் கார்பரேட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இல்லாம இப்ப ஃபேமிலியாவே வந்து ஒரு 15-20 பேருக்கு மேல இப்ப நிறைய பேர் பேசிட்டாங்க, வேன் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஃபேமிலியா வரும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க பண்ணுவீங்களா இல்ல எப்படி?
1: ஆமா, 15 பீப்புள் வந்திருந்தாங்க, குரூப் ஆஃப் குரூப் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 15 பீப்புள் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுப்போம். நிறைய பேர் வேன்ல வராங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அமியூஸ்மெண்ட் பார்க்குக்கு. ஸோ குரூப் ஆஃப் 15 வந்து நம்ம ஒன் காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கோம், ஆஃபரா கொடுத்துருக்கோம்.
0: ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம இந்த லாக்கருக்குள்ள நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். ஆனா ரயிலு முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அண்ணா, முடிச்சிட்டீங்களா, கிளம்ப போறீங்களா இல்ல எதுக்காக?
2: இருக்கு
0: டைம் இருக்கு,
2: ஓடிட்டு இருக்கேன்,
3: பொழுது ஃபுல்லா இங்கதானே?
0: ஆமாங்க, உள்ள நுழைஞ்சிட்டீங்க, காலையில 10 மணிக்கு உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா 6 மணி வரைக்கும் நீங்க வந்து இங்க ஜாலியா வந்து விளையாட முடியும். உங்களோட பேர் என்ன சார் சொல்லுங்க?
2: மின்சாரகண்ணன், இஞ்சிக்குடி, காரைக்கால் நேரு, காரைக்கால் எஃப்எம் நேரு. காரைக்கால்ல விளம்பரம் வந்துகிட்டே இருக்கோம், மன்னார் உள்ள சுனாமி இருக்கு, சுனாமி இருக்குன்னு. இன்னைக்கு அதான் சுனாமில தான் நீந்திட்டு இருக்கோம் குடும்பத்தோட. ஆமா, நான் செம்ம ஏஜாம்
0: பேர் என்ன?
2: கோபாலன். சொல்லு.
0: அவர் வந்து
2: பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டுங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்னா அது நம்ம ஸ்பாட் தான், என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஸ்பாட்னா அதுவும் இந்த ஸ்பாட் தான், வைப் பண்றதுக்கான ஒரு ஸ்பாட்னாலும் அது இந்த ஸ்பாட் தாங்க.
0: மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் தீம் பார்க்ல தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முன்னாடி ஒரு இஞ்சிக்குடி பாப்பா கிட்ட பேசணும்ல, உங்க ஊர்ல இஞ்சி வேலை வைக்குமான்னு கேட்டோம். அந்த ஃபேமிலிக்கு என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்க பேர் என்ன?
4: கே வைஷ்ணவி.
0: வைஷ்ணவி என்ன படிக்கிறீங்க?
4: 8th இருந்து 9th போறேன்.
0: 9th போறீங்க, ஓகே, ஜாலியா இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாட தெரியுமா? உங்களுக்கு பாட மாட்டீங்களா? ஏ சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க.
4: ஊரும்ல.
0: ஊரும்ல கேட்டீங்களா இப்ப இங்க நீங்க தண்ணியில ஆடிட்டு இருக்கும்போது?
4: இல்ல
0: கேட்கலையா? போங்க, உங்களுக்கு அதான் நாங்க வந்து ஊரும்ல பாட்டு எல்லாம் போட்டோம், நீங்க கவனிக்கலையா? மோனிகா பாட சொல்லி கேக்குறாங்க, பாடுங்களே, நேயர் விருப்பங்க, பாட மாட்டீங்களா? நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன்னார்குடி இளையாண்ணத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்ல தான் நின்றுட்டு இருக்கோம். நிறைய பேர் இங்க பாத்தீங்களா, நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது இங்க ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க, இப்ப ஸ்லைடு பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேல நின்றுட்டு இருக்கிறாங்க, கரெக்டா?
2: அதுல நானும் ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன், போகலான்ட்டு.
0: புரியல, நீங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு வந்தீங்களா, ஸ்லைடு பண்ண வந்தீங்களா?
2: ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ப்ரோக்ராம் பண்ணிட்டு போய் செம்மையா வைப் பண்ணலாம் அளவுக்கு சூப்பரா இந்த இடம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனா போக போக கும்பல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும், ஆனாலும் ஸ்லைடு போறதுக்கான ஸ்லைட்ஸ் எல்லாம் குறைபாடே இல்ல, எல்லாமே சூப்பரா பக்காவா அழகா ஹேண்டில் பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜிப்லைன் இருக்கு, ஆகாசத்துல சைக்கிள் ஓட்டணும்னா அந்த விஷயங்களும் இங்க சூப்பரா இருக்கு. ட்ரை கேம்ஸ் 3 மணிக்கு மேல ஓபன் பண்ணுவாங்க. சுனாமி இன்னும் சில நொடிகள்ல வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும், இன்னும் சில மணித்துளிகள்ல வரப்போகுது.
0: ஆமாங்க, 12 மணிக்கு வந்து நமக்காக இங்க சுனாமி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம செங்கமலத்துல வந்து நீங்க வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு, செங்கமலம் தீம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வந்து வாட்டர் ஃபால்ஸும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாது, 10 மணிக்கு உள்ள வந்துட்டு 6 மணிக்கு வெளில போகும்போது என்னது நாள் முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், மன்னார்குடி இடையார்நத்தம்ல இருக்கிற ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க். ஃபேமிலி டைம்னா அது நம்ம மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் தீம் பார்க் தான்.

0: சந்திப்புக்காக இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னார்குடி இடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்ல தான் வந்திருக்கோம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, வாட்டர் பார்க்ல இருந்து தள்ளி நம்ம வந்து இப்ப டிரை கேம்ஸ் பக்கம் வந்திருக்கோம் இல்லையா. டிரை கேம்ஸ்ல வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்றதுக்காக ஸ்பீக்கர்ல பாட்டு சும்மா தாறு மாற அலற விட்டதுனால நமக்கு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான கொஞ்சம் டைம் வந்து எடுத்துச்சு. சோ இப்ப நம்ம டிரை கேம்ஸ் கிட்ட நின்னுட்டு இருக்கோம் இல்லையா.
1: இங்க என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு?
0: ஆகாசத்துல நீங்க வந்து ஜிப்லைன்ல பறக்கணுமா, அதுக்கான கேம் இருக்கு.
1: 100 மீட்டர் உயரத்துல அந்த ஜிப் சைக்கிள் இருக்கு, ஜிப் லைன் இருக்கு, அதுக்கப்புறம் 360 டிகிரில சைக்கிளிங் இருக்கு, ஹியூமன் கைரோ இருக்கு, பாத்தீங்கன்னா பங்கி டிராம்பலின் இருக்கு, ஆர்ச்சரி இருக்கு, பெயிண்ட் பால் ஷூட்டிங் இருக்கு, நெட் கிளைம்பிங் இருக்கு, பெடல் போட்டு கூட இருக்குங்க. போன வாரம் வரும்போது பெடல் போட்டு காணமே அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு இருக்கு பெடல் போட்டு காணங்களுக்காக.
0: அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட் இருக்கு அப்படின்றத கோகிலா மேம் நடந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க அப்படிதானே. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இங்க டிக்கெட் எடுத்துட்டு இருந்த கிட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க பேரு?
2: நிக்கிலா.
0: என்ன படிக்கிறீங்க?
2: 7th போறேன்.
0: ஓகே, உங்க பேரு?
3: சினோஷ்.
0: சினோஷ், உங்க பேரு?
2: தக்ஷிதா.
0: ஓகே, மூணு பேரும் சிப்ளிங்ஸா?
3: இல்ல,
0: தனித்தனியா தான் வந்திருக்கீங்க. ஓகே, என்ன எங்க எந்த ஊர் நீங்க?
2: காட்டுமன்னார் கோயில்.
0: காட்டுமன்னார். நீங்க?
3: காட்டுமன்னார் கோயில் தான்.
0: எல்லாரும் ஒரே ஊரு தான், எல்லாரும் தெரிஞ்சவங்க. ஓகே, என்ன என்ன என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? டிரை கேம்ஸா வாட்டர் கேம்ஸா? வாட்டர் கேம்ஸ் தான். என்னென்ன எதிர்பார்க்கறீங்க? இங்க எப்படி விளையாடணும்னு
2: நினைக்கிறீங்க?
0: அதெல்லாம் ஸ்விமிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா?
2: ஸ்விமிங் ஓரளவுக்கு தெரியும்.
0: ஓரளவுக்கு தெரியும். ஓகே, நீங்க?
3: ஓரளவுக்கு தெரியும்.
0: சரி, ஓகே, நீங்க? தெரியும். சரி, என்ன இவங்களுக்கு என்ன ஃபன் கேம்ஸ் வச்சிருக்கீங்க?
1: காப்பாத்திக்க, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்.
0: இல்லங்க, நீங்க உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியலன்னா கூட உங்களுக்கு என்ன அந்த பலூர் இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு, அதனால அந்த பிரச்சனை கிடையாது.
1: பலூர் எடுத்து போயிருவேன்.
0: இதெல்லாம் வந்து இப்படி ஓபனா சொல்லுவாமா? சொல்லக்கூடாதுங்க. நம்ம
1: ஆனாலும் ரொம்ப சேஃப்டியா இருக்கு, அந்த மாதிரி உடையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் நம்ம சூப்பரான இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்.
0: நிறைய பேர் வந்து நமக்கு இங்க வந்து நமக்கு கைட் பண்றதுக்கும் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்பயுமே சேஃப்டி மெஷர்ஸ் செக் பண்ணிட்டேவும் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது கூட்டம்

0: போட்டா கூட டக்குனு நெட்ட வச்சு கிளீன் பண்ணிட்டே வராங்க. அதெல்லாம்
1: போடும்போது அப்படியே திரும்பி பார்த்தேன், செங்கமலம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்க பாருங்க வேவு ஆயிருச்சு, வேவு. சுனாமில குளிக்கணும் அப்படின்னா, சுனாமில ஸ்விம்மிங் போடணும் அப்படின்னா, நீங்க வந்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கறத சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நிறைய நேயர்கள், நிறைய நேயர்கள் வந்தா நல்லா இருக்கும், நிறைய நண்பர்கள், நிறைய குழந்தைங்க, நல்ல பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்களா மாறி இங்க சூப்பரா விளையாண்டு இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்ப திருச்சி FM 102.1 அசத்தல் சந்திப்பு தான் கேட்டிருக்கோம். ஸ்டே டியூன்ட், இது அசத்தல் சந்திப்பு.

0: ஃபிளாஷ் ரிப்பீட் அதுதான் நம்ம வந்து மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க். இன்னைக்கு நம்ம அசத்தல் சந்திப்புல இங்க இருந்தா பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னா டிக்கெட் கவுண்டர் கிட்ட நிக்கிறோம். யாரும் உள்ள போறதுக்கு முன்னாடி டபுக்கு டபுக்குன்னு புடிச்சிடறோம்ல, ஏன்னா தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே புடிச்சாதாங்க உண்டு. தண்ணிக்குள்ள இறங்கிட்டா யாருமே வெளில வரவே மாட்டேங்கிறாங்க. அது செங்கமலை வாட்டர் ஃபால்ஸ் வேற ஆரம்பிச்சிருச்சு, சுனாமி வேற அடுத்து ஆரம்பிக்க போது. சோ அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அப்படியே உள்ள அனுப்பிச்சிடலாம். வணக்கம், உங்க பேரு?
1: என் பேரு ஹரிணி.
0: ஹரிணி, நீங்க உங்க பேரு?
1: என் பேர் ஹாசினி. ஆராதனா ஹர்ஷினி.
0: என்னங்க எல்லாம் சினிமால வைக்கிற எல்லா ஹீரோயின் பேரும் ஒன்னா வந்துருச்சாட்டு இருக்கு.
2: பேரு சொல்லும் போது ஹாசினி அப்படிதான் சொல்லணும்.
0: ஹாசினி அப்படிதான் சொல்லுவீங்களா? எங்க சொல்லி காட்டுக்கல எங்களுக்கும்.
1: ஹாசினி
0: நடிகரோட பேர்
1: விஜய், அஜித், சூர்யா, கமல், சூப்பர் ஸ்டார்.

0: காமெடி ஃபைவ்
1: படிவேல்
0: டக்குனு டக்குனு நயன்த்ரா
1: த்ரிஷா ஜெனிலியா சமந்தா ராஷ்மிகா
0: என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேங்க பரவாயில்ல சொல்லலையா சரி ஓகே இவங்களுக்கு என்ன சொல்லலாம்னுங்க
2: இவங்களுக்கு என்ன கேம் சொல்லலாம்னா

0: நிறைய கேம்ஸ்ல நிறைய கேம்ஸ்ல எல்லாரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றத பாத்துட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு திருப்பி வரலாம். இது
1: ஹலோ

0: ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் தீம் பார்க்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ் குள்ள இருக்கும். இப்ப நம்ம வைஸ் பிரசிடென்ட் சார் பாலாஜி சார் கிட்டதான் நம்ம பேச போறோம். சார், இப்ப இந்த கேம்ஸ் எல்லாம் இல்லாம ரெகுலரா வந்து நான் இப்ப மந்த்லி பிளான்ல ஏதாவது எடுத்துக்கிறேன், ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஜிம் வேணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்க இங்க ப்ரொவைட் பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆமா, நம்ம கிட்ட வந்து இந்த ரெகுலர் கோச்சிங் சென்டர்ஸும் இருக்கு, லைக் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நம்ம 25 meter ஸ்விம்மிங் பூல், செமி ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து ஹைலி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். திருவாரூர்லேயே நம்ம தான் வந்து பெஸ்ட் ஸ்விம்மிங் பூல் சொல்லலாம் கண்டிப்பா. அப்புறம் வந்து பவர் சாம் ஸ்விம்மிங் பூல் அது பேரு, பவர் எக்ஸ் ஃபிட்னஸ் சென்டர் நம்ம கிட்ட இருக்கு, ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, ஏர் கண்டிஷன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் வந்து மந்த்லி கோச்சிங்கும் இருக்கு, பர்சனலைஸ் கோச்சிங் கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பேட்மிண்டன் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட்டு நம்ம வந்து மேட்டட் பேட்மிண்டன் கோர்ட், மூணு கோர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து சரௌண்டிங்ல இருந்து கிளப் மெம்பர்ஸா இருந்து மெம்பர்ஷிப்ல எடுத்து வந்துட்டு இருக்காங்க.
0: ரொம்ப அழகா, அதாவது நீங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லங்க, ரெகுலராவே நீங்க ஃபிட்டா இருக்கணும்னாலுமே வந்து நீங்க வரலாம்.

0: அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் தீம் பார்க்கு தான். இன்னைக்கு அசத்தல் சந்திப்புக்காக வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியா நிறைய வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி இடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்கு தான். இன்னைக்கு அசத்தல் சந்திப்பா இங்க இருந்து ரொம்பவே ஜாலியா கொடுத்த சந்தோஷத்தோட நாங்க இங்க இருந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறோம். நான் உங்க நண்பன் சேகிதி அபிராமி, நீலவந்தன்.
1: நான் உங்க நண்பன் ஆர்ஜே நக்கீரன்.
0: எங்க ரெண்டு பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்தது நம்ம கோகிலா மேம்.
2: அழகான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரையும் மகிழ்வித்த இந்த ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைப்பேன். நிச்சயமா வந்து உங்களோட பைசாவை செலவழிக்காம இருக்கணும் அப்படின்னா வேற இடத்துக்கு போய், அதனால மன்னார்குடிக்கு வந்தீங்கன்னா நல்லா செலவழிக்கலாம்,
0: ஜாலியா இருக்கலாம்,
2: ஜாலியா இருக்கலாம்.
1: என்ன சொல்ல வராங்கன்னா ஃபண்டாஸ்டிக் ரைடுக்கு போகணும்னா நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபா சொல்லிக்கலாம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தாவேகாவை சேர்ந்த ஸ்ரீநாத், கமலி, விஜயலட்சுமி, ரஞ்சித்குமார், வினோத், ராஜீவ், ராஜ்குமார், காந்திராஜ், மதன் ராஜா, ஜெகதீஸ்வரி, விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் ரமேஷ், குமார் தென்னரசு, சம்பத்குமார், முகமது பர்வேஷ், சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றனர். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜேஷ்குமார், பி விஸ்வநாதன் ஆகியோரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். 1967 ஆண்டிற்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முதல் முறையாக இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தற்போது மொத்தம் 32 அமைச்சர்கள் உள்ள நிலையில் 9 பேருக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. இந்நாளையொட்டி திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் மாவட்ட பொதுச்செயலாளர் கம்பரசம்பேட்டை தர்மராஜ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் மிகப்பெரிய பரிசோதனை மற்றும் முன்கூட்டியே நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்வில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக

0: குறிப்பிட்டார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம்
2: குற்றங்கடிதல் 44 அதிகாரம் முதல் குறட்பா.

செருக்கும் சினமும் சிறுமை குணமும் இல்லாதவருடைய பெருஞ்செல்வமானது சான்றோரால் மதிக்கப்படும் தன்மையை உடையதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வெறும்
3: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 12:05. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை நாற்றங்கள். திருச்சி கலை காவிரி நுண்கலை கல்லூரியில் நடைபெறும் கோடைக்கால இசை மற்றும் நடன பயிற்சி மாணவர்களுடன் நேரலை. இசையோடு இணைவோம், இனிமையில் நனைவோம். நிகழ்ச்சியில் உங்களோடு சித்ரா திருவாளன், விஜயலட்சுமி, ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. ரொம்ப அருமையானதொரு நுண்கலைகள் வளர்த்து வரக்கூடிய நிறுவனம் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் இன்றைக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாமில் மாணவர்கள் எப்படி எல்லாம் கத்துக்கிறாங்க அப்படிங்கறத பத்து நாங்களும் இங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இங்க ஆர்வமா மாணவர்கள்லாம் இந்த ப்ரோக்ராம், அதாவது எப்படி அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி எங்ககிட்ட பகிர்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இப்ப நம்ம கூட கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய முதல்வர் ஃபாதர் லூயிஸ் பிரிட்டோ அவங்க இருக்காங்க. அவங்க இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் பத்தின ஓரிரு வார்த்தைகள் சொல்லுவாங்க.
2: வணக்கம் மேடம். முதல்ல திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி இந்த ஆண்டு கோடைக்கால சிறப்பு கலை வகுப்புகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சி ஆகாஷ்வாணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி சித்ரா அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும் அன்போடு இந்த மாணவ செல்வம் நாம் எல்லோரும் கரவலை எழுப்பி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மாணவர்கள், நீங்கள் எப்படி கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை தெரிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அகில இந்திய வானொலி நிலையம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்காக முதலில் நிலைய இயக்குநருக்கும் நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அவர்கள் உங்களோடு உரையாடுவார்கள்.
1: இப்ப பாத்தீங்கன்னா சார், நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நுண்கலை கல்லூரிக்கு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் இருக்கு, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க, எதெல்லாம் ரொம்ப ஆர்வமா அவங்க கத்துக்கிறாங்க.
3: மாணவர்கள் கிட்டார், தபலா, வீணை, குச்சிப்புடி நடனம், இன்னும் வந்து ஃபோக் மியூசிக், இப்படி பல கலைகளையும் அவங்களுக்கு கைவரம் பெற்ற ஒரு வரமாக இந்த கலைக்கல்லூரி நாடி வந்திருக்கிறாங்க. அதுவும் சம்மர் கேம்ப்ல பாத்தீங்கன்னா 1 மந்த்

0: அவங்களுக்கு இடைவிடாம இந்த கோர்ஸ் நடக்குது. அதனால ஒவ்வொருத்தையா நம்ம
1: பேச ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, வணக்கம்.
2: வணக்கம், என் பேர் ஜீவிகா, நான் குச்சிப்புடி செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: சரி, இப்போ நுண்கலை கல்லூரி கலைக்காவரி பத்தி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு?
2: நான் கலைக்காவரிக்கு, எனக்கு கலைக்காவரி நான் ஃபோர்த் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அப்போ அட்மிஷன் கேட்டப்போ லைக் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும் போது, நான் 2018ல் இங்கே கலைக்காரில் ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் இடையில கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இடையில கொரோனானால அந்த 2 இயர்ஸ் பிரேக் எடுத்தப்போ கொஞ்சம் இதாக இருந்தது, நிறைய கத்துக்கிட்டு இடையில பிரேக் வேணுமா. அப்புறம் மறுபடியும் ஐஏசி மூலியமா உள்ள வந்து என்னோட கிளாஸ்மேட் மூலியமா குச்சிப்பிடி தெரிஞ்சு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நெக்ஸ்ட் குச்சிப்பிடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, சம்மர் கேம்ப்ல பண்ணிட்டு இருக்கேன்.
0: கலைகள் வந்து உங்களுக்கு வரமாகும் இந்த கலை காவிரியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க இங்க ஆர்வத்தோட கத்துக்க வர்றத நம்ம பாத்துருக்கோம்.
3: என் பேர் யமுனா, நான் என்னுடைய வயசு 42, ஃபோக் டான்ஸ் கத்துட்டு இருக்கேன். என்னுடைய பொண்ணு இங்க ஃபர்ஸ்ட் இயர் பிஏ, ஃபர்ஸ்ட் இயர் பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காங்க. போன வருஷம்தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அது மூலியமா இங்க வரும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எல்லா விஷயமும் கத்துக்கலான்னு விஷயம் இங்க வந்தா தெரிஞ்சது. அது மூலியமா சம்மர் கேம்ப்ல நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃபோக் டான்ஸ் சேர்ந்திருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஊர் வந்து ஊட்டி. நான் ஒரு படுகா இனத்தை சேர்ந்தவள். அங்க இருக்கிற கலையும் இந்த ஃபோக் டான்ஸ் கூட சேர்த்தணும்னு ஒரு ஆசை. அதுக்காகவும் சாருங்க எல்லாமே ஓகேன்னு இருக்காங்க, சரின்னு இருக்காங்க. எங்களுடைய கலையும் இந்த ஃபோக் டான்ஸ்க்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அதுக்காக இந்த கலை கவிதை தேடி வந்திருக்கேன்.
0: எப்போ ஆரம்பிச்சது உங்களுடைய இந்த கோர்ஸ், எப்போ வந்து சேர்ந்தீங்க, எப்படி இருக்கு?
3: ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, நிறைய விஷயம் கத்துக்கிறது. என்னென்ன கத்துருக்குன்னா, எத்தனை விஷயம் நம்மளை விட்டு போயிருக்குங்கிற விஷயத்த இங்க சார் சொல்லி கொடுத்துருக்காரு. எந்தெந்த, ஏன்னா நாங்க குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க, அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு சில விஷயம் எல்லாம் கேட்கும் போது எத்தனை மருந்துகள் நம்மளை விட்டு போயிருக்குன்ற விஷயத்த அவர் சொல்லிதான் எனக்கு தெரியுது. இப்போ அவர்கிட்ட பேசும்போது என்னென்ன மருந்து நம்மளை விட்டு போயிருக்குது, என்ன நடைமுறை நம்மளை விட்டு போயிருக்குது, மக்கள் உணவு முறைகளை அப்படின்னு நிறைய விஷயம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாமே லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே அவர் சொல்லிதான் எனக்கே இங்க வந்து தெரியுது. நான் டான்ஸ் தான் இங்க கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா இதை தாண்டி நிறைய விஷயம் நம்மளை விட்டு போகுது, கொண்டு வரணும்னு விஷயத்துக்காகவும் எங்களுக்கு வந்திருக்கு.
0: பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நம்ம கலைகள் பத்தியும் நம்மளுடைய பண்பாடு பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல் வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
4: என் பேர் ஆடன்.
0: எது வரைக்கும் வந்திருக்கீங்க? ஸ்டார்டிங் எப்படி நீங்க ஆரம்பிச்சு வாசிக்கிறீங்க?

0: அருள்குமரன் அழகா தபேலா வாசிச்சாங்க. அடுத்தது நிறைய மாதிரி தெரியல, கான்பிடண்டா வாசிக்கிறாங்க. உங்க பேர்?
1: என் பேரு கிருபாகரன். நான் வந்துட்டு மிருதங்கம் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
2: என்ன வாசிக்க முடியுமோ

0: முயற்சி தானே, புதுசா முயற்சி பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா தானே இருக்கும். அடுத்து வீணை ஓட கூட மாநிலத்தை பேசலாம்.
1: என் பேர் பவ்யஸ்ரீ, நானும் வீணை தேர்ட் இயர் பண்றேன்.

இருந்தா இப்போ வாசிங்க பாக்கலாம். பாட்டு கோபாலா.

0: எவ்வளவு நேரம் நீங்க பயிற்சி பண்ணுவீங்க? ரொம்ப அழகா வாசிங்க, எவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணுவீங்க வீட்டுல?
1: நான் வீட்டுல வந்து வீணை வச்சிருக்கேன், ஒரு டெய்லி ஒரு 2 hours பண்ணுவேன்.
0: 2 hours பண்ணுவீங்க? மார்னிங்கா ஈவினிங்கா?
1: ஈவினிங் பண்ணுவேன்.
0: ஈவினிங் பண்ணுவீங்க. நீங்க?
1: நானும் வீட்டுல வீணை வச்சிருக்கேன், 3 hours to 4 hours மார்னிங்ல பண்ணுவேன்.
0: இதுல அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு? உங்க வீட்டுல யாராவது ரொம்ப வீணை வாசிப்பாங்களா?
1: என் தங்கச்சி.
0: தங்கச்சி வாசிப்பாங்க. வெரி குட். நேயர்களே இணைந்திருங்கள், இது இசை நாற்றங்கால் கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியிலிருந்து. தொடர்ந்து பேசுவோம், விளம்பர இடைவேளை தொடர்ந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில்

0: 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவமிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி சாரதாஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது இசை நாற்றங்கள். திருச்சி கலை காவிரி நுண்கலைக் கல்லூரியில் நடைபெறும் கோடைக்கால இசை மற்றும் நடன பயிற்சி மாணவர்களோட நேரலை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
8: நேர்களே, இன்னைக்கு சம்மர் கிளாஸுக்கு வந்திருக்க கூடிய குழந்தைகள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க அவங்களுடைய தனித்திறமைகளை கூட வெளிக்காட்டுறாங்க. கொஞ்ச நாள் படிச்சிருந்தா கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரியான அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களை பாக்குறதுக்கே. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
9: வணக்கம், என் பேர் நன்மதி.
8: கேரளத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு
9: நடனம். நான் முதல்ல வந்து பரதநாட்டியம் ஆடினா அதையும் நான் முடிச்சிட்டேன். அடுத்து குச்சிப்புடி ஆடினேன், அது இப்ப வந்து நான் முடிக்க போறேன். அடுத்து நான் வந்து மோகினி ஆட்டம் படிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து அந்த கதையை எங்க மேம் வந்து எடுத்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
8: ரொம்ப நாட்டம் உங்களுக்கு, அதுவும் நடன கலைகள் மேல.
9: அது அதோட ஸ்டோரி ஃபுல்லா சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் வந்து தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில இருந்து வரேன். இங்க வந்து வெளிஹாஸ்டல்ல தங்கி இந்த காலேஜ்ல இருந்து நான் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சம்மர் கோர்ஸ்லதான் இங்க படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்லயே நான் வந்து கலைகள் நிறைய ஆடி இருக்கேன். அதே மாதிரி நடனம் வந்து பரதநாட்டியம் ஆடினேன். எனக்கு வந்து அரங்கேற்றம் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்பதான் வந்து இங்க படிச்சவங்க ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கலைக்காவையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன்.
8: ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? பெறக்கூடிய ஒரு நிறுவனமா இங்க செயல்பட்டு இருக்கு இந்த கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி. நிறைய மாணவர்களுக்கு அவங்களோட ஆசைகளை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த பிள்ளைங்களாம் இவ்வளவு ஆர்வமா கத்துக்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சங்கீதம் பாடுறேன் அப்படின்னு நம்ம முன்னாடி வந்திருக்காங்க.
10: என்னோட பேர் செல்வமணி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் குன்றனார் கோவில் உள்ள சின்ன கிராமத்திலேருந்து வரேன். எனக்கு குரல் இசைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில எனக்கு அழகாவும் தெளிவாகவும் மாணவர்களுக்கு புரியுற மாதிரி அழகா சொல்லி தந்தாங்க. இங்க நான் வந்து கோடைக்கால பயிற்சி முகாம்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் குரல் இசை.
11: என் பேர் பேவினா செல்வம். நான் தேர்ட் இயர் கலைக்காவிரியில படிக்கிறேன். நான் திருச்சி பொன்மலையிலேருந்து வரேன். பாட்டு கிளாஸ்.
12: ராரவிங்கோபம்.

0: பாடினாரு இல்ல, அவரு பாடிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமா இருந்தது இல்லையா பாக்குறதுக்கு. பின்னாடி
1: என் பேர் ரமிமாக்சி வர்கேஸ், நான் வெஸ்டர்ன் டான்ஸ்ல இருந்து செகண்ட் இயர் படிக்கிறேன்.
2: வெஸ்டர்ன் டான்ஸ் கத்துக்கிறீங்க, எல்லா விதமான கலைகளுக்கும்
1: நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தேன். எனக்கு எங்க போய் கத்துக்கிறதுன்னு தெரியல. கலைக்காவிரி வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, ஆனா டைமிங் ஒன்றும் இல்ல. சரி, இப்ப ஃப்ரீ டைம்ல நம்ம போய் கத்துக்கலாம்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்து நான் வந்து
2: கத்துக்கிறேன்.
1: நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியா இருக்கும். டிவில தான் நிறைய பேர் ஆடும்போது நம்மளாலும் இது ஆட முடியுமான்னு யோசிப்பேன். இப்ப என்னாலும் ஒரு கான்பிடன்ஸாக நான் ஆடுறது ரொம்ப சந்தோஷமா
3: இருக்கு. வணக்கம் மேம், என்னோட பேர் ஜான் ஜெனோவா ஜெர்லின். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னுடைய மகளுக்காக 2023 ஓவிய பயிற்சிக்காக இங்க முத முதல்ல சேர்க்கும் போது வயசு தடை இல்லை அப்படின்றது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அதன் மூலயமா எனக்கு இப்போ 38, நான் ஒரு 35 வயதுல முதன் முதல்ல ஓக்கல் ஜாயின் பண்ணேன், கேலிகிராஃபி
2: கத்துக்கிட்டேன்.
3: அதன் பிறகு ஓக்கலினுடைய இந்த வருடம் 2nd ஆண்டு படித்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வீண மேல இருக்க ஈர்ப்புக்காக இந்த வருடம் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் வீண முதலியார் படிச்சிட்டு
2: இருக்கேன். ஆமா
3: மேம், அவங்கள பார்க்கும் போது அந்த கியூரியாசிட்டி அதிகமாகுது, அவங்களுடைய அந்த ஒரு ஈர்ப்பு தன்மை, அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கற ஈர்ப்பு தன்மையை பார்க்கும் போது ஆர்வம் அதிகமாகுது. கத்துக்க புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் நிறைய கிடைக்குது. நிறைய பாடங்களை புதுசு புதுசா கத்துக்கிறோம். வீணையை முத நாள் தொட்ட ஆர்வத்தை விட இன்னைக்கு அதை அளவுக்கு அதிகமா கத்துக்கும் போது அதுல இருக்கிற கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு.
2: ரொம்ப மகிழ்ச்சி,
4: வாழ்த்துக்கள். மிருதங்கம், மிருதங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து
2: மிருதங்கம் உங்களுக்கு இருக்கா, அவங்களுக்காக இருக்கா?
4: இருக்கீங்க. அது இல்லாம எனக்கு மிருதங்கம் ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல்ல இருக்கக்குள்ளே நான் வந்து பைட் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு ஹாஸ்டல்ல இருந்து இங்க வரேன். இங்க வந்து எனக்கு மிருதங்கம் அங்கேயே ரொம்ப பிடிக்குமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் மிருதங்கம் கத்துக்கிறதுல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அது இல்லாம இங்க வந்து சின்ன பசங்கன்னு பார்க்காம எல்லாத்துக்குமே சமமா நடிச்சு எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு இங்க மிருதங்கம் சின்ன சின்ன இதா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லாவும் வருது. அப்புறம் மாஸ்க் எல்லாமே பாசமா சொல்லி தராங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்குது இங்க மிருதங்கம் வாசிக்கிறது.
5: கண்டிப்பா நிறைய
2: நல்லா கிரகிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க.
5: கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆர்வம் மட்டும் இருந்தா போறோம், நாங்களும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
6: வணக்கம், என் பெயர் விஷ்ணு அரவிந்த். நான் வந்து இங்க கேலிகிராஃபி கத்துக்க வந்திருக்கேன். அதாவது கேலிகிராஃபினா அழகா எழுதுறது இங்கிலீஷ்ல. அவங்கள பார்த்து பார்த்து கேலிகிராஃபி புடிச்சு போயிடுச்சு. அதனால அதே மாதிரி இங்க வெளிய போஸ்டர் போட்டிருக்கு, அதனால நான் வந்து அம்மா கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணி இங்க கேலிகிராஃபி ஜாலியா கத்துக்கிட்டு
2: இருக்கேன்.
7: வணக்கம், நான் கணிஷ்கா, நான் சிவகங்கையில இருந்து வரேன். நான் 8th படிக்கும் போது இங்க நான் கலைக்காவிரிய கண்டுபிடிச்சேன். நான் இங்க ஓகே சாரி 8th படிக்கும் போது இங்க வந்து ஜாயின் பண்ணேன். 8th முடிச்சு 9th போகும்போது இங்க நாங்க ஓக்கல் செகண்ட் இயர் படிக்கிறேன். கலைக்காவிரிக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இங்க இருக்க அட்மாஸ்பியர், இந்த பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்ததுல இருந்து இப்ப செகண்ட் இயர் போகும்போது என்னுடைய வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இங்க இருக்க டீச்சர்ஸ் அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய பிள்ளைங்க

0: வரைக்கும் ரொம்ப அழகாவே பாடுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன என்ன நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கல்யாணத்துல.
1: ஹலோ, என் பேர் ரஃபேல் ஆண்டனி. நாங்க வந்து கேலிகிராஃபி, எஸ்பெஷலி அது வந்து கேலிகிராஃபின்னு சொன்னா மான்சா, அங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கத்துட்டு இருக்கேன். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது என் ஹேண்ட் ரைட்டிங் சொல்ல முடியாது எப்படி இருக்குன்ட்டு, அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, இங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது காட்டி அது பொறுமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நாங்க வந்து டிசைன் ஆல்பாபெட்டிக்ஸ்ல கேப்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், டிசைன்ஸ் படிக்கிறோம், பார்டர்ஸ் எப்படி இன்னும் அழகாக்கலாம். எழுதுனே பாதி பேருக்கு பிடிக்காது, ஆனா இங்க வந்து கத்துக்கிட்டு, அதுவும் எஸ்பெஷலி கலை காவடி ஃபைன் ஆர்ட்ஸ் ஆஃப் காலேஜ், இங்க வந்து கத்துக்கிட்டு எழுதுற ஒரு எப்படி சொல்றது வரும் அந்த
2: மாதிரி. விஜய் எப்பவுமே ஒரு கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்தா குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டே போவாங்க. பாத்தீங்கன்னா இங்க குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நேரமா காசு இருக்கா?
3: Hello, my name is Abhishek.
4: Abhishek, how many years are you? Have you started learning now?
3: Yeah, no, I've been playing this guitar for a year now.
4: A year now?
3: Yes.
4: You can play a bass for us?
3: Yes, sure.
4: Go ahead.
3: You want me to play a bass for my sir, or?
4: Whatever you want.
3: Sure, I'll just play.

0: என் பேர் வந்து ஆர் சுந்தர். நான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு சம்மர் கிளாஸ்ல எவ்வளோ கிட்டார் லெசன்ஸ் முடிக்க முடியுமோ அவங்க லெசன்ஸை ஈஸியா முடிச்சு ஒரு சுலபமா கற்றுக் கொடுத்துருக்காங்க. கலைக்காவிரி என்பது வந்து ஒரு பொக்கிஷம், திருச்சிக்கு ஒரு பொக்கிஷமானது கலைக்காவிரி. திருச்சியில ஒரு படிப்பை மட்டும் இல்லாம கலைகளை சொல்லி தரதுனால மேபி நெக்ஸ்ட் இயர் மேபி டுவெல்த் முடிச்சுட்டு டுவெல்த் எக்ஸாம் நான் நெக்ஸ்ட் இயர் பண்ண போறேன். அதனால டுவெல்த் முடிச்சுட்டு கலைக்காவிரிலே என் பயணம் தொடரும் என்று நான் நம்புறேன்.
1: வணக்கம் மேம், என் பேர் ஆடன். நான் வந்து திருவாரூர் என்ற சின்ன கிராமத்துல இருந்து வரேன். திருவாரூர்ல நான் பழையவளம் என்ற சின்ன கிராமத்துல இருந்து நான் வரேன். நான் தபலால செகண்ட் இயர் படிக்கிறேன்
2: மேம்.
1: ஆ கேட்டிருக்கேன். ஆ சரி மேம். ஆட்டம் ஒன்று தபலாவோட சேர்த்து பாடுங்க.

0: அருமை அருமை அருமை,
1: ரொம்ப அருமையா அழகா பாடினாங்க. நேயர்களே, இப்போ ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நாம் பேசலாம், இணைந்திருங்கள் இசை நாற்றங்காலோடு.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
1: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
2: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
0: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
3: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 வசந்தன் கோ.
12: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
15: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
16: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
17: இசை நாற்றங்கள் திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடைபெறக்கூடிய குடைக்கால இசை மற்றும் நடன பயிற்சி மாணவர்களோட நேரலை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
18: இணைந்திருக்கிறீர்கள், இது இசை நாற்றங்கால் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியிலிருந்து. இப்போ நம்ம கூட பேச இருக்காங்க. வணக்கம்.
19: என் பேர் என் முகுந்த். நான் இங்க வந்து கிளாசிக்கல் கீபோர்ட் படிக்கிறேன்.
2: என் பேர் சந்தோஷ்குமார். நான் கிளாசிக்கல் கீபோர்டு வெஸ்டர்ன் கீபோர்டு தேர்ட் இயர் படிச்சிருக்கேன். இங்க வந்து படிச்சனால கொஞ்சம் ராகம் நிறைய வருது. அப்புறமா இப்ப என்ன எந்த பாட்டினாலும் கேட்ட உடனே உடனே வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருச்சு.
19: வணக்கம். என் பேர் ஜான் டார்ஃபின். நான் சோலியா டேம்ல இருந்து வரேன். நான் வெஸ்டர்ன் கீபோர்டு செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: வணக்கம். என்னுடைய பேர் ஆண்டனி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சமட்டியின் ஊர்ல இருந்து வரேன். நான் வெஸ்டர்ன் கீபோர்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 டேலே வந்து எனக்கு நோட்டேஷன் ரீட் பண்றது இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இங்க சொல்லி தராங்க. கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எப்போ கேட்டாலும் எந்த இதுமே இல்லாம சொல்லி தராங்க, ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. ஐம் ஹாப்பி டு ஜாயின்.
18: அடுத்தது நம்ம கூட வந்து வயலின் வாசிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இங்க மாணவிகள் நிறைய பேர், அப்புறம் ஒரு மாணவர் இருக்காரு. ஊத்தரா வாசிங்க, வயலின் வாசிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
20: வணக்கம். என் பேர் வந்து ஜெயல் சிவருத்ரா.
21: வணக்கம். என் பேர் வாமா ஐஸ்வர்யா. நான் இங்க வந்து வயலின் ஃபர்ஸ்ட் இயர் கத்துக்கிட்டேன்.
22: வணக்கம். என் பேர் எலிசபெத் கிரேசி. நான் வயலின் சம்மர் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வரேன்.

0: வணக்கம் மேம், என் பேர் கே அனிஷ்கா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஃபாதரோட கைடன்ஸ் மூலயமா கலை கவரி ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர், இருந்தாலும் புதுசு மாதிரியே இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்.
1: வெரி குட், வெரி குட், ரொம்ப நல்லா. ஆமா, அடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
2: வணக்கம், என் பேர் அஞ்சு.

0: அவர் ஹைஸ் வைஃப். ஆக்சுவலி வந்து இங்க என் பாப்பாவை சம்மர் கேம்ப் ஜாயின் பண்ண வந்தேன், ஆனா இங்க வந்து அட்மாஸ்பியர் பார்த்து சரி நம்மளும் கத்துக்கலாம்னு சொல்லி ஜாயின் பண்ணிருக்கேன். நான் இருந்த காலம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா, மாஸ்டர் வந்து ப்ரொஃபசர் பிரேம்குமார், ரொம்ப நல்லா கத்து கொடுக்கறாரு.
1: என் பேரு தாரிகா, நானும் இங்க கலை காவேரியில மிருதங்கம் ஃபர்ஸ்ட் இயர் கத்துக்கிறேன். இங்க பிரேம்குமார் மாஸ்டர் வந்துட்டு ரொம்ப சூப்பரா சொல்லி தர்றாரு. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எடுத்து எனக்கு இப்ப கொஞ்ச நாள்லயே நல்ல ஃபிங்கரிங் வந்திருக்கு.
2: வணக்கம், என் பேர் மோகனப்பிரியா. ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருக்கும் போது பரதம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் என் பொண்ணு நான் இங்க சேர்த்து விட்டேன். அவ ஜாயின் பண்ணோன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட ஆர்வத்தை. அதனால நானும் அவளோட சேர்ந்து இப்போ
3: அம்மா பொண்ணு அப்பா பையன் வணக்கம். என்னோட பேர் சுகந்தா, ஹெட்மிஸ்டர் தான் இருக்கேன் நானு. என் பையனை ஓக்கல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா கீபோர்டு கிளாசிக்கல் நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஓக்கல் படிக்கணுங்கிறது பெரிய ஆசை. அந்த கிளாசிக்கல் மோஸ்ட் ஆகா சார் வித்தின் 10 மினிட்ஸ்ல ஃபிங்கரிங் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி கத்துக்க போறோங்கிற ஒரு பயம் இருந்தது. அந்த 10 நிமிஷத்துல ஃபிங்கரிங் அழகா சொல்லி கொடுத்துட்டு தாளத்தோட கீபோர்டு மட்டும் இல்லாம ஓக்கலுக்குரிய தாளத்தோட என்ன ராகம் உட்பட சொல்லி கொடுத்து ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன். தேங்க்யூ சோ மச்.
4: வணக்கம், என் பேர் அருள்குமரன். நான் பை ட்ரஸ்ட்ல இருந்து வரேன். இங்க வந்து நான் தபையில வந்து தேர்ட் இயர் படிக்கிறேன். ஓகேவா, ஃபாதர் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஃபீஸ் விஷயமா ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கிறதுனால ஃபாதர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்க கொஞ்சம் நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி.
5: கலைகளை உணர்க்கும் இசை நாடக நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கலாம். இந்த மகிழ்ச்சியோட நாம நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் இதுவரை கேட்டது இசை நாட்டங்கள். திருச்சி கலை காவிரி நுண்கலை கல்லூரியில் நடைபெற்ற கோடைக்கால இசை மற்றும் நடன பயிற்சி மாணவர்களுடன் நேரலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு சித்ரா திருவாளன், விஜயலட்சுமி, ராம்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தொடர்வது தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல் கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின்

0: மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று

அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரை அடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வி யை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 12:50. இசையோடும் இனிமையோடும் இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நிதித்துறை, சென்னை ஆர்கே நகரை சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கே ஏ செங்கோட்டையன் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையை இனி கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீநாத் மீன்வளத்துறையை கவனிப்பார். அவினாசி கமலி கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவு, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை, வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் கிள்ளியூர் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மதுரை வேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் அளிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த லாக்கா ஒதுக்கீட்டையும் அறிவித்தார். இந்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகும் அமைச்சரவையில் இடம்பெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியின் ஷாஜஹான் அமைச்சரவையில் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: காலம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் நம் மனதிற்குள் ஏற்படுத்திய சுவடுகள் மாறுவதே இல்லை. அவை என்றும் அழியாத காவியங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை இசை வரலாற்றின் பக்கங்களை மெதுவாக திருப்பி பார்க்கும் காவிய கானங்களோடு உலா வரவிருக்கின்றது மதுர கீதம். இன்றைய அவசர உலகத்தில் வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், இமெயில்னு எத்தனையோ வந்துட்டாலும் ஒரு இன்

ஃபேன் லெட்டர் அல்லது போஸ்ட் கார்டு எடுத்து தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை அழகா பேனாவால எழுதி அதை தபால் பெட்டியில போடுற அந்த சுகமே தனிதாங்க. அந்த வரிகளில் இருக்கிற பாசமும் நேசமும் என்றைக்குமே குறையாது. அப்படி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போவிற்கு நீர்கள் ஆசையாக எழுதின கடிதங்கள் மூலமாக அவங்க கேட்ட மதுரமான பாடல்களையும் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜித், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா, சதீஷ், அதிரன், அதியமான், காமராஜ், கரிகாலன் செந்தில், சாந்தி, மோகன், அண்ணாமலை இவர்களின் விருப்பத்திற்காக இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களிலிருந்து

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

என்றும் அழியாத காவியங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரகீதம். அடுத்ததாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களின் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கீரனூர் முகமது ஷஃபீக், ஜுவானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சுஹைல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: அழிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: வெளியே சுட்டெரிக்கும் வெயில், ஆனால் உங்கள் காதுகளுக்குள் நனைய காத்திருக்கிறது ஒரு மெல்லிய சாரல் மலை. வரிகளின் ஆழத்தில் நம்மை உருக வைத்து இசையின் மென்மையில் நம்மை சிலிர்க்க வைக்கும் காலத்தால் அழியாத கீதங்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுர கீதம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி ஒத்தக்கடை சிவாஜி பெரிய தம்பி, புத்தூர் அன்பழகன், உரந்தை செல்வம், பீமநகர் நாராயணசுவாமி முருகேசன், காட்டூர் அருள்தாஸ் பெஞ்சமின் இளங்கோ, இவர்களின் விருப்பத்திற்காக TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குரல்களிலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: கடந்து போன காலங்கள் கவிதையாகலாம், ஆனால் கடந்து போன அந்த பொற்கால பாடல்கள் நம் நெஞ்சில் என்றும் அழியாத காவியங்கள். தலைமுறைகள் தாண்டி தாளங்கள் மாறினாலும் நம் காதுகளுக்குள் என்றும் தேனாய்ப்பாயும் காவிய கானங்களின் அமுத துளிகளாய் இது மதுரகீதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், செந்தில், ஹரி, ஹரிணி, தேசிகா, குணா, தர்ஷா, தர்ஷி, லிசாந்த், சந்திரசேகர் இவர்களின் விருப்பத்திற்காக பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், எம் விஸ்வநாதன் குரலில்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 1:26 கடந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர கீதம். நேர்களின் அடுத்த விருப்ப பாடல் வியட்நாம் வீடு. திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிந்திருக்கும் நேயர்கள் தான் தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிரிஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, ஷாகுல் ஹமீத், இப்ராஹிம் இவர்களுக்காக.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: திருச்சி சாரதாஸ்.
10: காற்றில் கணக்கும் கானமாய் உங்கள் இதயங்களை நனைக்கும் வண்ணமாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். அடுத்ததாக அவள் பித்தனா திரைப்படத்திலிருந்து பாடல், இவர்களின் விருப்பத்திற்காக சென்னை கோரை ஆரோக்கியதாஸ் அவர்கள்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காற்றில் கலக்கும் கானமாய் உங்கள் இதயங்களை நினைக்கும் வண்ணமாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரகீதம். நிகழ்ச்சியின் நிறைவாக பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் வண்டியூர் சக்தி ஜனார்தனன், அஸ்ரித் பவசியா, ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் தேவி.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி தாவேகாவைச் சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாஷி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துத்துறை, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது ஃபர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நீதித்துறை, சென்னை ஆர் கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை இருமுறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம்

0: ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சி

0: புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட இரண்டு ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
1: இந்தியாவில் மட்டும் சுமார் 1350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷன் நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
2: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யுஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மற்ற சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்க ரீஜனல் ஆபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யுஐடிஏ ரன் பண்ற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15 தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15 வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முயீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35th நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: இம்மையத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்த பல பண்ணையாளர்களை சந்தித்தோம். அப்போது இம்மையத்தோடு தொடர்புடைய பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்த்து வரும் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்களை சந்தித்தோம்.
1: கோழி வளர்ப்புல வந்து எத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
2: எங்களுடைய முதலாளர்கள்லாம் விவசாயம் தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 12 வகுப்பு படிப்பை முடித்தோடனே ஒரு தொழில் செய்யலாம்னு படும்போது தாய் தந்தை செஞ்ச தொழிலே செய்யலாம்ட்டு விவசாயத்தை ஈடுபட்டேன். விவசாயத்தோடு சார்ந்தாவில் நம்ம கிராமப்புறங்களில் கோழி வளர்க்குறமே ஏதோ ஒரு சிறு தொழில் அதை சார்ந்த தொழில் ஆரம்பிக்கலாம்ட்டு 1989-90 பிராய்லர் கோழி வளர்க்குறதுக்கு ஒரு பண்ணை அமைச்சு பிராய்லர் கோழி வளர்க்க ஆரம்பித்தேன். அன்றைய தினமெல்லாம் கோழி குஞ்சு வாங்குறதா மதுரை போனோம், தீவனம் வாங்குறதா காரைக்குடி, மருந்துகள் வாங்குறதா நாமக்கல், இது மாதிரி பெருநகரங்களில் தான் வாங்கியாந்து வளர்த்து பண்ணை ஒரு 6-7 ஓட்டினோம். சராசரி நம்மளுடைய பண்ணையும் வளர்ந்துச்சு, நம்மளுடைய பிள்ளாரத்தை வளர்த்தோம். ஆனால் அன்றைய தேவையில் கிராமத்தில் பிராய்லர் கொண்ட மக்கள்கிட்ட சேர்க்க முடியலை. வெள்ளைக்கோழி சாப்பிட்றதா, மாமச்சனுக்கு ஆகாது, இது எல்லோரும் வீட்லேயும் நாட்டுக்கோழி இருக்கும்போது இதே ஓடுமா அப்படிங்கிற மக்கள்கிட்ட சில வதந்தியில் பரிலாம் இருந்துச்சு. அதே மாரி கிராமத்தில் பண்ணையை வளர்த்து நல்ல முறையில் லாபத்தோடு பிராய்லர் கோழியை ஓட்டினோம். 1995-97 பிறகு பிராய்லர் பெரிய லெவலில், அதாவது தொழிற்சாலை சார்ந்த தொழிலாக மாறிடுச்சு. அப்படியே மாற மாற தனியார் நிறுவனங்கள்லாம் கையில் எடுத்து இந்த கோழியை வளர்த்து இன்றைக்கி கடைகளுக்கு நேரடியாக சப்ளை பண்ணுற மாதிரி வந்த உடனே திருப்பண்ணை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு. நாங்களே கோழி வளர்த்து நாங்களே விற்பனை பண்ணுற மாதிரி காலத்தை உருவாக்கினாங்க. இன்றைய உலகத்தில் போட்டி போட்டு அந்த லாபத்தை ஈட்ட முடியல. காரணம், அவங்க பெரிய லெவலில் ஒரு 50,000 குஞ்சு போட்டு ஒரு டிராக்டரை போட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபேக்ட்ரியை உருவாக்கி தீவனத்தை உற்பத்தி பண்ணி இதெல்லாம் செய்யும்போது தொழில் பாதிக்க ஆரம்பிச்சு லாபத்தை நம்ம எதிர்பார்க்க முடியல, அவங்க விலைக்கு நம்மளால போட்டி விட முடியல. அது பிறகு நம்ம அது மாறணுமே தொழில் செய்யணுமே அப்படின்ட்டு அவங்கள்ட்டே நம்ம கோழியை வாங்கி கடையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த செட்டை சும்மா வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கோழி பண்ணையில் நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு முற்பட்டோம். அதே மாதிரி தான் பிராய்லர் வளர்க்குற மாதிரி தான் நாட்டுக்கோழியும் நிறைய மாறுபாடலாம் கிடையாது. கிராமத்தில் எல்லோரும் இருப்போம், ஒரு 4 கோழி வளர்ப்போம், ஒரு மிச்சப்பட்டதை வீசுவோம், கோழி வளரும், அது சிறுவாடா வளர்த்துக்குவோம், ஒரு தேவைன்னா கோயிலுக்கு பயன்படுத்திக்குவோம், உறவினர்கள் யார் வந்தால் அன்றைக்கி ஒரு சமைப்போம் அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. இதை நம்ம ஒரு வருவாய் நோக்கத்தோட கொஞ்சம் கூடுதலாக பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு 200 குஞ்சு புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஒரு 200 குஞ்சு வாங்கி கொண்டு போய் அந்த பண்ணையில் வளர்க்க ஆரம்பித்தேன். வளர்க்க ஆரம்பிக்கும் போது இதே போல் அது 7 ஒரு F1 ஊசி பண்ணணும், ஒரு 15 ஒரு லசோடா கொடுக்கணும், 30 ஒரு லசோடா கொடுக்கணும், ஹெல்த்துக்கு வந்து பிகாம்ஸு ஒரு லிட்டருக்கு 3 ML மணி பிகாம்ஸ் கலக்கணும், ஒரு ஹெல்த்துக்கு வந்து பக்க நோய்கள் வராத அளவுக்கு ஒரு என்டர்பிளக்ஷன் சொல்லி ஒரு லிட்டருக்கு 1 ML மணி மெடிசன் கலந்து வெந்நீரை காய வச்சு அதை கலந்து கொடுக்கணும். ஒரு 15 கழித்து நம்ம சாதாரண தண்ணியை வைக்கலாம். அதற்கு பிறகு சளிகளையும் வந்தால் டெராமிசின் கொடுப்போம், ஆசோ சைக்கிளின் சொல்லி நோய் தடுப்பு மருந்துகள் கொடுப்போம். பெரும்பகுதி தனியாக வளர்த்து நம்ம பண்ணும்போது நோய்கள் வர வாய்ப்பே கிடையாது. மழைக்காலங்கள நோய் வரும், வரும்னா அதிகப்படியான ஈரம், அது தங்குற இடத்துல தண்ணி தேங்காதவண்ணா, அந்த தண்ணி தேங்கிற பகுதியில் கோழியை திறந்து விடாமல் இருக்கிறது, பண்ணையை அடைச்சி வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம பிராய்லர் அடைச்சி வச்சு வளர்க்கலாம், ஆனால் நாட்டுக்கோழியை அடைச்சி வச்சா நாட்டுக்கோழியாக இருக்காது, பிராய்லர் மாதிரியே தான் ஒரு மாறும். அதனால் கூடுமான வரையும் ஒரு 4-5 காம்பவுண்டை தடுத்து நாட்டுக்கோழியை வெளியில் ஒரு காலை சாயந்தரம் வந்து வெளியில் அவுத்து விடுறது, விரட்டி விடுறது, அதுவாக போய் மண்ணை குத்தும், மண்புழு சாப்பிடும். நம்ம தோட்டத்தில் தேவைப்படுற விதைகளை எடுத்துக்கிட்டு அந்த கீரை இலைகளை பிங்கி போடுவோம். நம்ம சாப்பிட்ட சாதம் எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அழிவோம். விளைஞ்ச மக்காச்சோளத்தை நினச்சி போடுவோம். நம்ம அரைச்சி வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசியிலேருந்து குருணை கிடச்சா அந்த குருணையை அழிப்படுவோம், சாப்பிட்டு முடிஞ்சிடும். ஆனால் அது மட்டும் அந்த கோழிக்கு போதுமானதாக இருந்தால் இருக்காது. காரணம், 10 வளர்க்குற இடத்துல நம்ம வந்து 200 வளர்க்குறோம், 10 இறைய தேடி சாப்பிடும், 200 போது இடம் கிடைக்காது. ஒன்று, இடைவெளியை கூடப்படுத்தணும், மற்ற விவசாய நிலக்கங்கள் இடைவெளியை கூடப்படுத்த முடியாது. அதனால் என்ன செய்வோம், தீவனங்களை முறையாக ஒரு 2-3 போடுறது. அது போடும்போது நம்ம ஒரு சில நாட்டுக்கோழி மாதிரி வராது, ஒரு 75% நாட்டுக்கோழின்னு சொல்ல முடியே, முழுமையான நாட்டுக்கோழி புறக்கடையில் வளர்க்குற மாதிரி நாட்டுக்கோழியாக மாறாது. நம்ம எவ்வளோதான் கொண்ட நாட்டுக்கோழின்னு சொன்னாலும் மக்கள் ஓரளவு தெளிவாக இருப்பாங்க, அந்த கோழியோடய தன்மையை பார்க்க தெளிவாக இது வந்து பிராய்லர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம உண்மையைத்தான் சொல்லி வளர்க்கணும். இதை மாதிரி வளர்க்குறேன், பெரும்போது இறைச்சிக்கு மட்டும் அதை கொடுத்துட்றது. ஒரு மாதம் ஒரு 200 வாங்குவேன், ஒரு 3 கழித்து மறு 200 வாங்குறது. 6 ஒரு கிலோ 100 வந்துடும். கிராமப்புறத்தில் கோழி வந்து ஒரு 450-500 அதை கொடுத்துடலாம். முட்டையிட்டு குஞ்சு பறித்து பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அது டெக்னிக்கெல்லாம் கூட, அதுக்கு இன்னமும் கூடுதலான பராமரிப்பு தேவைப்படும். வளர்த்தமாக ஒரு கிலோ வந்துட்டாங்க, 450-500 கோழியை கொடுத்துறது. கிராமங்களை பொறுத்தவரை எல்லா நாளும் சனி ஞாயிறு மற்ற நாள் ஓடும். ஒரு கோவில் திருவிழா நிகழ்ச்சின்னா தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. மற்ற நாளில் பிராய்லர் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இறைச்சியாக கிடைக்கிறனால இந்த விலைக்கு ஒரு 2 கிலோ 2.5 கிலோ வாங்கிடலாம்ட்டு முடிவெடுத்து போவாங்க.
1: உங்களுடைய ஷெட்லாம் வளர வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ஷெட் முறையில் தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லாட்டி வந்து புறக்கடையிலையும் வளர்க்குறீங்களா?
2: அதாவது செட்டை வந்து கோழி நைட்டு தங்குறக்கா பண்ணிக்கிட்டோம், ஆனால் புறக்கடையில் தான் கோழியை திறந்து விடுறோம். திறந்து விட்டாலும் இந்த 7 வரையும் நம்ம வந்து அதுக்கு தேவையான தீவனங்களை கொடுத்துட முடியாது. தீவனம் வாங்கி தான் அதுக்கு 15 வரையும் பராமரித்து போடணும். அதற்கு பிறகு திறந்து விட்டோம்னா மண்ணையோ மண்புழுவையோ கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த 15 வரையும் நம்ம வெளியில் திறந்து விட்டோம்னு சொன்னால் நோய்கள் கொஞ்சம் தாக்கம் கூடும். காரணம், பறவைகள் தூக்கும், நோய்கள் தாக்கும். இதனால் கூடுமான வரையும் நம்ம 15 வரையும் கோழியை பாதுகாப்பாக வச்சிருந்து தேவையான வெப்பத்தை கொடுத்து உற்பத்தி அந்த கோழி வந்த பிறகு வெளியில் திறந்து விடுவோம். வெளியில் திறந்தும் போது புறக்கடை வழக்கில் தான் கோழி வளர்ப்போம்.

0: இருந்தாலும் போதுமான தீவனம் அதுகளுக்கு அதில் கிடைக்க வாய்ப்புள்ள.
1: அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: அது மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் விவசாயத்தில் மிஞ்சுறது, நம்ம சாப்பிட்ற மிஞ்சுற சாதம், நம்ம சமைக்கும் போது புடச்சி எடுக்கிற குருணை, நம்ம வீட்டில் விளைஞ்ச மக்காச்சோளங்க பண்ணிக்கிறது, சில நேரத்தில் பத்தாம் நேரத்தில் கடையில் வாங்கியாந்தே போட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்படி வளர்க்குறனால ஓரளவு கோழி உறவுகளை வளர்ச்சிக்கு கொண்டு வரோம்.
1: சரி, இப்போ நீங்கள் இந்த வளர்க்கும்போது நிறைய நோய் மேலாண்மையெல்லாம் இருக்குது இல்லையா? உங்களுடைய கோழி வளர்ப்பில் வந்து நீங்கள் பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்னங்கய்யா?
0: அதாவது எல்லாரும் போல நானும் சந்திச்சிருக்கேன், எல்லா ஜீவனுக்குமே பயிருக்கும் நோய் உண்டு, நோய் இல்லாததே கிடையாது. காலத்தினுடைய வெப்பதட்பம் சூழல் மாறும்போது நோய் நிச்சயம் வரும். செட்டில் வந்து ஈரப்பதமான இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ரத்த கழிச்சல் ஏற்படும். ஈரக்காதமான காற்று விழுகும்போது அதுக்கு சளி ஏற்படும். அதே மாதிரி நேரத்தில் நம்ம தேவையான தடுப்பூசியை மாத்திரையை போட்டு தான் பராமரிக்கணும். கூடுமான வரையும் நம்ம தனியாக கோழி அடைச்சி பண்ணுறதுனால நம்ம அதிகப்படியான நோய் சந்திக்கிற வாய்ப்பு இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புறத்தில் வீட்டில் வளர்க்கும் போது கோழி நாலு கோழியோடு சேரும்போது நோயை உருவாக்கிட்டு வந்துடும். அப்போ கோழியை இறந்த கோழியை பராமரிக்க மாட்டாங்க, அது நோய் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அப்படி செய்யப்படாது. காலையில் திறந்து விடுறோம், கோழியோட பேசுகிறோம், கோழியை பராமரிக்கிறோம், பார்க்குறோம். கோழியோட எண்ணிக்கை சராசரி இருக்கான்னு பார்ப்போம், கோழியோடைய சுரக்கம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சுரக்கத்துக்கு முன்னாடி நம்ம அதை செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிட்டோம்னா நோயிலிருந்து நம்ம தவிர்த்துறது. எல்லாரும் போல நானும் நோயை சந்திச்சிருக்கேன், கோழி இறந்துருக்கு. இருக்கிற இடத்துல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அதோட ஆலோசனைப்படி அவர் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரையில தக்கபடி கலந்து கொடுத்து உயிர் சேதத்தை ரொம்ப தவிர்த்துடலாம். தவிர்த்துக்கின்றதை இவ்வளோ காலம் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த ஆர்வத்தோடு
1: செய்கிறோம். கிராம மக்கள் மத்தியில் வந்து பிராய்லர் இல்லாமல் நாட்டுக்கோழி வந்து எவ்வளோக்கு டிமாண்ட் இருக்குது?
0: அதாவது இன்னைக்கு இருக்க உணவு பழக்க வழக்கத்தில் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கையாக சாப்பிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. அது விலையை பற்றி யாரும் எதிர்பார்க்கறதில்ல. காய்கறி வாங்கினா ஓரளவு மருந்து அடிக்காமல் இருக்கான்னு பார்க்குறாங்க. உணவு தானியங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொன்னி கருங்குருவை உங்களுக்கு இதை மாதிரி பழைய ரகங்களை விரும்பி வாங்குறாங்க. அதெல்லாம் விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வாங்கணும்னு சாப்பிட்றாங்க. அப்படி இறைச்சின்னு வரும்போது இன்னைக்கு நாட்டுக்கோழியில் அதிகப்படியான குழப்பம் இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அவங்க இறைச்சி சாப்பிடுங்கிற முடிவுக்கு வரும்போது விலைவாசியை பார்க்காம நாட்டுக்கோழியில் இன்னமும் விருப்பப்படுறவங்க கிராமத்துலேயும் சரி டவுன்லேயும் சரி எல்லாருமே நாட்டுக்கோழி மேலே விருப்பம் இருக்குது. நாட்டுக்கோழியுடைய தேவைகள் கூடிக்கிட்டு தான் இருக்குது நாளுக்கு
1: நாள். சரிங்க, அப்போ இந்த நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து எடுக்கிறீங்களா நீங்கள்? அப்போது அது வந்து மக்கள் அதை வாங்கிட்டு போகிறாங்களா?
0: ஒரு இரண்டு கோழியும் ஒரு கிலோ செஞ்சு வரும்போது எடுத்துருவேன். அது கடைசியாக அந்த எடுத்து முடிக்கும் போது ஒரு ஆறு மாதம் விற்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஏழரை எட்டு மாதம் கூட ஆயிரும். அப்போ அந்த இடத்துல உள்ளப்பட்ட கோழி முட்டையிட ஆரம்பிச்சிடும். முட்டையிட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த முட்டையை நம்ம என்ன செய்யலாம், அடகாத்து குஞ்சு உரிக்கிற மாதிரி செய்யலாம். ஆனாலும் ஒரு கோழி ரெண்டு கோழி வைக்கிறவா செய்ய ஆரம்பிச்சிடலாம், தவறில்லை. ஆனால் நம்ம வந்து அதுக்கையே நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான கோழி குஞ்சு பிரைவேட்டில் கிடைக்குது, அரசு மண்டல அலுவலகங்களையும் கிடைக்குது. ஃபோன் பண்ணால் கோழி குஞ்சு ரெடியாச்சு. அதனால அந்த 21 நாள் கோழி அப்புறம் முட்டையை அடவாத்து அந்த தாய்க்கோழி உட்காந்துருந்து அதுக்கு பிறகு குஞ்சு வாங்குற நேரத்துக்கு கோழி குஞ்சு வாங்கிலமேட்டு இந்த முட்டையை விற்க ஆரம்பிச்சிடுறது. கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா கோழி முட்டைக்கு ரொம்ப டிமாண்டு. அதாவது ஒரு முட்டை ஒரு 15 ரூபா அப்படிங்கிற தோதில் அங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம எத்தனை முட்டை இருந்தாலும் இன்னைக்கு கோழி முட்டைக்கு டிமாண்டு அதிகம் இருக்குது.
1: வந்து மக்கள் வந்து கேட்கறது சேவல் கோழியா இல்லாட்டி பெட்டை கோழியா?
0: நம்மள்ட்ட அதிக மக்கள் வந்து கேட்கறது பெட்டக்கோழி தான் கேட்பாங்க. சேவல் வந்து எப்போ கேட்பான்னு கேட்டீங்கன்னா தெய்வ வழிபாடு கோவில் திருவிழா இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அதை சேவல் விரும்புகிறாங்க. இது வந்து கிராமப்புறத்தில் நம்ம பகுதி மட்டும்தான் இதை மாதிரி எண்ணமாக இருக்காங்க. இன்னும் சேலம் நாமக்கல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அதிக சேவலத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பழக்கம் எப்படின்னா கோழியில் பொட்டக்கோழி கேட்குறோம், ஆடுன்னா கிடாக்கறி கேட்குறோம். அதில் என்ன மாற்றம் என்னென்னு சொல்ல முடியல. யாரும் நானும் பல விதமாக யாரை கேட்டாலும் அதுக்கான முடிவு சொல்ல முடியல. சேல பகுதி போங்க எல்லாருமே சாவலத்தான் சாப்பிடுவாங்க, நாமக்கல் போங்க சேவல் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் பெட்டக்கோழி தான் உடம்புக்கு நல்லது, ரசம் வச்சா நல்லாயிருக்கும், உடல் வியாதியை கண்டிக்கும், அதிக கொழுப்பு இருக்காது. அப்படி கிராமப்புறத்தில் அது ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் இங்கெல்லாம் நம்மளை பொறுத்தவரை பொட்டக்கோழி தான் அதிகம் விரும்பி கேட்குறாங்க. கோழி குஞ்சு வாங்கும்போது நமக்கு 200 குஞ்சு வாங்கும்போது சராசரி நமக்கு ஒரு 70-80 குஞ்சு சேவல் வந்துடும். அந்த சேவலை கூடுமான வரையும் நம்ம அட்வான்ஸாக அது வந்து பெருக்க ஆரம்பிச்சிடும். பெட்டக்கோழியோட சேவல் கொஞ்சம் வேகமாக பெருக்கும். காரணம் முண்டிக்கிட்டு தீவனத்தை சாப்பிடும், அதிக போய் திறந்து விட்டோன்னே அதுதான் போய் இறையில சாப்பிடும், தேவையான உணவுகளையும் சுறுசுறுப்பாக எடுத்துக்கிட்டு சாப்பிடும். அதனால கூடுமான வரையும் நம்ம விற்கும் போது சேவலை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், பெட்டக்கோழி எப்பவுமே வைத்துக்கலாங்கிற முடிவில் இருப்போம். அதனால ரெண்டுக்கும் சராசரி மாற்றம் கிடையாது. ஆனால் கிராமத்தில் விரும்பி கேட்குற பெட்டக்கோழி தான் அதிகம் வைப்பாங்க.
1: நீங்கள் அந்த கோழி குஞ்சுகள் வாங்கும்போது இப்போ சேவல் கோழிகளா பெட்டக்கோழிகளை வாங்குவீங்களா, அது எப்படி எந்த ரேஷியோவில் வாங்குவீங்க?
0: அதாவது இன்றைய சயின்ஸ் பிரகாரம் விஞ்ஞானப்படி முட்டையிலே பெட்டக்குஞ்சு சேவல் குஞ்சுங்கிற தன்மையெல்லாம் தெரியும். முட்டையில் இது வந்து உண்மையிலே பொறிக்க தன்மை இருக்கா இல்லை உயிரணுக்கள் இல்லையாங்கிறதும் தன்மை தெரியும். ஆனால் இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இப்படி வாங்கி பொறிக்க வைப்போம், 90% பொறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பொறிச்ச உடனே குஞ்சோட தன்மை தெரியவே தெரியாது. நமக்கு ஒரு 15-20 நாள் தவிரதான் அந்த குஞ்சோடைய மாற்றங்கள் ஒரு மாதிரி வரும். லைட்டாக கொண்டையில் ஒரு வளர்ச்சி வரும், தலையில் கொண்டை வளர்ச்சி வரும். அதில் பார்த்துக்கிட்டு தான் செய்வோம். அதுலேயும் அசின் பாண்டு அந்த குஞ்சுலாம் பார்த்தீங்களா பெரும்போது ரெண்டுமே அந்த இடத்துல மாற்றம் கண்டுபிடிக்க முடியாது. பெட்டக்கோழியே அந்த இடத்துல கொண்டை வளர்ந்துருக்கோம், நான் முட்டையிடும் சேவல் தானே உறுதிப்படுத்த முடியாது. அதனால் இதுக்காக அந்த நம்ம பெட்டை குஞ்சு சேவல் குஞ்சுங்கிறது நம்ம பிரித்து பார்க்குறது கிடையாது. நம்ம வியாபார நோக்கத்தில் வரும்போது ரெண்டும் வரத்தான் செய்யும், ரெண்டும் சேல்ஸ் இருக்கிறதுனால அதை வளர்த்தான் ஆக வேண்டியிருக்கு.
1: இப்போது மண்டல ஆராய்ச்சி மையம் புதுக்கோட்டை உங்களுக்கு வந்து எந்த அளவில் வந்து இந்த கோழி வளர்ப்பில் வந்து உறுதுணையாக இருக்குங்க?
0: ஐயா, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கால்நடை பண்ணை வந்து வெகு நாட்களாக இருக்குது. ஆனால் 82-84 பம்பன் கேவிக்கையில் தான் போய் இந்த கால்நடையை நான் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அங்கிருந்த கால்நடை மருத்துவர்கள் வந்து எனக்கு ஊக்கப்படுத்துனாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சி மையம்

0: வந்து மறைமலை நகருங்கிற இடத்துல ஒரு வாடகை கட்டத்தில் இருந்துச்சு. ஒரு கோழி இறந்தாலும் ஒரு குணக்கமானாலும் அங்கே தான் கொண்ட கோழியை கொடுத்து நான் ஒரு இதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு வருவேன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்று ஒரு 15-20 வருஷ காலத்துக்குள்ள மண்டல ஆராய்ச்சி மையம் கால்நடை மருத்துவ பண்ணையிலே செயல்படுற அளவுக்கு வந்துருச்சு. இங்கே கால்நடை பயிற்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளையில் 50 பேர், 60 பேர், 100 பேருக்கு இன்னைக்கு பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு மண்டல ஆராய்ச்சி மையம் இருக்கு. இந்த மண்டல ஆராய்ச்சி மையம் வளர்ந்ததுனால கிராமப்புற மக்களுக்கும் இன்னைக்கு ஆடு மாடு கோழி இது போன்ற இனவிருத்திக்காக தேவையை அணுகினாலும் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இதே மாதிரி குஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுக்க அளவுக்கு வந்துருச்சு. இங்கே கோழி குஞ்சு மட்டும் இல்லை, வாங்கோழி கிண்ணிக்கோழி இது போன்ற எல்லா குஞ்சுகளையும் உற்பத்தி பண்ணி கிராமப்புறத்தில் வளர்க்குற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே தான் வாங்கினோம்னு கிடையாது. நம்ம வீட்டிலேயே பொறுக்கி வச்சுக்குவோம். நம்ம சிறுவாடு கோழி இருந்துச்சு, அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த காலத்தை தாண்டி மண்டல ஆராய்ச்சி மையம் வந்த பிறகு மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெளிவாக எல்லாம் வந்துடுறேன். இப்போ கால்நடைகளுக்காக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அவங்களே வளர்த்து குஞ்சை ஒரு நாள் குஞ்சிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
1: கோழிகளுக்கு மூலிகை மருத்துவம் பண்ணுறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து துளசியை அவிச்சிட்டு அந்த தண்ணியை கொடுத்துருவோம், அது சாப்பிடும். சீரக தண்ணியை இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு காலைல வடிகட்டி தண்ணியை கொடுப்போம். இதெல்லாம் மாறி மாறி வாரத்துக்கு ஒரு நாள் ரொட்டேஷன் அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது கொடுக்குறனால எனக்கு நோயை கொஞ்சம் அதிகம் வர வாய்ப்பே இல்லை. நான் குடும்பமான வரையும் இந்த 200 குஞ்சு ஒரே நாள் குஞ்சு தனியாக பிரித்து வளர்க்குறனால இவ்வளோ பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. அது மாதிரி வந்ததில்லை. ஒரு வாரத்துக்கு குஞ்சு நம்ம தொடர்ச்சியாக வச்சுக்கிறனால நமக்கு நோய் அதிகம் வரவே வராது. நம்ம முதல் குஞ்சு ஒரு நாள் குஞ்சும் அப்புறம் ஒரு மாத கோழியும் ஒரு 6 மாதம் முட்டையிடுற கோழியும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு பராமரிக்கும் போது தான் நோய்கள் அதிகம் ஏற்படும். அந்தந்த வார கோழி குஞ்சுகளை தனியாக இடைவெளி விட்டு தனியாக பராமரித்தோம்னா இது மாதிரி வாய்ப்புக்கு இடம் இல்லை. இது இந்த கோழி மட்டும் இல்லை, கால்நடையை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் இது பொருந்தும்.
1: உங்களை மாதிரியே வந்து இந்த கோழி பண்ணையை வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை வழங்குவீங்க?
0: போன வாரம் வாங்கிட்டு போனேன், கீரை சாப்பிட்டு போச்சு. என்னப்பா அப்படிம்பாங்க, கொஞ்சம் பராமரிப்பு இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனப்படுத்துங்கம்பா, இவ்வளோ மூலதனம் போட்டால் லாபம் வருமா அப்படிம்பாங்க. நமக்கு வேலை ஒன்று தொழில் வந்துட்டு அதை செய்யணும், ஏதோ பொழுதுபோக்கு பண்ணணும்னு சொன்னால் தொழில் செய்ய முடியாதப்பா அப்படின்னு. இல்லை இதெல்லாம் வளர்க்குறதுனால நம்மளுடைய கௌரவம் என்னாருது, இது ஒரு வருவாயை பண்ண முடியுமா, இன்றைக்கி இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. அப்படின்னு நம்ம குடும்பமான விலை கொடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும், இதை மடக்க தடுக்க முடியாது அப்படின்னு நானும் விவாதமாக பேசுகிறது. செய்யணுங்கிற ஆர்வத்துக்கு இருக்க இடத்த காமிப்பா, வாங்கி கொடுப்பேன். நான் கையில் கிடச்சதையும் பண்ணி கொடுப்பேன். 4 முட தீவனம் வாங்கினா நடுவில் 2 நடுவில் வந்து பிரிச்சுக்கோங்கப்பா அப்படிமா. 10 குஞ்சு வேணும்னா வாங்கிட்டு போங்க, நான் வாங்கி அந்த 10 குஞ்சு வாங்கிட்டு போங்க அப்படிமா. அதே மண்டல ஆராய்ச்சி மையத்தில் 10 குஞ்சு கேட்டாலும் கொடுக்க இருக்காங்க, வாங்கிட்டு போகலாம்.
1: பொதுவாக அந்த கோழி குஞ்சு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் எல்லாம் கொடுப்பாங்களா?
0: 15 வச்சவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லிடுவாங்க. அதுலேயும் யார் யார் முன்பதிவு இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த சீனியாரிட்டில் கொடுப்பாங்க. வெயில் காலங்களில் கொஞ்சம் டிமாண்ட் கிடைக்கும், கோழி கொஞ்சம் வளர்த்தலாம், எப்படி வளர்த்தாலும் வளர்ந்துடும். மழை காலங்களில் குஞ்சு வாங்குறது கொஞ்சம் எண்ணிக்கை குறையும், இப்போ வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். மழை காலங்களில் கோழி குஞ்சுக்கு வெப்பத்தை கொடுக்க 2 மூலம் கொடுக்கணும், அல்லது அடுப்பு கறியை வெப்பப்படுத்தி கோழி குஞ்சை வளர்க்கணும். அதனால் அப்போ கொஞ்சம் இறப்பு விகிதம் கொஞ்சம் கூடும். அதனால் அந்த நேரத்தில் கோழி குஞ்சோட விற்பனை தடவிடுறதுனால எல்லோரும் கொஞ்சம் கிடைக்கும். எந்த மாதம் பார்க்க மாட்டோம், அணு உள்ளவு எங்களுக்கு அந்த இடைவெளி தான் பெருசு. 3 மாதத்துக்கு ஒரு 2 குஞ்சுங்கிற இடைவெளி மட்டும் கிடச்சி நாங்கள் அந்தந்த மாதம் வாங்கிட்டு போயிருவோம்.
1: சிறப்புங்க, நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களை வந்து தொடர்புகள்னா தொலைபேசி எண்கள் இருந்தால் சொல்லுங்கள்.
0: 9443561 4 3 7.
1: திரும்ப ஒரு முறைங்க.
0: 9443561 4 3 7.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பில் தனக்குள்ள அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் புதுக்கோட்டை அரிமளம் எம் அடைக்கப்பன் அவர்கள்.

இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் வளம் வருவது வள்ளி திருமணம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை வழங்குகின்றனர் சுப்பு ஆறுமுகம் குழுவினர்.

0: அன்புள்ள வானொலி நேயர்களுக்கெல்லாம் நம்முடைய பணிவு அன்பு கலந்த வணக்கத்தை முதல்ல நாம சொல்லிக்கிறோம்.
1: ஆமாங்க,
0: வள்ளியம்மை திருமணம் முருகப்பெருமானுடைய அருளால இப்ப நம்ம தொடங்கியிருக்கோம்.
1: ஆமா,
0: முருகப்பெருமான் அருள் கிடைக்க முருகனை கும்பிடணும்னு சில பேர் சொன்னா.
1: சரிங்க,
0: இன்னொரு பெரியவர் என்ன சொன்னாரு, முருகனை கும்பிடுறதுக்கே முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அருள் வேண்டுமானாலும் கும்பிடணும், கும்பிட்டாலும் அருள் கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினு சொல்லி வைத்தார். எவ்வளவு அருமையான விஷயம் பார்த்தியா.
1: அவன்
0: முருகப்பெருமானுடைய அந்த வள்ளி திருமணம் அந்த காட்சியை சொல்ற பாருங்க. வில்லுப்பாட்டு கதையில
1: எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
0: என்னதுங்க
1: வள்ளி சொல்ல போறீங்க?
0: ஆமா,
1: நீங்க எந்த தெய்வ திருமணங்கள் சொன்னாலும் சரி, மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம், சீதா திருமணம்,
0: வாங்க வாங்க
1: வள்ளி கல்யாணம், என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துலயும் பொம்பளை சாமி பேர் தாங்க முதல்ல வருது.
0: இதே மாதிரி சர்ச்சை முன்ன ஒரு தடவை வந்ததுங்க.
1: எங்க
0: இல்லீங்க, மேல்லோகத்துல வந்துதான். கதையில அழகா சொல்லுவா, ஒரு பக்கம் பொம்பளை சாமி எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க, நம்ம லட்சுமி அம்மா, நம்ம சரஸ்வதி, நம்ம பார்வதி, நம்ம சீதம்மா எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க.
1: நல்லது,
0: இந்த பக்கம் ஆம்பளை சாமி எல்லாம் இருந்தாங்களா, நம்ம ராமர், நம்ம கிருஷ்ணர், நம்ம முருகர், எல்லாம் இந்த சாமி எல்லாம் இந்த பக்கம் இருந்துகிட்டு இருந்தாங்களா. இந்த பொம்பளை சாமி இருக்கிற பக்கத்துல கலகலகலகலன்னு ஒரே சிரிப்பு சத்தம் ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருக்குது.
1: அப்படி
0: பேசிக்கிட்டே இருக்காங்க. பொதுவா பொண்ணுகள் இருக்கிற பக்கம் கொஞ்சம் சத்தம் தானே, கலகலன்னு தானே இருக்கும். இந்த ஆம்பளை இருக்கிற பக்கம் இருக்க, இந்த சாமி இருக்கிற பக்கம் சைலண்ட், ஒரே அமைதி, ஒண்ணுமே சத்தங்கத்தை ஒண்ணையும் காணோம். இப்ப கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க லட்சுமி சரஸ்வதி பேசிக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, பூலோகத்தில் நம் கதைகளை சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த திருமண கதைகள் எல்லாம் சொல்லும் போது அந்த பொம்பளை பேரே முதல்ல வருது. அங்க சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், லட்சுமி கல்யாணம், இப்படி நாமதான் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லி பேசி பழையபடி கலகலகலகலகலன்னு ஆம்பளை பக்கம் அமைதி. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலகலன்னு அந்த வீணையின் நாதம் போல ஒரு சிரிப்பு கேட்டது. கலகலன்னு சிரிச்சார். சிரிச்சவர் யார் தெரியுமா? திருப்பதி வெங்கடாசல பெருமாள். அங்கிருந்து பார்த்து சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்க இங்கிருந்து கேட்டா. காரணமா தான் சிரிச்சேன். என்ன தெரியுமா? நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். வள்ளியம்மை திருமணம் தான், சீதா கல்யாணம் தான், பார்வதி திருமணம் தான், லட்சுமி திருமணம் தான். ஆனா எங்க கல்யாணம் மட்டும் அப்படி இல்ல, சீனிவாச கல்யாணம். அங்க நடக்குமா தாய் குலத்துட்டு? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? லட்சுமி அம்மா அழகா சொல்லி சொன்னாங்க, உண்மைதான், சீனிவாச கல்யாணம் தான், எழுதி பாருங்கள், சீனிவாச கல்யாணம்னு சொல்லி வருதோ இல்லையோ, உங்க பேர்ல முத எழுத்து ஸ்ரீ என்ற எழுத்திலேயே நான் வந்து லட்சுமி பரம் வந்து நான் குத்திக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படி
0: ஆக பெண்ணை முந்தி விட்டேன், ஆண் முந்தி சென்றாலும் அதுக்கு முன்ன பெண்ணு போய் முந்தி இருப்பா.
1: கண்டிப்பா
0: உலகமே சக்தி பரம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆக வள்ளியம்மை கல்யாணத்துல முதல்ல ஏன் சொன்னேன்னா, என் அம்மை வள்ளியை நான் அதிகமாக புகழ்ச்சியா பாடக்கூடிய நேரத்துல முருகனுக்கு புகழ் இல்லையோ அப்படின்னு நினைக்கப்படாது. முருகனை புகழ்ந்தாலும் வள்ளியை புகழ்ந்தாலும் ஒண்ணுதான், தமிழை புகழ்ந்தாலும் முருகனை புகழ்ந்தாலும் ஒண்ணுதான். தமிழே முருக முருகனே தமிழ்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஆராய்ச்சியாளர்கள் பெரியவங்க. அந்த 12 உயிரெழுத்து இருக்குது, அந்த 12 உயிரெழுத்தும் முருகனுடைய 12 தோள்களா. அம்மா அந்த 18 மெய்யெழுத்து இருக்கு, என்ன தெரியுமா? ஆறுமுகப்பெருமானுக்கு 2 கண்ணுங்கிறார்கள், 3 கண்ணா, சூரியன் சந்திரன் அக்னி 3 கண்ணா, 6 3 18, அந்த 18 மெய்யெழுத்து இருக்குல்ல அது முருகனுடைய வடிவம்னு சொல்லி சொன்னா. இந்த ஆயுத எழுத்து இருக்குதே, அந்த 3 புள்ளி இருக்குதே, வேலுக்கு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 3 புள்ளி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி வடிவம் அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ் பெரியார் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், முருகன் அல்லது அழகுனார். அழகு எங்கேயாவது இருந்தா முருக ஓடி வந்து அங்க இருப்பானா, முருக எங்கேயாவது இருந்தா அழகு அங்க ஓடி வந்திருக்கும். முருகன் இஸ் ஈக்குவல் டு அழகு, அழகு இஸ் ஈக்குவல் டு முருகன் சொல்லி சொன்னா. எது முந்தி வந்திருக்கும், எது பிந்தி வந்திருக்கும் சொல்ல முடியாது. 3+3 இஸ் ஈக்குவல் டு 6 னு சொன்னோம்.
1: ஆமா,
0: 3 3 6 னு எந்த 3 முந்தின்னு கேட்க முடியுமோ? எந்த 3 எல்லா 3 ஒன்று தானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக பெருமானுடைய திருமணத்தை பத்தி இப்ப சொல்ல இருக்கிறேன்.

0: நாட்டுக்கும் ஒரு புகழ்.
1: ஆமா,
0: சேர நாட்டுக்கு என்ன புகழ் சொல்லு பாக்கலாம்.
1: வேழமுடைத்து,
0: வேழமுடைத்து. பாண்டிய நாடு
1: முத்துடைத்து,
0: சோழ நாடு
1: சோறுடைத்து.
0: சோறுங்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இப்ப தொண்டை மண்டலம் இருக்கே, அது எதுக்கு பேர் போனது?
1: நற்சான்றோர்
0: அவை பாட்டி அழகாக சொன்னார். அந்த தொண்டை மண்டலத்துல நடந்த கல்யாணம் தான் அந்த வள்ளி அம்மை திருமணம்.
1: அப்படியா?
0: அங்க மேற்பாடி, மேற்பாடின்னு ஒரு நகரம்.
1: சரிங்க.

சீரூர்னு ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள வேடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனை நம்பி தலைவனாக வைத்து என்னை நம்பி வைக்கிறோம், நீ நம்பி ராஜா என்று உன்னை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் எல்லாரும் அவனை நம்பினாங்க. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவனை நம்பினான். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு கூட என்ன பெயரிட்டு வைத்தான் தெரியுமா?

0: ராஜாவுக்கு மனசுல ஒரு கவலைங்க. பிள்ளை இல்லாத துயரம், அது எல்லை இல்லாத துயரம். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருந்தார்.
1: சரி,
0: பிள்ளை இல்லையேங்கிற கவலைப்பட்டு அவர் தனியா இன்னொரு கல்யாணத்தை பத்தி நினைக்கல.
1: அப்படியா?
0: வேற வைத்திய முயற்சிகளையும் ஒண்ணு அவர் ஈடுபடல. முருகனை நம்பினார், இறைவனை நம்பினார். இறைவா, எனக்கு பிள்ளை செல்வம் கொடுக்க வேண்டும் நீ நினைச்சீங்கன்னா நீ கொடு, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நீ என்ன நினைக்கிறியோ அப்படி என் வாழ்க்கை அமையட்டும். அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தவரா காட்டுக்கு ஒரு வேட்டைக்கு போயிருந்த இடத்துல கந்தனின் கருணை அவருக்கு பிறந்தது. என்ன ஆச்சு? வேட்டைகளா முடிச்சுட்டு மாலை நேரத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தார். ஒரு இனிய குரல் ஒன்னு கேட்டது.
1: அப்படியா?
0: இதுவரைக்கும் இந்த பிராணிகளுடைய சத்தம், விலங்குகள் சத்தத்தை கேட்டவருக்கு என்னமோ அருமையா இனிய நாத வருது. எங்க இருந்து வருதுன்னு இசை வரும் திசையை நோக்கி போய்கிட்டே இருந்தார். கிழக்க போனார், தெற்க வந்தார். இப்படி வடக்கே போக்கே அப்படி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இசை வர மெல்லிய இசை ஒண்ணு கேட்டது. அந்த பக்கமா போனா என்ன ஆச்சு? ஜெகஜோதியா ஒரு குழந்தை ஒண்ணு இருந்தது.
1: அப்படியா?
0: எந்த இடத்துல? வள்ளி கிழங்கெடுத்த கோயில ஒரு சின்னஞ்சிறு கிளி அதை எடுத்தான், கொண்டு வந்து மனைவி கையில கொடுத்தான். நமக்கு தெய்வம் கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி நல்லபடியாக அதை வளர்த்து வந்தார். பேரிடு விழா நல்லபடி சிறப்பா நடத்தணும். ஊர்ல இருக்கிற யாரு இந்த புலவர்கள் அவர் வேற யாரையும் கூப்பிடல, தனக்கு வேண்டிய உற்றார் உறவு வேற யாரையும் கூப்பிடல. நல்லபடி வாழ்ந்த ஒரு மூதாட்டி, 115 120 வயசு இருக்கணும். அந்த பாட்டியை கூட்டு வந்து அம்மா நீ பேரிடு அப்படின்னு சொல்லி அவன் கையில இந்த குழந்தைய கொடுத்ததும் அவன் அந்த தொட்டிலிடு விழாவை எப்படி நடத்துகிறாள் தெரியுமா?

0: அந்த மூதாட்டி என்ன பேர் வச்சாங்க தெரியுமா?
1: என்ன?
0: என்னைக்குமே பேர் வைக்கும் போது பார்த்து பேர் வைக்கணும்.
1: ஆமாங்க,
0: அதுலதான் அங்க ரொம்ப பொருத்தமா சில இதுகள் அங்கிறது அமையணும். பாதி விதியே பேர் வைக்கிறதுல அமைஞ்சிடும் நான் நினைக்கிறேன்.
1: எப்படி அது?
0: இப்ப பாருங்க காலம் எப்படி, சரோஜா ஒரு அம்மாவுக்கு பேர். இந்த மூணு எழுத்து சொல்லி கூப்பிடப்படாதா? அதை ஷார்ட் ஆகுறாங்க.
1: எப்படிங்க
0: சரோ? எப்படி என்ன சொல்லி கூப்பிடுறாரு?
1: உமையொருபாக தாட்சாயண தடபுடல் சுந்தரி.
0: தடபுடல் சுந்தரியா? திரிபுர சுந்தரி.
1: அப்படியா?
0: சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாரு. உமையொருபாக தாட்சாயண தடபுடல் சுந்தரி. ஐயோ எனக்கு தடபுடல் வருது. இனிய பெயர் இலக்கிய பெயர் கூப்பிடுற காலத்தில் ஒழுங்கா கூப்பிட்டான். எதையும் அந்த பேர் வச்சா என்ன ஆச்சு தெரியுமா? எங்க ஊர்ல பிசுராந்தையார் மூணா பிரிச்சு யாரு யாருன்னு கூப்பிட்டா யாருன்னு யாருக்குமே தெரியாம போச்சு. அந்த கூப்பிட முடியல. பையன் முடிக்கிறதே இருக்கிற ஒரு முடி. அப்புறம் பிசுறு அப்படின்னு கூப்பிட்டா உசுரே போயிடும் இல்லையா? பெயர் வைப்பது என்னைக்கு பார்த்து வைக்கணும் இல்லையா? இங்க என்ன பேர் வச்சா வள்ளி கிழங்கெடுத்த அந்த குழியில இந்த குழந்தை கிடைத்ததால் இதற்கு வள்ளி என்றே திருநாமம் சூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பேரிட்டு அந்த குழந்தைக்கு அந்த அம்மா முதல்ல என்ன சொல்றா தெரியுமா? முதல்ல அந்த தாலாட்டுல என்ன வார்த்தை வந்து வாய்க்குதுன்னு சொல்லிப்பாரு.

0: இது இப்ப உள்ள தாலாட்டு. இப்படி பண்ணாதான் பையன் கேட்டு வளர்வேங்கிறான். என் அம்மை வள்ளி நாயகி அப்படி இல்ல, நல்ல தெய்வ பரமான பாடல்களை எல்லாம் கேட்டு அம்மை வளர்ந்து வருகிறாள்.
1: அப்படியா?
0: அவ வளர்புறை போல் வளர்ந்தான் நான் அவமானம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வளர்புறைக்கு என்ன இருந்தாலும் ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு சேஞ்ச் வருது. அப்படி எல்லாம் இல்ல, அம்மையினுடைய புகழ் இன்னும் வளருது இல்ல. நல்லவர் வாழ்வில் புண்ணியம் வளர்வது போல என் அம்மை வளர்ந்து வருகிறாள். நல்ல சின்ன வயசுல எப்ப பார்த்தாலும் சரி முருகப்பரமாவே நினைப்பா.
1: அப்படியா?
0: மலையை பார்த்து நம்பிராஜா கேப்பாரா, இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது?

0: அப்படின்னு கேட்டா சொல்லுவானா, என் முருகனுடைய வேல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். பச்சை பசேல்னு சொல்லி இந்த பயிரெல்லாம் இருக்குது, இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது, என் முருகன் ஏறி வரும் பச்சை மயில் தெரியுதும்பா. அம்மா அங்கிருந்து வந்து என்ன செய்வா, ஒரு மஞ்சள் துண்டு பச்சை மஞ்சள் துண்டுல கையில கொடுத்தா ஏதாவது எழுதுன்னு சொல்லி சொன்னா என்ன எழுதுவா,
1: எனக்கு
0: சில பிள்ளைகள் கோழி முட்டை கோழி முட்டையா போடுவேன். அப்படி போடல, நீ என்ன பண்ண,
1: முழுங்கிட்டேன்
0: முழுங்கிட்டேன் இப்படி. ஆனா என் அம்மை வள்ளி என்ன செய்தா தெரியுமா, முருகா முருகா முருகாங்கிற தெய்வ திருநாமத்தை பாடிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் என் அம்மை அப்படி முருகனை நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு கிளி வந்து மதுரை மீனாட்சி கையில இருக்குது, அந்த மாதிரி ஒரு கிளி பக்கத்துல வந்ததும் அந்த கிளியை பார்த்து கிளிக்கண்ணி பாடுகின்றாள் வள்ளி. எப்படி தெரியுமா,

இப்படி என் அம்மை வள்ளி முருகனையே நினைச்சுக்கிட்டு வளர்ந்து வந்தா. 10-12 வயசு ஆகி போச்சு. அவ அப்பா நம்பிராஜா என்ன செய்தார்? என் மகள் தினைப்புறத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்கட்டும், திருடி திருண்ண வந்த பறவைகளை விரட்டுட்டும் சொல்லி மகளை கூட்டிட்டு போய் அருமையான பரன் கட்டி அதுக்கு மேல நிக்க சொல்லி கமல் அப்படி கல்லெல்லாம் வச்சு இப்படி இப்படி திருடி திருண்ண வந்த பறவைகளை விரட்டணும் கூட தனியா விட்டு வந்து. என் அம்மை வள்ளி எல்லாரும் காவல் வெளியில இருக்கவங்களதான் நம்புவா. அவ யார நம்பினா தெரியுமா? மனதுக்குள் முருகனை காவல் வைத்தா. அந்த முருகன் இவளை காப்பாத்திக்கிட்டு இருந்தான். அவளுக்கு ஏதாவது துயரம் வருமா? அவள் ஆனந்தமாக ஆயலோட்டி கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா?

0: எந்த கவலையும் இல்ல, நிம்மதியா தைரியமா இருந்துகிட்டு இருக்கான். அவன் நம்புறது முருகனை இல்ல, முருகன் தன்னை நம்பினவங்களை கைவிடுவானா? தேவர்களை காக்க வேண்டும் என்ற சூரனையும் முடித்தவனாச்சு, சூர பதுமனை முடித்தவனாச்சு. அப்படி முடித்தவன் அடியோட முடிச்சிட்டானா? சம்ஹாரம் இல்லையா, முடிப்பானா? அவனுக்கும் அருள் செய்தான். சூர பதுமன் ரெண்டு உயிர் இல்ல, அது ஒரு உயிர் அங்க வந்து மரமாயிசூரி கொன்னது என்னாச்சு தெரியுமா? அங்க மயிலாகி அதன் மேல் அமர்ந்தா. இன்னொரு உயிர் என்னாச்சு தெரியுமா? அத கொடியில அதுக்கு இடம் சொல்லி கொடுத்தான். ஆமா,
1: அப்படினா சூர சம்ஹாரத்துக்கு முன்ன முருகனுடைய கோழி கொடி மயில் அதெல்லாம் யாருக்கு?
0: யார் தெரியுமா? இந்திரன் தான் இந்த சூர சம்ஹாரத்துக்கு முன்ன மயிலா இருந்தது முருகனுக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கோழியா இருந்தது யார் தெரியுமா? கொடியில அக்னி வந்து அங்க இருந்தானா இல்லையா? அக்னியாக கொடியில இருந்து காத்துல அவ்வளவு ஆடி இருக்கான். அப்பவும் அக்னி அணையவில்லை, அதுக்கு முன்ன இருந்தானா? இப்ப இருக்கிறது யார் தெரியுமா? சூர பதுமனுடைய இரண்டு உயிர்களும், ஒன்று மயிலாக மற்றொன்று கோழியாக முருகனுக்கு இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா முருகனுடைய கருணை தெரியல. என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா சூரபதுமன்? ஏ சிறுவா, ஏ பாலகா அப்படின்னு சொல்லி நம்ம முருகனை பார்த்து, ஆண்டவனை பார்த்து அப்படி கேட்டான். அவனையும் மன்னித்தான், அவனுக்கும் அருள் செய்தான். அந்த முருகப்பெருமானை எப்பவும் நினைச்சுக்கிட்டு வள்ளி நாயகி அங்கே திரைப்புறத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்.

நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு நாரத பெருமான பக்கத்துல வந்தாரு. முருகா, உனக்கு ஒரு கல்யாண செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வரும் வழியிலேயே திணைப்புணத்துல வள்ளி நாயகியை நான் கண்டு வந்தேன் அப்படின்னு கல்யாண செய்தியை சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா?

அப்படி உன்னை நினைக்கவில்லை முருகா. உன்னோடு உனக்கு இன்னொன்னு சொன்னதை பத்தி நீ வேற ஏதாவது நினைச்சிடாத. அவள் யாரு தெரியுமா? நான் கண்டு வந்த பெண்ணு, உலகத்தில் மாற்றறியாத பசும் போனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலம் செய்த யோகம் அவள் அங்கு வந்து தோன்றி இருக்கிறாள் சொன்னதும் முருகப்பெருமான் அதை புரிந்து கொண்டு, நாரதரே இன்னைக்கு போயிட்டு திருமணத்தை

முருகா, திரைப்புறத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன், அது மட்டும் இல்ல அது கண்ணை பார்த்து, அது திணைப்புணத்தில் ஒரு பொண்ணு, அது திருத்தணி முருகனை நினைக்கிற கண்ணு. முருகா உன்னோட உனக்கு இன்னொன்னு, இப்படி நான் சொல்வதால் நீ தப்பா எடுத்துறாத. பூலோகத்துல சில மனிதர்கள் தான், ஒரு ஊர்ல ஒரு அம்மா, இன்னொன்னு ஒண்ணு சும்மா, இந்த ஊர்ல ஒரு லேடி, இந்த ஊர்ல இன்னொன்னு தேடி.

0: என்ன ஆச்சரியமா இருக்கு பொண்ணு, உனக்கு என்ன எப்படி நான் வரிக்கட்டுமா? கண்ணு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு கண்ணு இருக்கிறது அதிசயமா? கண்ணு இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆளங்க இருந்து பாக்க போனா கண்ணுல ஒளி இருக்குன்னு சொல்லி சொன்னா அது ஆச்சரியம்.
1: ஆமா,
0: ஒரு ஆளை பாக்க போனா அவருக்கு கண்ணு இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா? எனக்கு கண்ணு இருப்பதே உமக்கு ஆச்சரியமா போயிட்டுதா அப்படின்னு சொல்லி முடிச்சதும் என்ன ஆரம்பிச்சான் தெரியுமா அடுத்த பாட்டு? கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது. மூக்கு இருக்கா? அப்புறம் அப்படி நம்ம வழிக்கையா கேட்டா அதுக்கு சொல்றான், கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது. வள்ளிக்கு வர்ணனை கவிஞனா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்வதற்கு எதை பார்க்கிறானோ அப்படியே சொல்றான், கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது, என்னென்ன மொய் இருக்குது யா கடவுளே. ஆனா இந்த பொண்ணு பேரு என்ன தெரியல, பொண்ணு பேரு தெரியல,
1: தெரியல
0: என்ன யாரோ என்று நினைத்து பார்க்கின்றான். நான் யார் தெரியுமா? எனக்கு வீடு இருக்கு, வீடு இருக்கு அவருக்கு, எனக்கு வீடு இருக்கு, நாடு இருக்கு, வேலை இருக்குது என்றாலும் விட்டுட்டு தான் போக மனசு வருது இல்ல, ஆனா தொட்டு பார்க்கவும் மனசில் துணிவில்லை.
1: ஆமா, வர வரவே நிலம பண்ணோம் தெரியல,
0: மேல ஒரு இறைவன் இருக்கிறதாக தெரியலையா? இறைவன் எப்படி அங்க இருப்பான்? அவன் தான் இங்க திருவள்ளாடலுக்கு வந்திருக்கிறான். வள்ளி ஒரே வார்த்தை சொன்னான், ஏடா மூடா போடா வேடா. ஒரு டா போட்டா எங்க வரைக்கும் வருது? பெரிய வழக்கு வந்த வரைக்கும் போயிடுறான். என்னை அடா என்று அழைத்து விட்டான்னு சொல்லி பெரிய வழக்கு எத்தனைடா அத்தனையும் கேட்டுக்கிட்டான். அதைத்தான் பின்னால் ஒரு பெரியவர் சொல்லுகிறாரு, முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன். அதையும் முத்தமிழால் ஏசனதும் வாழ வைக்கிறான் இன்னொருத்தர் கேட்டார். அதுக்கு விளக்கம் சொன்னாரு, யாராவது அதிகம் திட்டுனா முருகனுக்கு வள்ளி ஞாபகம் வந்துருமா? ஏன்னா உலகத்திலேயே முருகன் அதிகமா திட்டுறது யாருனா வள்ளி பொண்ணு ஒண்ணு
1: பாருங்களேன்.
0: அப்படி திட்டி இருக்கு, ஏடா மூடா போடா வேடா, கண்ணு இல்லையா அங்கேயே வந்து அப்படி வந்து அப்படி வந்து விரட்டிக்கிட்டு இருக்கு. யார் முருகனை திட்டினாலும் திட்டி தெய்வபக்தி செய்தாலும் முருகனுக்கு வள்ளி ஞாபகம் வந்துருமா? வள்ளி ஞாபகம் முருகனுக்கு வந்து விட்டா முருகன் மனசு குழுகுன்னு குழுந்துவோமா? அப்படி குழுந்துட்டா நம்ம கேட்ட வார்த்தை தந்துருவோம். அதனால தான் அந்த பெரியவர் சொன்னார், முத்தமிழால் முருகன் வைதாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னாரு? பொண்ணே நாங்க இருக்கிறது தப்பா அப்படின்னாரு. வந்த வழியா நீ போறையா இல்லையா அப்படின்னு விரட்டுறா. எப்படி வந்த

ஐயா, இந்திரன் கட்டதும் பொண்ணால, சந்திரன் கட்டதும் பொண்ணால, இதெல்லாம் நீ படிக்கலையா? உனக்கு தெரியாதான்னு சொல்றேன். வள்ளி, நான் போவதற்கா வந்தேன்? நான் எதற்கு வந்தேன் என்று புரியவில்லையா? வந்திருக்கிறது யாருன்னு அவளுக்கு வள்ளி தெரியல. வள்ளி திருமணத்துல ஒரு ரகசியம் என்னன்னா, இவா முருகா முருகான்னு முருகனை தேடிக்கிட்டு இருப்பா. முருகன் பக்கத்துல வந்து நிப்பான், வந்தவன் வேடன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கா, தவிர வந்தவன் வேலைன்னு சொல்லி அவளுக்கு தெரியல. அவ சில கேள்வி நான் கேட்கிறேன், நமக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டால் வள்ளி, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னா, என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கேட்க ஆரம்பிச்சா முதல்ல என்ன கேட்டார் தெரியுமா? வள்ளி தேடி

காதல் முருகன் கூட காதல் வந்து சொல்லிருக்காரு. ஒருத்தர் ஒரு ஊர்ல கேட்டாரு, காதல் என்ற வார்த்தை அந்த காலத்துல அவ்வளவு சுத்தமா இருந்தது. இப்ப எப்படியாச்சும் தெரியுமா? இப்ப காதல வந்து பாம்பே போயிருக்கான்னு வச்சுக்கோ, இங்க மெட்ராஸ்ல காதல் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் அங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுதா, அத்தா அத்தா அத்தா நீங்க பாம்பே போயிட்டு வர்ற வரைக்கும் நான் ஜூடா ஒண்ணும் சாப்பிடல. எப்படி

0: நான் ஜூடா ஒண்ணும் சாப்பிடல. எப்படி
1: ஜூடா ஒண்ணு?
0: ஜூடா ஒண்ணுமே சாப்பிடல. காபி கூட போட்டு குடிக்கல.
1: அவர் போட்டு தர, அவர் இல்ல.
0: இல்ல டீ கூட குடிக்கல.
1: ஏங்க அல்சரா?
0: இல்ல வெண்ணி கூட குடிக்கல.
1: பெப்டிக் அல்சரா?
0: அத்த உங்களை நான் நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன்
1: இல்லையா. ஆமா,
0: சூடா ஏதாவது சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நீங்க எங்க குஞ்சு கோழி மாதிரி வந்து போயிருவீளோ. இப்படி காதல் பரிகசிக்க கூடிய அளவுக்கு ஆயிட்டது. அந்த காலத்துல எப்படி தெரியுமா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்வாக இருந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். அப்ப கேட்டான் முருகன், என்ன கேட்டான் தெரியுமா, காதலே

அட பொண்ணே தைரியமா பேசுறியே ஏன்னு கேட்டா. தைரியம் உலகில் யாருக்கு வரும்? படித்தவனுக்கா? அல்ல. அவனை விட அதிகம் படிச்சவன் தான் பயந்துருவான். பணக்காரனுக்கா? அல்ல. அவனை விட அதிக செல்வந்தன் வந்தாலும் இவன் பயந்துருவான். பயில்வானுக்கா? இல்ல. இவனை கீழே தள்ளுறவன் இன்னொரு பயில்வான் தான் பயப்படுவான். எந்த சபையிலும் எந்த சதசிலையும் தைரியமா இருக்கிறவன் யார் தெரியுமா? எவன் மனதில் தப்பு இல்லையோ அவன் தான் எந்த இடத்துலயும் தைரியமா வந்துகிட்டு இருப்பான். அதுக்கு வள்ளி நாயகி பதில் சொன்னான்.

பார்த்தாரு. கூர்மையான அறிவுள்ள அந்த பொண்ணு எல்லாம்

0: அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபாக்
1: என்ற சத்தம் தெரியுங்களா? அவ அப்பா மகளுக்கு தேனு தனிமாவும் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. மகளே வள்ளி உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்த்தான். என்ன பாத்தீங்களா அரசு, நேத்து இந்த வேங்க மரம் கிடையாது, இந்த வேங்க மரம் இன்னைக்கு நிக்கின்றான். என்ன வேடத்த வேங்க மரம் ஆயிருக்கு அவருக்கு தெரியல. நம்பி ராஜா, எல்லாரும் நம்பி ராஜா வச்சிருக்காங்க, அவன் ஆண்டவனை நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா? மகளே இந்த மரம் ஏதுன்னு நான் எனக்கு தெரியாதப்பா, என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி பரவாயில்ல, உனக்கு மலர் தரும் மரம், நிழல் தரும் மரம், இது நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிருந்து புறப்பட்டு போனவர் திரும்பி வந்து சொல்றாரு, மகளே வேற ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஒரு மரம் வந்தா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், திடீர்னு ஒருத்தன் ஊர்ல பணக்காரனா அது விசாரிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி திடீர் மரம் முளைச்சிருக்குது, ஒரு புல்லு முளைக்கப்படா முளைக்கலாம், செடி முளைக்கலாம், இப்படி மரம் வரலாமா? அதுக்கு தான் கேட்டேன், மகளே இந்த மரத்தோடு நீ நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சிரிப்பு சத்தம்னு வள்ளி பார்த்தா, இந்த வேங்கை மரம் வேடனா பழையபடி ஆயிட்டது.
2: அப்படியா?
1: என்ன கேட்ட?
2: என்னங்க
1: வள்ளி, வேற ஒண்ணும் இல்ல, வந்த ஆள்கள்ல சுத்தி நின்ன பரிவாரத்துல ஒருத்தர் கோடாரி வச்சு வெட்ட வந்தாரு, அவரை நினைச்சு சிரிப்பு வந்துட்டது.
2: ஏங்க?
1: கோடரிக்கு கைப்பிடி கொடுத்தது மரங்களாகிய நாங்கள், அது எங்களையே வெட்ட வந்தது பத்தியா அப்படின்னு மரமா நின்னாருல அவரு சொல்லி கேட்டாரு. அதை நினைச்சது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. வள்ளி,
2: என்ன கதைங்க?
1: என்ன கதைங்க
2: சொல்லுங்க.
1: எந்த ஊர்ல ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், அந்த சாமியார் கிட்ட ஒரு பிராணி இருந்தது.
2: என்ன
1: பிராணி? நல்லா இருக்கு, தத்ரூபமா இருக்கு. அது கேட்டது, சாமி உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மேல்நல தரமாட்டியா அப்படின்னு கேட்டதும் பார்த்தார். பார்த்து அந்த நாய மேல் நிலைக்கு ஒசத்தணும்னு சொல்லி தீர்த்தத்தை எடுத்து வச்சு பையாங்கோ கிளி கிளிக்காய ஜில் ஜில் ஜிப்பா அப்படின்னு சொல்லி தெளிச்சாரு. தெளிச்சு பார்த்தா நாய் நிறைய போச்சு.
2: அப்படியா?
1: மூணு மாசம் கழிச்சு நரி வந்தது. இன்னும் எனக்கு ஒரு மேல் நிலவை கொடு அப்படின்னு கேட்டு சாமியார் பார்த்தார், தீர்த்தத்தை கையில ஊத்தினார், அந்த நரி மேல தெளிச்சார். பையாங்கோ கிளி கிளிக்காய ஜில் ஜில் ஜிப்பா அப்படி சொல்லி தெளிச்சது. அப்புறம் அது புலியா போச்சு. அது புலியாகி போனது காரணம் திரும்ப அங்க இருந்து வந்தது. சாமி, நான் புலியா இருந்த இந்த நிலைமையும் எனக்கு புளிச்சு போச்சு, என்ன இதை விட மேல ஒசத்திடணும். உலகத்திலேயே பெரிய பிராணி அது
2: யானை,
1: அதை விட பெரிய பிராணி
2: அந்த யானைக்கு அம்மா,
1: அம்மா அதை விட பெருசு
2: அம்மம்மா
1: அப்பப்பா, அந்த மாதிரி என்ன யானை ஆக்கி விட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் பார்த்தார், தீர்த்தத்தை அப்படி கையில ஊத்துறார், அது மாதிரி தெளிச்சார். இங்க இருந்து பையாங்கோ கிளி கிளி காய ஜில் ஜில் ஜிப்பாந்தராக்கி ஜிந்தராக்கி ரபாக் அப்படி சொல்லி தெளிச்சாரு இல்லையோ, பெரிய யானை வந்து நடந்து மூணு மாசம் ஆச்சு. யானை திரும்ப வந்தது. சாமி, யானை வன அரசன் இல்லையாமே, என்ன ஒரு சிங்கம் ஆக்கி விட்டுருங்கோ, அப்பதான் நான் காட்டுக்கு ராசாவா இருக்க முடியும் அப்படின்னு யானை கேட்டது. பார்த்தார் சுவாமியார், தீர்த்தத்தை கையில ஊத்தினார், யானை மேல தெளிச்சார், திஷ் அப்படின்னு சொல்லி தெளிச்சார். அது புஷ்க்குள்ள காட்டுக்குள்ள ஒளி ஆரம்பிச்சு, சுத்தி காட்டுக்குள்ள ஒளிச்சது. ஒரு ஆறு மாசம் ஆயிப்போச்சு. நினைச்சது இந்த சிங்கம் இப்போ எவ்வளவு நாளைக்கு காட்டுல சந்தோஷமா இருக்க போறோம், நம்மளை விட பெரியவன் யாராவது வந்தா நம்மளை ஏதாவது சபிச்சுடுவானே அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்தது. யாரும் பெரியவன் தோணல, இப்பதான் சாமியார் ஞாபகம் வந்தது. ஐயோ, கமண்டலம் வச்சிருக்கான், தீர்த்தம் வச்சிருக்கான், ஏதோ மந்திரத்தை சொல்லி சொல்றான் அப்படி சொல்லி.

0: நம்மளை அங்கிருந்து சொல்லி எப்படி ஆய்க்குறானே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுச்சு சாமியார் கொல்லணும் வந்தது. ஆமா அவர் என்ன செஞ்சார் தீர்த்தத்தை ஊத்தி அது மேல தெளிச்சாரு. தெளிச்சது பழையபடி சொன்னதும் வள்ளி வள்ளிக்கு அந்த குழந்தை குணம் இருக்கிறதுனால அவ கலகலகலன்னு சிரிச்சா. வள்ளி நாயகி நந்தி நிலை இப்படி போகணுமா இன்னும் உனக்கு விளக்கம் சொல்றேன்னு சில விளக்கங்களை சொல்லி சொல்ல ஆரம்பிச்சார்.
1: அப்புறம்
0: அடுத்த பாகம் வாழிய

ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சிகள். வள்ளி திருமணம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுப்பு ஆறுமுகம் குழுவினர். நிகழ்ச்சி வந்தது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒளிக்களஞ்சியத்திலிருந்து.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி தவேக்காவைச் சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலைத்துறை, அவினாசி கமலி கால்நடை, கடலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை, காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே திரு கே ஏ செங்கோட்டையன் இருந்த நிதித்துறை சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு

0: வாய் பேரிடர் மேலாண்மை துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்று கூறினார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத்தலைவர் மாளிகையில் இன்று அன்னாரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில், பொது வாழ்க்கையில் ராஜீவ்காந்தியின் பங்களிப்புகளும் நாட்டின் சேவையில் அவரது தியாகமும் மரியாதையுடனும் போற்றுதலுடனும் என்றும் நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. குப்பையில்லா நகராட்சியை உருவாக்க வலியுறுத்தி விளம்பர பதாகைகளை ஏந்தி தூய்மைப் பணியாளர்கள் இப்பேரணியில் பங்கேற்றனர். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் வள்ளக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகோசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறினார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாலிகா மலேசியாவின் ஜின்வேயை 21-13, 21-16 என்ற நேர் சுற்றுகளில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இனிய உலகம், இனிமையான உலகம், அழகான பூமி, அற்புதமான வளமான பூமி. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதோட அழகையும் பொலிவையும் வளங்களையும் இனிமையையும் இழந்துகிட்டு வருது. காரணம் வேற யாரு, நாம தான். நம்மோட தேவைக்கும் சுயநலத்துக்கும் ஆரோக்கியமான இந்த பூமிய, அதோட இயற்கைய, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம போலவே பிற உயிர்களும் வாழ்றதுல சுற்றுச்சூழலுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. இந்த பூமி நமக்கு மட்டுமில்ல, பல்வேறு விதமான உயிர்களுக்கும் ஒரு வீடு மாதிரி. நாம எல்லாரும் நல்ல சாப்பாடு, காத்து, தண்ணி, இப்படி பல தேவைகளுக்கு சுற்றுச்சூழலை சார்ந்துதான் இருக்கும். அதனால இந்த சுற்றுச்சூழலை நேசிக்கிறதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. சுற்றுச்சூழல் கெட்டு போய் இந்த பூமி ஒரு பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுக்கு மனுஷங்களான நாம பண்ற சில வேலைகள் தான் மிக முக்கிய காரணமா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறோம், கடல் நீரை மாசுபடுத்தி வச்சிருக்கிறோம், காடுகளை அழிச்சு குப்பைகளை உருவாக்கி அதை எரிச்சு ஓசோன் படலத்துல ஓட்டையை போட்டு பெய்யக்கூடிய மழையையும் அமில மழையா மாத்தி வச்சிருக்கோம், பூமிய அதிகமா வெப்பமடைய வச்சிட்டோம். இதெல்லாம் பத்தாதுன்னு அதிக மக்கள் தொகை அப்படின்ற மாசுபாட்டையும் உருவாக்கிட்டோங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, இதை எப்படி தடுக்கிறது யோசிக்கணும்ல? ரொம்ப எளிமையான, நம்மளால செய்யக்கூடிய சில வழிகள் இருக்கு. அதை பண்ணாலே போதுங்க. முதல்ல காகித பயன்பாட்டை தவிர்க்கணுமா, அப்பதான மரங்களை காப்பாற்ற முடியும். ரெண்டாவது, தண்ணீர் மின்சாரத்தை சேமிக்கலாம். இயற்கை வளங்களை பாதுகாக்க கழிவுகளை மறுசுழற்சி பண்ணலாம். இப்படி ஆரோக்கியமா யோசிச்சாலே இயற்கையோடு இணைந்த இன்பமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அது மட்டுமல்ல, இயற்கை அன்னைய இந்த பூமிய வரக்கூடிய பேராபத்திலிருந்து காப்பாத்திடலாங்க. இந்த சுற்றுச்சூழல் மாசுன்ற பிரச்சனைய சும்மா லேசா கண்டுக்காம போயிட முடியாது. அது வர இருக்கிற ஒரு பெரிய அழிவிற்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இப்படியே போனா ஒரு கட்டத்துல இந்த பூமியில எந்த உயிரினமும் இருக்காது அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை வேற பண்றாங்க. என்ன பண்ணலாம்? சிந்திக்கணும், செயல்படணும். நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த அழகான உலகத்தை இயற்கை மாறாம அப்படியே விட்டுட்டு போகணும். அதுதான் நம்மோட இலக்கா இருக்கணும்.

வெயிலின் உஷ்ணத்தை குறைச்சி உங்க மனசுக்குள்ள குழுகுழுன்னு ஒரு மெல்லிசை மழையை கொண்டு வர வந்தாச்சு உங்க பிரியமான திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறமா வர்ற அந்த லேசான சோர்வை விரட்டி உங்களை சுறுசுறுப்பாக்க இன்னைக்கு நம்ம இசை தூறல் நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் எழுதின அன்பான கடிதங்களை வாசிக்க போறோம். அதோட சேர்த்து இன்னைக்கு உங்களுக்கு தேவையான சில சூப்பரான தகவலையும் நான் கொண்டு வந்திருக்கேன்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: वॉशिंग पाउडर निर्मा, वॉशिंग पाउडर निर्मा।
1: परवस உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
6: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் 3:13. இணைந்திருக்கிறீர்கள், இது திருச்சி FM ரெயின்போ 102.1. நேர்கள் இன்னைக்கு நம்ம கேட்கலாம் நேர்களோட கடிதங்களை. மதுரை மணிநகரத்துல இருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய மீனாட்சி இவர்களோட கடிதத்துல, இம்மாதம் 16 அன்று 87th பிறந்த நாள் காணும் திருச்சி பண்பலைக்கு உதய நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மாலை 4 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயராக வாய்ப்பு கிடைத்தது, சரியான பதில் கூறியது கூடுதல் மகிழ்ச்சியையும் அளித்தது. பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் சிறப்பாக பதில் கூறி அசத்தினர். பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும்படியாக இருந்தது. நிகழ்ச்சி வெகு சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் மரியா மற்றும் மனோஜ் ஆகியவற்றுடன் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அடுத்ததா சிதம்பரத்திலிருந்து தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமது வானவில் பண்பலைக்கு 87வது அகவை தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து உலகநாதன் அவர்கள் இம்மாதம் 16ஆம் தேதி திருச்சி வானவில்க்கு 87வது துவக்க நாளில் நேர்களின் விருப்பங்களை புதிய புதிய தலைப்புகளில் விமர்சிக்கும் நமது பண்பலை 102.1க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பண்பலை மேலும் பற்பல புதிய தகவலை குழந்தைகளுக்கும் பள்ளியில் படிக்கும் மாணாக்கர்களுக்கும் கல்லூரி மாணாக்கர்களுக்கும் விவசாயம் தொழில் என பற்பல நிலைகளில் வளம் பெற துணை புரியும் அப்படின்ட்டு பண்பலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேகரே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: திருச்சி சாரதாஸ்.
7: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
8: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
7: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
9: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: நேரம் 3:23 கடந்துட்டு இருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இசை தூரல். அடுத்ததா உள்ள நேயர்களோட கடிதங்களை வாசிக்கலாம். பொன்மலைப்பட்டி ராஜமாணிக்கம் செல்வராஜ் அவங்க எழுதின கடிதம். இம்மாதம் 18 மதியம் திரைக்களஞ்சியம் கேட்டோம். திரைப்பட நடிகை குமாரி சச்சு அவர்கள் நடித்து புகழ்பெற்ற ஆடல் பாடல் காட்சிகளை எடுத்துரைக்கும் இனிய பாடல்கள் கேட்டோம். அரை மணி நேரம் பழைய பாடங்களை பார்த்த நினைவு ஏற்பட்டது. குறிப்பாக ரோஜா மலரே ராஜகுமாரி பாடலுக்கு இணை ஏதுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்களை தொகுத்து அனுப்பிய வரகனரி விமலா மேரிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக முசிறி மேட்டுப்பாளையத்திலிருந்து தேவிகா சுப்பிரமணியம், கீர்த்தனா, சதீஷ் அதிரன் அவர்களோட கடிதங்கள். காலையில 7:50 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களோட தத்துவ போதனை கருத்த மூன்று சன்னியாசிகள் அந்த கருத்து பத்தி மிக மிக நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க டீ கடையில சாப்பிட வந்த அனைவரும் நமது 102.1 ரெயின்போ பண்பலையை பற்றி நல்ல கருத்துக்களை கேட்க உதவும் பண்பலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததான் நேர்களோட மின்னஞ்சல் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி திருவானைக்காவல் கீழம் கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல். இன்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் பூபாலன் அவர்கள் இன்று புதியதாய் பிறந்தோம் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக பேசினார். வேளாண் செய்திச் சுருள் நிகழ்ச்சியில் தேனீக்கள் சிறப்புகள் பற்றிய தகவல்கள் அருமை. தமிழமுதம் நிகழ்ச்சியில் மூதுரை நூலில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு என்ற பாடலின் மூலம் பொறுமையாக காத்திருந்து காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்று கூறியது அருமை. இணைந்திருங்கள் நேயர்களே, இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நேரம் 3:34 திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்ததாக இழுப்பைக்குடியிலிருந்து கண்ணன், செல்வி, ஜெயச்சந்திரன், புவனேஸ்வர் இவர்களோட கடிதத்தில் உலகம் உள்ளவரை என்றும் மக்கள் மனதில் ஒரு தனி இடம் பிடித்த திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலிக்கு எங்களின் நெஞ்சார்ந்த 87வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு சின்ன தகவல் பார்க்கலாமா? கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள் உலகத்தில் இருக்குன்னா அது தேன் மட்டும்தாங்க. நேர்களே, எகிப்து நாட்டில் இருக்கிற பழங்கால பிரமிடுகளில் அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ அவங்க 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தேன் பாட்டில்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த தேன் இன்னைக்கும் கெட்டு போகாம அப்படியே சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்காம். பியூர் தேனில் இருக்கிற குறைவான ஈரப்பதமும் அதிகமான அமிலத்தன்மையும் தான் பாக்டீரியாக்களை உள்ள விடாம அதை பாதுகாத்து இயற்கையோட மேஜிக் பார்த்தீங்களா?

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை
3: நிபந்தனைகளுக்குட்பட்டதுல சேலம்
4: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் கூல்
5: ஜில் ஜில் சம்ம கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: நேரம் 3:43 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்ததாக திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி அவங்க அனுப்பியிருக்க மின்னஞ்சல் செய்தி கேட்கலாம். இன்று நாள்மலரில் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம், நடன கலைஞர் அனிதா ரத்னம் பிறந்த தினம், உலக தேயிலை நாள் என்பதால் அதை ஒட்டிய தகவல்கள் அழகாக பகிர்ந்தார் விஜயலட்சுமி ராம்குமார். கண்ணாம்பூச்சி ஏனடா பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இனிமை இதில் ஒரு பழைய படமும் ஒரு இடைக்கால படமும் வழங்கலாமே என்றும் கேட்டிருக்கிறாங்க. இன்று ஒழித்த உழவன் பட பாடல், பெண்ணல பெண்ணல ஊதாப்பூ மற்றும் டூயட் பட பாடல்கள் அஞ்சலி அஞ்சலி மனம் தொட்டது. இது போல இருபட பாடல்கள் வழங்கும்போது மியூசிக்கலி ஹிட் மியூஸ் தேர்ந்தெடுத்தால் சுவை கூடும் என்றும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போட ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டேன், சத்யா படத்தில் ஒழித்த வளையோசை கலகல பாடல் தவிர மற்ற எல்லா பாடல்களும் நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருந்தது, மகிழ்ந்தோம் என கூறியிருக்கிறாங்க.

0: அஞ்சல் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K.ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி K.ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ்

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுரை கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ்.

0: ஆரம்பங்களின்
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப

0: தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேரம் 3:53. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இசை தூரல். அடுத்ததாக திருவானைக்காவல் கீழகொண்டையம்பேட்டை தவில் தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் அவர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் பார்க்கலாம். இன்று மண்ணின் மனம் நிகழ்ச்சி அருமை சுப்பு ஆறுமுகம் அவர்களின் வள்ளி திருமண வெள்ளுப்பாட்டு சூப்பராக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி நேற்று காலை 7 மணிக்கு காலை மலரில் அற்புதமான பாடல்கள், சுற்றுப்புற சூழல் சிந்தனைகள், காய்கறி விலை நிலவரம், மத்திய அரசு மக்களுக்கு வழங்கும் திட்டங்கள், அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பற்றிய விளக்கங்கள், இன்று ஒரு தகவல், மருத்துவ குறிப்புகள், இப்படி மணிக்கு நேரத்தில் எவ்வளவு வழங்க முடியுமோ எங்களுக்காக அவ்வளவு விஷயங்களை பயனுள்ள தகவல்களாக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. சிறப்புடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக கீரனூர் விஐபி நகர்ல இருந்து நை முகமது ஹனிஃபா அவர்களோட கடிதம். 87ஆம் ஆண்டில் எடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
6: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
7: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
9: திருச்சி சாரதாஸ்.
5: நேர்கள் இதுவரை இசைத்துறையில் கேட்டீர்கள்

0: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 5 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் வாகனத்துறை ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது மிகப்பெரிய துறையாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுதில்லியில் அம்சம் வருடாந்திர உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவின் வாகனத்துறை ஆண்டுதோறும் 30-40% வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜஹான் நாளை பதவியேற்பார் என தெரிகிறது. முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் மாநில அரசுக்கு இல்லை என மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறை தொடர்பான பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு கள ஆய்வுக்குழு அமைக்க வேண்டும் என காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இதன் ஒருங்கிணைப்பாளர், மேட்டூர் அணையில் தற்போது 78 அடி தண்ணீர் இருப்பதால் வரும் 12ஆம் தேதி அணை திறக்க முடியுமா என்பது குறித்து கவலை தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஜமாபந்தி இன்று நடைபெற்றது. ஜமாபந்தியின் தொடக்க நாளான இன்று மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இச்சரகத்திற்கு உட்பட்ட மாதிரிவேலூர், வடரங்கம், குன்னம், வள்ளுவகுடி உள்ளிட்ட 18 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். புதிய குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், சாதி வருமான சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வழங்கினர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, ராணிப்பேட்டை, சேலம், தேனி, திருவள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் வரும் 27ஆம் தேதியும் வரும் 29ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறும். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

வெம்மையின் தன்மை குறையும் மாலை நேரம். மனதுக்கிதமான இடைக்கால பாடல்கள் காற்றில் தவிழ்ந்து செவிகளில் நுழைந்து இதயம் வருட அணிவகுத்து காத்திருக்கின்றன. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இடைக்கால இசை தென்றலா இது பொன் மாலை. வலையில் சிக்கும் மீன் அல்ல அவள் கண்கள், வலை வீசும் மீன்கள். சிக்கி தவிக்கிறேன் நான் தூண்டில் புழுவாய். பி ஜெயச்சந்திரன் குரலில் வெளியோர கவிதை படத்திலிருந்து பாடலொலிக்கிறது.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. இரவு நேரம் இரு இளம் உள்ளம் பேசும் காதல் கதைகளை கேட்டு உறக்கமின்றி தவிக்கிறதாம் நிலவும் காற்றும். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

இடைக்கால இசை தென்றலாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன்மாலை 5:14. வானில் செல்லும் தேவதைகள் கூட வாழ்த்து சொல்கிறதாம் இவர்களின் காதலுக்கு. கே ஜி தேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் நட்பு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

காயம் கூட மாயமாகும். இனிமையான பாடல் கேட்டால் இதயம் வருட வருகிறது. பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில் பாட நிலாவை படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை.

இடைக்கால இசை தென்றலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இலைகளில் இளமை கோலும், நம் மனதினில் ஆசை கோலும், வசந்த காலம் ஊருக்கு மட்டுமல்ல நம் வாழ்விலும் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் நான் பாடும் பாடல் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் ஹேண்ட்பால் விளையாட்டு வீராங்கனை இர்ஃபானா அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்க மறவாதீர்கள். இரவு 7:25 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு முறைகள் மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டு இணைந்திருக்கிறோம்.

5:30 நிமிடம். உள்ளும் சொல்லும் பாடலுக்கு நடனம் புரிகிறது முள்ளில்லாத ரோஜா என்னவள் உருவில். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நட்சத்திரம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவிலம்.

இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 5:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1. ஆசை கொஞ்ச, அன்பு விஞ்ச, தஞ்சம் புகுந்தது நெஞ்சங்கள் காதலிடம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில் காதல் தேவதை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நேர்களை உங்கள் விருப்பமான 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை நீங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிங்க. ஐந்து மணி 41 நாம் இணைந்திருக்கிறோம் பொன்மாலை நிகழ்ச்சியோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மெல்லிய புன்னகையால் என் மனதை கொள்ளை கொண்ட என்னவளின் மின்னும் அங்கம் கண்டு தங்கம் கூட பொறாமை கொள்ளும். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் தூரல் நின்று போச்சு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

சந்தத்தோடு மட்டுமல்ல சங்கீதத்தோடும் அரங்கேறுகிறது கவிதை. கேளுங்கள் வாணிஜெயராம் குரலில் புன்னகை மன்னன் படத்திலிருந்து. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

தின்னா திருக்கட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்று கிட்ட தின்னா நாங்க தின்று கிட்ட தின்னா தின்னா தின்று கிட்ட தின்னா நாங்க தின்று

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. மௌன மொழி பேசும் மலர்கள் ஆசை மனதின் பாஷைகளை பேசுகிறதாம். இளையராஜா கே எஸ் சித்ரா குரல்களில் கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

ஆவியில் கலந்து நேசம் மட்டுமின்றி சுவாசமுமான நெஞ்சங்கள் பாடும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில் சிகரம் படத்திலிருந்து.

0: இடைக்கால கீதங்கள் இதயம் வருடி சென்றது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமெரிக்கான நிலைப்பாட்டையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் நினைவு சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 2 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக திரு அமல்ராஜும், திரு அபின் தினேஷ் மோதக் சென்னை சிபிசிஐடி காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக மின்வாரியத்தில் ஊழியர்கள் அதிகாரிகள் பணியிட மாற்றம் இனி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வாரிய ஊழியர்கள் மீது தவறுகள் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தூய்மையை பராமரிக்க வேண்டும் என மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர் நாளை தாங்கள் பயின்ற பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெறலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தனித்தேர்வர்கள் dge.tn.gov.in இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணாக்கர் விடைத்தாள் நகல் கோரி நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மேற்கொள்ளப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்தார். அனைத்து சேவைகளையும் tnvelaivaippu.gov.in இணையதளத்தின் வாயிலாகவும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவித்த அவர், இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றார். மதுரை பாலாற்றின் குறுக்கே 7 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இதன் மூலம் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள 55 கிணறுகள் நீர் செறிவூட்டுதலால் 231 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெற வாய்ப்புள்ளது. தடுப்பணையின் கரைகளில் மண்ணரிப்பை தடுக்கும் வகையில் 1000 புங்கமரங்களை நட்டு பராமரிக்க ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆச்சால்புரம் அருள்மிகு திருவெண்ணீற்று உமையம்மை உடனுறை சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் வைகாசி விசாக பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 26ஆம் தேதியும், 29ஆம் தேதி தேரோட்டமும், 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெறும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7:00.

6:03. பணிகளுக்கிடையேயும் பயணங்கள்லையும் தேநீர் கடைகள்லையும் வீடுகள்லையும் வானொலியோடு பயணிக்கிற நேர்களே, இனிமையான மாலை நேரத்தில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz மதியலை 936 KHz பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் கேட்டு ரசிக்க போகிறோம். ஆரவாரம் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாளை நடைபெற இருந்த புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் நிலைய பயிற்சி நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னும் இது குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 0431-29-62-854 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 9942-44-97-86 என்ற எண்ணையோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெறுகிறது. இதில் 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 9999-05-51-14 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம்

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கும். 6:15 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது
2: உணவே மருந்தாக இருந்தோமே சிறந்து.
1: உணவே மருந்து. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பரோட்டாவா? நீங்க அடிக்கடி பரோட்டா சாப்பிடுறவங்களா? அப்ப உங்களுக்கான உணவை மருந்து நிகழ்ச்சி தான் இன்னைக்கு வர இருக்கிறது. ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
3: பரோட்டாங்கிறது தென்னிந்தியாவில், குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத உணவுல ஒன்றா மாறிட்டு இருக்கு. இதன் மென்மையான அமைப்பு மற்றும் சுவை காரணமா மக்கள் இதை விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா பரோட்டாவை தொடர்ந்து உண்பதனால நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடுன்னு மருத்துவர்கள் எச்சரித்துக்கிட்டே வராங்க. அதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பரோட்டால உபயோகிக்கக்கூடிய மூலப்பொருளான மைதா. இந்த மைதா மாவு ஊட்டச்சத்துக்கள் நீக்கப்பட்ட வெள்ளை விஷம் அப்படின்னு நம்ம சொன்னா அது மிகை ஆகாது. கோதுமை மாவு தயாரிக்கும் போது அதன் வெளிப்புற தோல், அதாவது தவிடு, நீக்கப்படுவதில்லை. ஆனா மைதா மாவு தயாரிக்கும் போது கோதுமையின் அனைத்து நார்சத்துக்களும், வைட்டமின்களும், தாதுக்களும் முழுமையா நீக்கப்படுது. அதனால மைதா மாவு வெற்று கலோரிகளுடன் கூடிய மாவு சத்து மட்டுமே கொண்ட ஒரு பொருளா மாறுது. நார்ச்சத்து இல்லாம மைதா உணவுகள் செரிமான மண்டலத்துல மெதுவா நகருது. இது உடல் சுவர்கள்ல பசையம் போல் ஒட்டி கொள்வதால இது குடலின் பசை, அதாவது க்ளூ ஆஃப் த கட் என்று கூட நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து மைதா சாப்பிடுவதால நமக்கு அஜீரணம், வாயு தொல்லை, வயிறு உப்பிசம் மற்றும் நாள்பட்ட மலசிக்கல் போன்ற செரிமான கோளாறுகள் உண்டாகும். மைதா மாவு வெள்ளை நிறமாக மிருதுவாகவும் மாற்றுவதற்காக பல ரசாயனங்கள் பயன்படுத்துறாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, வெண்மையாக மாற்றுவதற்காக பெஞ்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற ரசாயனம் சேர்க்கிறாங்க. மேலும் மைதா மாவுக்கு நெகிழ்வு தன்மை கொடுக்கறதுக்கு அலாக்சான் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்படுத்துறாங்க. அலாக்சான் என்ற வேதிப்பொருள் பொதுவா ஆய்வக விலங்குகள்ல நீரிழிவு நோய் செயற்கையா உருவாக்க பயன்படுது. இது கணையத்துல உள்ள இன்சுலின் சுரக்கும் செல்களை பாதிக்கும். அதனால தொடர்ந்து மைதா அடங்கிய உணவுப் பொருட்களை சாப்பிடும் போது நீரிழிவு வருவதற்கான காரணம் அதிகமாகுது. அதுல அதிகப்படியான கலோரிகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள், அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஆகிய ரெண்டும் சேர்ந்து நம்ம உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும். இரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் படிய வழிவகுத்து இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இரத்த குழாய் அடைப்பு மற்றும் மாரடைப்பு, இதய நோய்கள் உருவாகுவதற்கு காரணமா இது அமைது. மைதா உணவுகள் வெறும் வெற்றி கலோரிகளை தருகிறது. இது உடனடியா ஆற்றலாக மாறாவிட்டால் உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. இது உடல் பருமன் மற்றும் அதற்கு தொடர்புடைய பிற தொற்றா நோய்கள் அதிகரிக்க முக்கிய காரணமாக அமைகிறது. பெரும்பாலானோர் வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா பரோட்டாவை இரவு நேரங்கள்ல எடுத்துக்கொள்றாங்க. அது கூடு

0: ஆரோக்கிய கேடு விளைவிக்கிறது. பொதுவா இரவு நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா உடலின் வளர்சிதை மாற்றம் ரொம்ப மெதுவா இருக்கும். இந்த நேரத்துல நார்ச்சத்து இல்லாத அதிக கார்போஹைட்ரேட் உள்ள கொழுப்புள்ள பரோட்டாவை நாம உண்பதனால செரிமான மண்டலத்திற்கு அதிக சிரமத்தை அளிக்கிறது. பரோட்டாவில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்கள் நெஞ்சரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை பிரச்சனைக்கு வழிவகுக்குது. நிம்மதியான தூக்கத்தையும் கெடுக்குது. மைதாவில் உள்ள பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற வேதிப்பொருள் கணையத்தை பாதித்து கணைய புற்றுநோய் வரும் அபாயத்தையும் அதிகரிக்குது. மைதா மாவு தயாரிக்கும் படும்போது அதில் உள்ள அனைத்து தாதுக்களும் நீக்கப்படுவதால அதை அதிகம் உட்கொள்ளும் போது உடலில் கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுத்தி எலும்புகள் பலவீனமாக்கும் அபாயமும் உள்ளது. ஆகவே பரோட்டா ஒரு சுவையான உணவு என்பதில் சந்தேகமில்லை. ஆனா அதை தொடர்ந்து இரவு நேரத்துல உண்பது என்பது நம் உடலுக்கு தேவையில்லாத ரசாயனங்கள், தேவையற்ற கொழுப்புகள் மற்றும் செரிமான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பரோட்டாவை தவிர்க்க முடியாதவங்க அதை எப்போதாவது ஒரு முறை மட்டும், அதுவும் மத்திய நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் பரோட்டாவுடன் சேர்ந்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதிக அளவில் உட்கொள்வது செரிமானத்தை ஓரளவு எளிதாக்கும். ஆரோக்கியமான வாழ்விற்கு மைதாவிற்கு பதிலாக முழு கோதுமையோ அல்லது சிறு தானிய அடிப்படையிலான உணவுகளை சேர்த்துக் கொள்வது சிறந்த தீர்வாகும்.
1: பரோட்டால சத்துக்கள் இருக்கா? அதை சாப்பிடுறதுனால நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழுதுன்னு சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
2: தள்ளுபடியா
3: இங்க வச்சே கொண்டு போல இருக்க

0: கோடைக்கால கூட்ட நெரிசலை குறைக்க தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே சிறப்பு ரயில்கள் இணைக்கப்பட உள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தாம்பரம் போடிநாயக்கனூர் சிறப்பு ரயிலானது இம்மாதம் 23ஆம் தேதி 30ஆம் தேதியும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 13ஆம் தேதிகள்லையும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் அப்படின்னும், மறுமார்க்கமாக போடிநாயக்கனூர்லேருந்து தாம்பரம் சிறப்பு ரயிலானது இம்மாதம் 24ஆம் தேதி 31ஆம் தேதி ஜூன் மாதம் 7ஆம் தேதி 14ஆம் தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தாம்பரத்திலிருந்து சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதிரி புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பேரளம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் சாலை, மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக போடிநாயக்கனூருக்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:15 மணிக்கு சென்றடையும் அப்படின்னும், மறுமார்க்கமாக போடிநாயக்கனூர்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு இதே வழித்தடங்கள் வழியாக தாம்பரத்துக்கு திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கு சென்றடையும் அப்படின்னும் திருச்சி கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேட்டறிந்தீர்கள், ஆரவாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனமருக வந்தாயா.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம், இணைந்திருக்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
3: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக

0: எந்தவித முறைகேடும் இல்லாமல் இத்துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பா இல்லை.
1: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் ஆடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதே போல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு

0: உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கார்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

6:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மின்சார நிறுவனமான NTPC லிமிடெட் நிறுவனத்தில் 20 உதவி அலுவலர்கள் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பிரிவுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, பொறியியல் துறையில் சுற்றுச்சூழல் மேலாண்மை பிரிவில் BE/BTECH முடித்திருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பட்டப்படிப்புடன் சுற்றுச்சூழல் அறிவியல் பிரிவில் டிப்ளமோ பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும், 30 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NTPC.CO.IN அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிட்டு விண்ணப்பிக்கலாம். வேலைவாய்ப்பற்ற இளையோருக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே பயன்பெற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த ஆண்டு March 31 அன்றைய தேதியில் முறையாக பள்ளி 9ஆம் வகுப்பு பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற 5 ஆண்டுகள் நிறைவுற்றவர்கள் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று கடந்த ஆண்டு April 30 ஓராண்டு நிறைவடைந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை வேலைவாய்ப்பு அலுவலக அட்டை நகல், பள்ளிக்கல்லூரி மாற்று சான்றிதழ், அசல் குடும்ப அட்டை நகல் ஆகியவற்றோடு சென்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நிறு வழிகாட்டு மையத்தில் விண்ணப்ப படிவத்தினை இலவசமாக பெற்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு, இந்த விண்ணப்பிக்கக்கூடிய தகுதிக்குரியவர்கள் அரசு அல்லது தனியார் துறையில் எந்த விதமான ஊதியமும் பெறக்கூடியவர்களாகவோ, பணியில் அல்லது சுயதொழிலில் ஈடுபடுபவராகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் ஆரவாரம் நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட கொள்ளிடம், ஆலவந்தான் படித்துறை, பொதுத்தரை மற்றும் நீர்த்தேக்க தொட்டி ஆகிய நீரேற்ற நிலையங்களுக்கு மின் விநியோகம்

செய்யும் ஸ்ரீரங்கம் துணை மின் நிலையத்தில் இன்று நடைபெற்ற மின் பராமரிப்பு பணியால் மத்திய சிறைச்சாலை, சுந்தரராஜபுரம் புதியது பழையது, ஜேகே நகர், செம்பட்டு, காஜாமலை பழையது, ரெங்கா நகர், சுப்பிரமணிய நகர் புதியது, விஎன் நகர் புதியது, தென்றல் நகர் புதியது, கவிபாரதி நகர், காமராஜ் நகர், கிராப்பட்டி புதியது பழையது, அன்பு நகர் பழையது புதியது, எடமலப்பட்டி புதூர் புதியது, பஞ்சப்பூர், அம்மன் நகர், தென்றல் நகர், ஈபி காலனி, அரியமங்கலம் கிராமம், மலையப்ப நகர் புதியது பழையது, ரயில் நகர் புதியது பழையது, முன்னாள் இராணுவத்தினர் காலனி புதியது பழையது, எம்கே கோட்டை பிரிவு அலுவலகம், எம்கே கோட்டை, நாகம்மை வீதி நூலகம், பொன்னேரிபுரம் புதியது பழையது, அம்பேத்கர் நகர், விவேகானந்தர் நகர், எல்ஐசி புதியது, விஸ்வநாதபுரம், கேசாத்தனூர், தென்றல் நகர், ஆனந்த் நகர், சுப்பிரமணிய நகர், சத்யவாணி கே கே நகர், அம்மா மண்டபம், ஏஐபி நகர், பாலாஜி அவென்யூ.

0: மங்கலம் கிராமம், மலையப்ப நகர் புதியது பழையது, ரயில் நகர் புதியது பழையது, முன்னாள் இராணுவத்தினர் காலனி புதியது பழையது, எம்கே கோட்டை பிரிவு அலுவலகம், எம்கே கோட்டை நாகம்மை வீதி நூலகம், பொன்னேரிபுரம் புதியது பழையது, அம்பேத்கர் நகர், விவேகானந்தர் நகர், எல்ஐசி புதியது, விஸ்வநாதபுரம், கேசாத்தனூர், தென்றல் நகர், ஆனந்த் நகர், சுப்பிரமணிய நகர், சத்யவாணி கேகே நகர், அம்மா மண்டபம், ஏஐபி நகர், பாலாஜி அவென்யூ, தேவிப்பள்ளி, மேலூர், பெரியார் நகர், டிவி கோவில், தேவதானம், விறகுப்பேட்டை, மகாலட்சுமி நகர், சங்கிலியாண்டபுரம், கல்லுக்குழி, அரியமங்கலம், உக்கடை, வடக்கு உக்கடை, ஜெகநாதபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் நாளை குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னும், பொதுமக்கள் இந்த சிரமத்தை பொறுத்து மாநகராட்சியுடன் ஒத்துழைக்குமாறும், குடிநீர் சிரமம் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் ஆரவாரம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். புதுமையான தொழில்நுட்பம், பாதுகாப்பு, டிஜிட்டல் தரவு மையங்கள், மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா பரஸ்பரம் இணைந்து செயல்படும் நட்பு நாடுகளாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமெரிக்க வர்த்தக சபையின் வருடாந்திர தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 6 மாதங்களில் அமெரிக்க தொழில்துறையினரின் முதலீடுகள் $60 பில்லியன் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த தொழில்களுக்கு தொடர்ந்து மதிப்பளிப்பதுடன் உயர்தரத்திலான வெளியீடுகளை குறித்த நேரத்தில் வழங்கி வருவதாக அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே துறையின் கள அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பயணிகள் தங்கள் பயணத்தின் போதும் ரயில் நிலைய வளாகங்களில் காத்திருக்கும் போதும் சமூக விரோத செயல்களை முறியடிப்பதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே உதவி எண் 1339 தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மூத்த குடிமக்கள் பராமரிப்பாளர்களுக்கு பயன்படும் ஜீவன் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் இணையமைச்சர்கள் திரு பி எல் வர்மா, திரு ராம்தாஸ் அதவேலே ஆகியோரும் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை உள்ளுக்குறிக்கை என்ற இடத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 28 பேர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து கெலமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் திருத்தணி, அதனை சுற்றியுள்ள அருங்குளம், லட்சுமாபுரம், தாழவேடு, தும்பிக்குளம், மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஓடி விளையாடு.
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
2: என்ன ஆச்சு?
0: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இன்று ஹேண்ட்பால் வீராங்கனை என் இர்ஃபானா அவர்கள் தரும் தகவல்கள். நேயர்களுக்கு வணக்கம். இவங்க யாரு, என்ன விளையாட்டெல்லாம் இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இர்ஃபானாவுக்கு நிலையத்தின் சர்வமாத வணக்கத்தை சொல்லலாம்.
3: வணக்கம். நான் 3 இயர்ஸா ஹேண்ட்பால் விளையாண்டுட்டு இருக்கேன்.
0: இர்ஃபானா, என்ன விளையாட்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுமா?
3: ஹேண்ட்பால்.
0: ஹேண்ட்பால்ல எப்படி உங்களுக்கு தனித்துவமா ஆர்வம் வந்தது?
3: ஃபர்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன், அப்புறம் டீம் கேம் போகணும்னு ஆசை வந்துச்சு. அதுல எல்லா கேமும் பார்க்கும்போது ஹேண்ட்பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க கோச் ஹேண்ட்பால் பிளேயர், அவங்கள பத்தி இன்ஸ்பயர் ஆனேன்.
0: எந்த வயசுல நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்க, எப்படி இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டீம்ல இருந்தேன், அப்ப எனக்கு ஏஜ் 11-12 தான் ஆடிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் மேல மேல போகணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனேன் திருச்சி டீம் வழியா. திருச்சி டீம்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சா வெளில போகும்போது ஒரு கோச் என்னை பார்த்து கூப்பிட்டாங்க, எஸ்டிடி வந்து அட்டன் பண்றியா பாப்பா, கேம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் அட்டன் பண்ணேன், ஃபர்ஸ்ட் செலக்ஷன்லேயே வாங்கிட்டேன். தமிழ்நாட்டில் 3rd mark.
0: வெரி குட். சரி, இப்ப இந்த ஹேண்ட்பால் விளையாடுறோம்ல, மொத்தம் இந்த விளையாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க?
3: மொத்தம் 14 பேர். உள்ள மெயின் 7 ஆடுவாங்க, வெளியில சப்ஸ்டிடியூஷன் 7 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 40 meter கிரவுண்ட் தான், ஆஃப் கோர்ட் 20, இந்த சைடு ஆஃப் கோர்ட் 20. ஆப்போனன்ட் வந்து அதே மாதிரி 7 பேர் தான் இருப்பாங்க, மெயின் 7. அவங்களுக்கு பொசிஷன்லாம் இருக்கும், சென்டர் பேக், லெப்ட் 45, ரைட் 45, ரைட் விங், லெப்ட் விங், பிவட், அப்புறம் கோல் கீப்பர் இருப்பாங்க. இந்த டீம் வந்து பாஸ் பண்ணி போயிட்டு ஷூட் அட்டெம்ப்ட் ஏறுவாங்க, அடிப்பாங்க.
0: இப்ப எத்தனை கோல் நார்மலா வந்து எடுத்தா வந்து வின் அப்படின்ற மாதிரி இருக்கும்?
3: நம்ம கோல் செட் பண்றதா, நம்ம எவ்வளவு கோல் போடுறோமோ அது வச்சு தான் பார்ப்பாங்க.
0: மேக்ஸிமம் எவ்வளவு கோல் நீங்க வந்து செட் பண்ணுவீங்க?
3: 20-21 போகும், ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா 30 கூட போகும். டஃபா போனுச்சுன்னா ஈச்லயே போயிட்டு இருக்கும், 10-க்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கும்.
0: இப்போ இதுல வந்து ஹேண்ட்பால் வந்து இப்ப ஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்றது ஈஸியா பண்ணிருவாங்க. இப்ப லேடிஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு சில தயக்கங்களும் இருக்கும்.
3: அப்படி கிடையாது, ஜென்ஸுக்கு வந்து பவர் இருக்கும், அதை வச்சு அவங்க ஆடுவாங்க. ஆனா லேடிஸ்க்கு மைண்ட் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஹேண்ட்பால்ல முக்கியமா ஸ்பிளிட் இருக்கணும், மைண்ட் யூஸ் பண்ணி விளையாடணும், டீம் ஸ்பிளிட் இருக்கணும். ஜென்ஸ் வந்து பவர் வச்சு விளையாடுவாங்க, லேடிஸ் வந்து குவாடினேஷன் டெக்னிக்கல் நல்லா இருக்கும்.
0: இப்ப ஹேண்ட்பால்ல வந்து நம்ம என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இதுவரையிலும்? என்ன வந்து அதுல மெயின்ஸா நம்ம வந்து பாக்கணும், ஒரு கோல் நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா எதெல்லாம் பாக்கணும்?
3: டீம் ஸ்பிளிட் இருக்கணும். ஆனா எங்க டீம் டீமா வச்சு விளையாட மாட்டோம், இண்டிவிஜுவலா எல்லாம் ட்ரை பண்ணுவோம். இண்டிவிஜுவலா பண்றதுல எனக்கு நல்லா வருது ஃபெயிண்ட் தான், ரைட் சைடு ஃபெயிண்ட் பண்றது எனக்கு.
0: ஃபெயிண்ட்னா
3: ஒரு மேன்ட் வந்து போறது, ஃபேக் பண்ணி போறது.
0: எத்தனை ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க நீங்க?
3: டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே 3rd position, 2nd position வாங்கிருக்கோம். ஒரு 3 matchல 3rd position, 2 matchல 2nd position. ஓபன் ஸ்டேட் வந்து 1 matchல 3rd position, இன்னொரு மேட்ச்ல 2nd position. நேஷனல்ஸ் போயிருக்கோம், நேஷனல்ஸ் இந்த தடவை வந்து 6th position தமிழ்நாடு வந்திருக்கு.
0: இப்போ ஒரு கேமுக்கு நீங்க வந்து முன்னாடி போறீங்க, இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போறீங்க அப்படின்னா அதுக்குரிய பயிற்சிகள் தனியா இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு கோச்சர் இருப்பாங்கல்ல. இப்ப முதல்ல உங்களுக்கு கோச் யாரா இருந்தாங்க, இப்ப யார் இருக்காங்க, எப்படி உங்களை ட்ரெயின் பண்றாங்க?
3: ஃபர்ஸ்ட் இந்த கோச் வந்து மிஸ்டர் விஜயகுமார் சார், அப்புறம் வித்யா மேம். இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டீம்ல எனக்கு நல்லா கோச் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரால தான் நான் இவ்வளோ இதுக்கு வந்தேன். இப்ப எனக்கு கோச் பண்ணிட்டு இருந்தது குழந்தை பாக்கியம் மேம், எஸ்டிஐடில. அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்க ட்ரைனிங்கால நேஷனல்ஸ் வாங்கினேன். நேஷனல்ஸ் எஜ்எஃப்ஐ போயிட்டு வந்தேன்.
0: வெரி குட்.
3: அண்டர் 14 கேட்டகரி,
0: அண்டர் 14
3: மெயின்ல ஆடினேன்.
0: மெயின்லயே ஆடினீங்க? சரி, வின் பண்ணிட்டீங்க.
3: இல்ல 6th position வந்திருக்கு தமிழ்நாடு.
0: தமிழ்நாட்டுல 6th position, அதுவே ஒரு முயற்சி தான் இல்லையா?
3: 69 இயரா நடந்ததுல இந்த இயர் தான் தமிழ்நாடு 6th position, top 8 குள்ள செலக்ட் ஆயி 6th position.
0: இப்ப பெனால்டிக்கும் டிஃபென்ஸுக்கும் என்னமா டிஃபரன்ஸ்?
3: டிஃபென்ஸ்னா மேன் கோல் போட வரதை தடுத்து அவங்களை பிடிக்கணும். பெனால்டினா நம்ம தடுக்கும் போது மேன் விழுந்துட்டான், 6 meter பக்கத்துல விழுந்துட்டானா அது பெனால்டி.
0: கோலிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தா நமக்கு வந்து அது பெனால்டி ஆகும்?
3: 6 meter கிட்ட போகணும், 6 meter கிட்ட அந்த லைனை டச் பண்ணி கீழே விழுந்துட்டாலே பெனால்டி தான்.
0: சொல்லுங்க, என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்கீங்க?
3: ஹேண்ட்பால்ல வந்து டபுள் ட்ரிபிள் பண்ணக்கூடாது, அதாவது 2 தடவை புடிச்சிட்டு தட்டக்கூடாது. பால 3 செகண்ட்க்கு மேல ஹோல்ட் பண்ணி வச்சுக்க கூடாது, 3 செகண்ட்க்கு மேல வச்சிருந்தா ஆப்போனன்ட் பால். அதுக்கப்புறம் வந்து காலில் படக்கூடாது, ஃபுட்பால்ல எப்படி கையில படக்கூடாதோ இதுல காலில் படக்கூடாது, காலில் பட்டா ஃபவுல். இப்ப பாஸ் பண்ணும்போது மேனை போய் தள்ளி விட்டாவோ அடிச்சாவோ
0: டிஸ்டர்ப்
3: கொடுக்க கூடாது, கார்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு தருவாங்க, அது வார்னிங் கார்டு. மறுபடியும் எல்லோ கார்டு தந்தாங்கன்னா 2 minutes மேன் போய் வெளில உட்காந்துடணும். இந்த மாதிரி

0: அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மூணு எல்லோ கார்டு வந்துட்டா ரெட் கார்டு, அந்த மேட்ச் அவங்க விளையாடக்கூடாது, வெளில போயிடணும். வெளில போயிட்டா கிட்ட கழட்டிடணும், கிட்ட போட்டுக்க கூடாது. அதே மாதிரி இன்னும் கோச்சஸ்க்குலாம் வந்து அவங்களும் அந்த லைனை மிதிச்சு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அவங்களுக்கு எல்லோ கார்டு, வார்னிங் கார்டு. அவங்களுக்கும் இருக்கு கார்டுலாம். ப்ளூ கார்டுன்னு ஒன்று இருக்கு, அது வந்து அந்த மேட்ச் ஃபுல்லாகவே விளையாடக்கூடாது, அது ஸ்டேடியம் விட்டு வெளில போயிடணும்.
1: கிட்டத்தட்ட 15 முதல் 16 வயது தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் சிறக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட எய்மா இருக்கு. ரொம்ப அழகா வந்து யாரும் எடுக்காத ஒரு விளையாட்டை ஹேண்ட்பந்து எடுத்து நீங்க விளையாட்டு இருக்கீங்க. நேஷனல் லெவல் போயிருக்கீங்க, ஸ்டேட் லெவலும் போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. முயற்சியோட பலன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். வெற்றியோட நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வரணும் தமிழ்நாட்டுக்காக. உங்களுடைய எண்ணங்கள் இடர நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் ஹேண்ட்பால் வீராங்கனை என் இர்ஃபான் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள்.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ்.

0: ட்ரை பண்ணுங்க.
1: நேர்களை, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு முறைகள் மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். எண்பது 90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-240-102 அப்படிங்கிற எண்களை தொட்டுவாங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 8 உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிங்க. திருச்சி வானொலி அலைவரிசை நிகழ்ச்சிகளை எங்கேயும் எப்போதும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம், இணைந்திருங்கள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத் தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர்

0: ரயில்வே பாதுகாப்புப் படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரீகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கல் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4

0: இந்த செட்கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மீத் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: உழவர் உலகம்
3: மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம்.
2: நிகழ்ச்சியில் இப்போது
3: மடங்கு உற்பத்தியை
2: கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. அருள் அவர்கள்.

0: வெயிலோ மழையோ இந்த பருவநிலை மாற்றம் நம்மளால தாங்கவே முடியறதில்ல. ஒவ்வொரு காலத்துக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படுது. இப்போ வெயில் அதிகமா இருந்ததுன்னா நம்ம உடல், சருமம், கண் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுது. இதை பாதுகாக்கிறது பெரிய வேலையா இருக்கு. அது மட்டுமா, அதிகப்படியான நீரிழப்பு ஏற்படுது. உடல் எப்போதும் சோர்வாவே இருக்கு. எப்பயும் நம்ம உடலை குளிர்ச்சியா புத்துணர்ச்சியா வச்சுக்க நிறைய தண்ணி குடிக்கணும். நீர் சத்துள்ள பழங்கள் காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும். எளிமையா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ரொம்ப மென்மையான தளர்வான பருத்தி ஆடைகளை அணியணும். அதிகமா வெயில்ல வெளியில போறத தவிர்க்கணும். அப்படியே வெளியில போயிட்டு வர சூழ்நிலை ஏற்பட்டாலும் வந்தோன்ன குளிர்ந்த நீரால முகம் கண்ணெல்லாம் நல்லா கழுவணும். ஒரு நாளைக்கு காலை மாலை அப்படின்னு ரெண்டு தடவை குளிக்கலாம். இப்படி நம்மள எப்பயுமே புத்துணர்ச்சியா குளிர்ச்சியா வச்சுக்க சில வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். நாம எப்படி வெயிலால இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகிறோமோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட ஒரு படி அதிகமாவே, நாம வளர்க்கிற கால்நடைகளா இருக்கட்டும், செல்ல பிராணிகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது. நம்மள சார்ந்திருக்க, நாம சார்ந்திருக்கிற, நமக்காக உழைக்கக்கூடிய உயிர்களை பாதுகாக்கிறதும் நம்ம கடமை தானுங்க.
1: கால்நடை நமக்கு செல்வம் என்போம், கறவை மாடுகள் தெய்வம் என்போம்.
0: அந்த வகையில இன்னைக்கு கோடை காலத்துல கறவை மாடுகளை பராமரிக்க கறவை மாடு வளர்க்கிறவங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி அருள் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைகிறாங்க முனைவர் வி அருள் அவர்கள். ஐயாவை வரவேற்கிறோம்.
3: வணக்கம்.
2: ஐயா, இப்போ பார்த்தோம்னா வந்து கோடை காலத்தில் வந்து கறவை மாடுங்கிறத வந்து பராமரிக்கிறது ரொம்ப வந்து சிரமமாக தான் இருக்கும். இந்த பீரியடில் வந்து என்ன மாதிரியான பராமரிப்புகள்லாம் மேற்கொள்ளலாங்க ஐயா?
3: அதாவது இந்த கோடைக்கால பராமரிப்பு அப்படின்றது கால்நடைகளை பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து கடினமான விஷயங்கள் நிறைய.
2: பொதுவாக இந்த டயத்தில் வந்து பால் கறக்கிறதே கம்மியாயிடும்.
3: இதில் வந்து நார்மலாகவே வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்.

0: உடம்புல வளர்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாற்றங்கள் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து வெப்பம் வந்து உற்பத்தி ஆகும், உடம்புல வந்து வெப்பம் உற்பத்தி ஆகும். வெப்பம் உற்பத்தி ஆனாலுமே நம்மளோட உடல்நிலை, மனிதனா இருந்தாலும் சரி எந்த விலங்கா இருந்தாலும் சரி, அந்த உடல்நிலை வந்து வெப்பநிலை என்ன நார்மலாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இப்ப நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 98.4 ஃபாரன்ஹீட், நீங்க ஓடுனீங்கனாலும் உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் இல்ல நம்ம பேசினாலும் என்ன பண்ணாலும் அந்த டெம்பரேச்சர் நம்ம அறியாம, ஆனா எப்ப பாத்தீங்கனாலும் அந்த 98.4 ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் நாம நார்மலா இருக்க முடியும். அதே மாதிரி கால்நடைகளுக்கும் இந்த வளர்சிதை மாற்றங்களால என்னதான் ஹீட்டு எவ்வளவுதான் உடம்புல ப்ரொடியூஸ் ஆனாலும் உற்பத்தி ஆனாலும் அதோட டெம்பரேச்சர் 100.5 ஃபாரன்ஹீட்ல இருந்து 101 இருக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட பாடி மெக்கானிசம் வந்து இப்ப மூளையில ஒரு ஹைப்போதாலமஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல அதிகமா வெப்பம் உருவானாலும் அதை வந்து என்ன பண்ணும், மூச்சு காத்து மூலியமா வேர்வை மூலியமா வெளியில தள்ளிடும். வெளியில தள்ளும் போது உடம்பு ஹீட்டு நார்மலா எவ்வளவு இருக்கணுமோ அதை வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. இது நார்மல் மெக்கானிசம். இதே வெப்ப காலத்துல என்ன ஆயிடுதுன்னா டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு. இப்ப நார்மலா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 24-26 டிகிரி சென்டிகிரேட் நார்மல் கண்டிஷன்ல இருக்கும். இதே வந்து வெப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 42 வரையும் போகுது. இப்போ வெளியில டெம்பரேச்சர் அதிகமாயிடுது. வெளியில டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, வெப்பத்தின் அளவு அதிகமாகும் போது, அது உடம்புல இருந்து வெப்பம் வெளியாகுது இல்லைங்களா, அது வந்து வெளியாகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா உடம்புல சூடு வந்து அதிகமாகும். இப்ப இதே ஒரு ஜுரம்னு வச்சுக்கோங்க, இப்ப அதுக்கு வந்து நார்மலா 100.5 101 தான் இருக்கும். இப்ப ஜுரத்தப்ப 102-103 போயிடுச்சு, மாடால நிக்க முடியல, நல்ல காய்ச்சல் இருக்கு, மருத்துவரை கூப்பிடுறாங்க, இன்ஜெக்ஷன் பண்றாரு அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துல இது வந்து திரும்ப என்ன ஆயிரும்னா 100.5 வந்துடும். இதே வளர்சிதை மாற்றம் வெளியில வந்து வெப்பம் அதிகமாயிருச்சு, இப்போ சூடு வந்து 104 போயிருச்சு. இந்த சூடு வந்து காய்ச்சலால கிடையாது, வெளியில இருக்க வெப்பத்தால. அப்போ நீங்க டாக்டரை பார்த்தாலும் மருந்து போட்டாலும் இந்த சூடு குறையாது, இது அப்படியே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசௌரிய நிலைமையை வந்து உண்டாகும். இங்கே இங்கே நவுந்துகிட்டே இருக்கும், படுக்கும், ஏந்திரிக்கும், வாய் திறந்துக்கிட்டு மூச்சு விடும், எச்சில் நிறைய ஒழுகும், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நிறைய காட்டும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா உயிரிழப்பு கூட ஏற்படும். அதே மாதிரி வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா தீ எடுக்கிற அளவு குறைஞ்சு போயிடும், பால் அளவு குறைஞ்சு போயிடும். இதே வந்து பருவம் வருது இல்லைங்களா, அந்த 21 ஒரு தடவை வரணுங்களா, அதுவும் வராமல் போகும். இன்னொன்று வந்து நீங்கள் செனை ஊசி போட்டிங்கன்னா செனை நிற்காமல் போகும். இந்த மாதிரி நிறைய இன்னொன்று அதுலேருந்து வரக்கூடிய பொருளாதார வருமானம் எல்லாமே வந்து குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை காலத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை 100% நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் இதனால் வரக்கூடிய பாதிப்பை ஒரு 75-80% குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம், கோடைகால மேலாண்மைன்றத முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு.
1: அது என்னென்ன வழிமுறைகள்?
0: முக்கியமாக மாடுகளை வெயில் நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்ற நாள்லலாம் நம்ம வந்து வயலில் காலில் கட்டிட்டு வந்துருவாங்க, திரும்ப சாயந்தரம் போய் 5 அவுத்துட்டு வந்துருவாங்க. இதே வந்து உங்களுக்கு 25-26 ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 42 2 நின்றுச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்துடும், வெப்ப அடர்ச்சி வந்துடும், அதனால மாடு உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கோடை காலத்தில் வெயில் காலத்தில் 1:10 முன்னாடி மேய்ச்சல் போயிடணும், 6-9 மேய்ச்சல் நிலத்தில் கட்டிடணும், ஓரளவு மேய்ஞ்சிடும், திரும்ப கொண்டு வந்து கொட்டகையில் கட்டிடணும். ஈவினிங் 4 ஒரு 6 வரையும் திரும்ப மேய்ச்சல் விடணும். முக்கியமாக வெயில் நேரத்தில் கால்நடைகளை வெளியில் கூப்பிட்டு போகக்கூடாது.
1: பொதுவாக இப்போ மனுஷன்னா வந்து 45 மேலனா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து மாடுடைய தோளுடைய திக்னஸ் வந்து அதிகம் வந்து இல்லையா, ஸோ அதனால அதை வந்து வெயிலை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாக தானே இருக்கணும்.
0: அதாவது இது வந்து எப்போ இந்த கோடைகால மேலாண்மை இதெல்லாம் வந்து பெருசாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம நாட்டு மாடிலிருந்து கலப்பின மாடுகளுக்கு போனோமோ அங்கே தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுது.
1: அப்படி சொல்லுங்க,
0: நம்ம நாட்டு மாடுனா நீங்க சொல்ற மாதிரி 42-44 டிகிரி, அதோட தோல்ல இருந்து அதோட உருவ அமைப்பு எல்லாமே நம்ம தட்ப வெப்ப நிலைக்கு எல்லாம் உகந்தது, அது வந்து தாக்கு பிடிக்கும். நாம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நெதர்லாந்துல இருந்து இதுல இருந்து எல்லாம் கலப்பின மாடுகளை கொண்டு வந்துட்டோம். அதோட இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26-27 இது நாம என்ன பண்றோம்னா 30 கொண்டு போறோம், அப்போதான் பிரச்சனை வந்து வருது. சோ அதோட உடல் அமைப்பு இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த வெப்பநிலைக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புதுசு புதுசா மேலாண்மையை கொண்டு வந்து எப்படி பாதுகாத்துக்க முடியும்.
1: சரி, இப்போ நீங்க சொன்னதுலேருந்தே வரேன் பாருங்க, அதுக்கு வந்து தாங்குற கெப்பாசிட்டி 30°C, இங்கே வந்து வெயில் அடிக்குது வந்து 40 வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எப்படி வந்து அந்த கொட்டகையெல்லாம் வச்சுருக்கணும், எப்படி அதை வந்து குளிரூட்டம் பண்ணணும்.
0: இப்போது கொட்டகையை பொறுத்த வரையும் விவசாயிகளாக இருந்தால் மெயினாக வந்து

0: என்ன பண்ணணும் அப்படின்னா கீத்து கொட்டா போடுறது நல்லது. இப்போ நம்ம அதையும் நம்ம என்ன பண்றோம்னா ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம்
1: அதிகமாகவே போடுறோம்.
0: சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீத்து கொட்டா இந்த வேப்பில் வச்சு கூரையா போட்டு அது பண்ணீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்கும். இல்ல அதுல நிறைய தீ பிடிக்கிற அந்த பயத்தால என்ன பண்றோம்னா இன்னொன்று ஈஸி மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம் போடுறோம். அப்படி போடும் போது தரைக்கும் அதுக்கும் வந்து ஒரு 10-12 feet ஹைட் இருக்கணும். இப்போ நம்ம வீடு கட்டும் போது கூட என்ன பண்ணுவோம்னா ஸ்லாப் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக போடுவோம். ஏன்னா ஹீட் வந்து இறக்காது அப்படின்றதுக்காக. நான் இல்லை நான் ஆஸ்பெஸ்டாஸ் தான் போடுவேன், இல்லை அலுமினியம் ஷீட் தான் போடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி உயரத்தை வந்து அதிகப்படுத்தி போடணும். 10-12 feet வந்து தரைக்கும் அதுக்கும் இருக்கணும். ஒன்று அதுவும் மாதிரி பண்ணலாம். இன்னொன்று நம்ம கொட்டகையை சுற்றி என்ன பண்ணலாம்னா நிழல் கொடுக்குற நல்ல மரங்களை வைக்கணும்.
1: ஓகே,
0: நம்ம வேப்ப மரம், புங்க மரம், இந்த மரத்தை நீங்க சுத்தி வச்சீங்க அப்படின்னா நல்ல நிழல் தரும். இன்னொன்னு இருக்கிற இடம் வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும். வெளியில இருக்க டெம்பரேச்சர் வெப்பம் வந்து உள்ள வந்து தாக்காது. அதுக்கு அடுத்து உள்ள வந்து ஒரு மாடுகளுக்கு 40 square feet. இதே செனமாடா இருந்துச்சு, நல்ல வயிறு கொண்ட சினையா இருக்கு, 8 to 9 months சினைனா 55-65 square feet. பக்கத்துல பக்கத்துல நெருக்கி நெருக்கி கட்டக்கூடாது, எட்டக்க எட்டக்க கட்டி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு நம்ம சணல் கோணி பை இருக்குங்கன்னா கோணி சாக்கு பை, அதை வந்து நினைச்சு கொட்டாயோட பக்க வாட்டில் தொங்க விட்டீங்க அப்படின்னா வர ஏர் வந்து அந்த இதில் படும்போது நல்லா கூலிங்கா. நீங்க வெளியில வந்து உங்களுக்கு 36-32 degrees centigrade இருந்தாலும் உள்ள வரும்போது அந்த டிகிரி சென்டிகிரேட் வராது. இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று அந்த அக்ரி நெட்டு இந்த பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒரு சின்ன துளை உள்ள ஒரு 20% மட்டும் வெளிச்சம் வர மாதிரி சுற்றி கட்டலாம். இன்னும் ஒரு சில விவசாயிகள்லாம் வந்து இந்த வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நினச்சி அதையும் பக்கவாட்டில் சுற்றி கட்டி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் உள்ளே வந்து அது மாதிரி இல்லாமல் செலவுகளை குறைச்சி செலவே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம். இல்லை இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே ஒரு 4 inches கூரையிலையோ இல்லை தென்னை ஓலைகளை அந்த ஆஸ்பெஸ்டாஸ் மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டை வந்து குறைக்கலாம். இது இல்லாமல் ஒரு சிலர்லாம் வெள்ளை பெயிண்ட் வந்து அடிச்சு விடுவாங்க. இந்த ஷீட் மேலே வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா வெள்ளை கலருக்கு மேக்ஸிமம் என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வெயிலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், எதிர் ஒழிச்சிடும், வாங்காது. அதனால தான் நம்மளை கூட என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வெயில் நேரத்தில் போகும்போது கருப்பு சட்டை போடாதீங்க அப்படிம்பாங்க. கருப்பு சட்டை கருப்பு கலர் என்ன பண்ணணும்னா வாங்கி நமக்கு தள்ளி விட்டுரும். நீங்கள் வெள்ளை பெயிண்ட் அடிக்கும் போது அது என்ன பண்ணணும்னா எதிர் ஒழிச்சு அந்த ஹீட் என்ன பண்ணாதுன்னா உள்ள வராது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவு இல்லாமல் பண்ணுறது. இல்லை நான் கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க அப்படின்னா இப்போலாம் வந்து நீர் தெளிப்பானே வந்துருச்சு. ஒரு 10 minutes ஒரு தடவை என்ன பண்ணணும்னா மாட்டு மேலே அதுவே நீர் தெளிச்சிடும். இன்னும் ஒரு சிலர் என்ன ஆகும்னா ஃபேன் வித் ஃபாகர்ஸ் வந்துருச்சு, ஃபேனும் சுத்தம் ப்ளஸ் அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஃபாரின்ல ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்களோட எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டிஸை வச்சு இந்த மாதிரிலாம் வெளியில் இருக்கிற வெப்பம் உள்ளே வந்து வராமல் மாடுகளை வந்து அந்த நினைப்பே வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள், இது வந்து அதை வச்சுக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டு. இது இல்லாமல் இந்த நேரத்தில் தீனி வந்து நார்மலாக எடுக்காது. நார்மலாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்தில் எடுக்கிற அளவு வந்து குறைச்சிரும்.
1: ஓகே,
0: அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தீனியை வந்து எப்பயுமே வெயிலுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அதனாலதான் மேய்ச்சல் என்ன பண்றோம்னா முன்னாடியே போயிருது. அதே மாதிரி வெயில் நேரத்துல தீவனத்தை கொடுக்க கூடாது. இப்ப நாமளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் சாப்பிடும் போது கப கபோன்னு ஃபுல்லாக வேர்த்துரும், அந்த நேரத்தில் சூடாக சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டாலும் என்ன ஃபுல்லாக ஹீட், இன்னும் ஏற்கனவே உடம்புல நிறைய வெப்பம் இருக்குது, திரும்ப நீங்கள் சாப்பிட்டு மெட்டபாலிசம் ஆகி திரும்ப நிறைய இருக்கும். அதனால வெயில் நேரத்தில் தீனி கொடுக்கக்கூடாது. ஒன்று இரவு நேரங்களில் கொடுக்கணும், இல்லை காலையில் ஒரு 8-9 o'clock முன்னாடி தீவனங்களை அதிகமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கறத இந்த மாதிரி காலகட்டத்தில் கம்மியாக தான் சாப்பிடும். கம்மியாக சாப்பிடும் போது சத்துள்ள பொருளாக கொடுத்துடணும், நிறைய நீர் சத்து உள்ள தீவனத்தை கொடுக்கணும். அப்போ பசுந்தீவனம் கொடுக்கலாம். இப்போ பச்சை பில்லுலாம் சாப்பிட்டுச்சிங்கன்னா அதில் 90% நீர் இருக்கு. ஸோ அதை வந்து கொடுக்கும் போது நல்லா சாப்பிடும், சத்தும் போதுமான அளவுக்கு இருக்கும். இன்னும் அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறத துளி துளியாக பெருசு பெருசாகவே போட்டக்கூடாது, தட்டையை அப்படியே போட்டக்கூடாது. நறுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஜீர்மானமாகும். இன்னொன்று சுவை அதிகரிக்கும், தீவனம் வேஸ்ட் ஆகாது, நல்லா சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நாம் வந்து அதிகமாக சத்து நிறைந்த பொருட்களை வந்து கொடுக்கணும். இன்னொன்று அடர்த்தீவனத்தை நிறையா கொடுக்கணும். அடர்த்தீவனம்னா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம், பருத்தி புண்ணாக்கு கொடுக்கலாம். இதையும் என்ன பண்ணணும்னா நல்லா ஊற வச்சு கொடுக்கணும். ஒரு 1/4 hour 1 hour நல்லா ஊற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா போதுமான அளவு சத்து கிடைக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்து பிரச்சனை ஏற்படாது, ஏன்னா நம்ம நிறைய சத்து கொடுத்துட்றதுனால. இது வெயில் காலத்துக்கு இன்னும் நம்ம என்ன புதுசாக ஆட் பண்ணோம், மற்ற நேரத்துக்கும் இப்பயும் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 grams வந்து சமையல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 10 grams வந்து சோடா உப்பு, இட்லி சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு இருக்கும் 10 கிராம், அதை யூஸ்

0: பண்ணிக்கலாம். தாது உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அந்த தாது உப்பில் எல்லா வகையான நுண் ஊட்டச்சத்து எல்லாமே வந்துடும்.
1: சரி,
0: அதனால் அடர்த்தீவனம் அதிகமாக கொடுக்கணும். அது கூட இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சத்து பிரச்சனையும் இது மாதிரி பிரச்சனைகளை இந்த கோடைக்கால வழிமுறையில் தடுக்கலாம். இப்போது தீவன மேலாண்மை சொல்லியாச்சு, கொட்டையை சுற்றி என்ன பண்ணணுன்றத அதையும் வந்து சொல்லியாச்சு. இன்னொன்று நீருன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாடு எடுத்துக்கிங்கன்னா நீரை வந்து என்னால் நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு தாகம் மட்டும்தான் தீக்கிறதா நினச்சிக்கிறோம். ஆனால் நீர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு வகையான நுண் ஊட்டச்சத்து. இது ஒரு கரைப்பானாக ஏற்படுது. எந்த ஒரு நொதியாக இருந்தாலும் கரைஞ்சி வேலை செய்யணும்னா நீர் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாடு 10 நாள் தீனி இல்லாமல் கூட இருந்துடும், ஆனால் ஒரு 3-4 நாள் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இறந்து போயிடும். அதனால தான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு எது போனாலும் மனுஷன் வாழணும்னா முதல்ல தண்ணி இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நீர் வந்து எந்த உயிருக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயில் காலத்தில் மாடுகளுக்கு கிட்டத்தட்ட 100-115 லிட்டர் ஒரு மாடுகளுக்கு கொடுக்கணும். தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எப்பயுமே மாடுகளுக்கு நீர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதன் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அது உடம்பில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து குறைக்கலாம். ஸோ நீர் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா பைப்பு வாட்டர், பைப்பு வெளில போட்டிருப்பாங்க, நல்லா சூடு ஏறி இருக்கும், அதுலேருந்து சுடு தண்ணியாக வரும், அதை வந்து கொடுத்துருவாங்க. ஏற்கனவே உடம்புல சூடு இருக்கு, இந்த சூடு தண்ணி போணுச்சுன்னா என்ன ஆகணும், திரும்ப சூடாகும். அதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சா பெரிய பெரிய பானைகளில் தண்ணியை வச்சிருந்து குளிர்ந்த நீராக கொடுத்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்க சூடு தனியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம். தண்ணியை வந்து குளிர வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைப்பில் முத தடவை வரும்போது சூடாக வரும், அந்த சூடான தண்ணியை பயன்படுத்தாம அடுத்து வர தண்ணியை குளிர்ந்த நீரை வந்து கொடுக்கணும். தண்ணியை பொறுத்தவரையும் எப்பையும் இருந்துகிட்டே இருக்கணும்.
1: சரி, கோடை காலத்தில் வந்து இந்த பசும் தீவனம் கிடைக்கிறது கம்மியாக இருக்குமே இல்லையா, அந்த சமயத்தில் என்ன மாதிரி உணவுகளை கொடுத்தா கொஞ்சம் ஓரளவு வந்து பால் கரப்பு அதிகமாக இருக்கும்?
0: புரதச்சத்து சார்ந்த அடர்த்தீவனம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மினரல் மிக்சர், தாது உப்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இன்னொன்று நமக்கு வந்து கிடைக்கல, போதுமான பசுந்தீவனம் நமக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. மரத்தீவன பயிர்கள் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைரிசீடியா இருக்கு, அகத்தி இருக்கு, மாயிலையை கொடுப்பாங்க, பலா இலை, இந்த மாதிரி ஒரு சில மர வகை தாவரங்களோட இலைத்தலைகளை கொடுக்கலாம், சாப்பிடும். இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப அதிகமா கிடைக்குதோ, அதாவது எனக்கு வந்து 4 மாடு தான் இருக்கும், 4 ஏக்கரில் இருக்கும், நான் எல்லாமே வளர்ந்துருக்கும், அப்போ அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா எடுத்து ஊறுகாய் புல் போட்டுடணும். சைலேஜ்னு சொல்லுவாங்க, ஊறுகாய் புல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி எப்போ வந்து ஷார்ட்டேஜ் வருதோ, பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போ வந்து இதை வந்து கொடுக்கலாம். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இதில் வந்து கிடைச்சிரும். இன்னும் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட சிறு தானியங்கள் வந்து கிடைக்குது இல்லைங்களா, மக்காச்சோளமாக இருக்கட்டும், நெல், கம்பு, இது மாதிரி வந்து ஒரு ட்ரேவில் பரப்பி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 3-4 அடி வந்து உயரம் வரும். அப்படியே வந்து ஒரு 2-4 கிலோ ஒவ்வொரு மாட்டும் கொடுத்தீங்கன்னா அனைத்து வகையான எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும், நல்லாவே சாப்பிடும். உங்களுக்கு எந்த வகையான உற்பத்தி திறனும் பாதிக்காது, உங்களுக்கு அனைத்து வகையான எல்லா சத்துக்களும் அதிலே வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து காலையிலையோ மாலையிலையோ தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், சின்ன சின்ன ட்ரேயில் ஒரு கிலோ கணக்கில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். பயன்படுத்தினீங்கன்னா இந்த கோடை காலத்தை நமக்கும் இனிமையாக்கிக்கலாம், மாட்டுக்கும் இனிமையாக்கிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இழப்பு ஏற்படாமல் நாம் வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: சிறப்புங்கய்யா.
2: கோடைக்காலத்தில் கால்நடைகளை குறிப்பாக கறவை மாடுகளை பாதுகாக்க பல ஆலோசனைகளை இதுவரை கேட்டோம். அடுத்து கால்நடை வளர்க்குறவங்க குறிப்பாக மாடு வளர்க்குறவங்க வருடம் ஒரு கன்று எடுத்துறணும் அப்படிங்கிறத முக்கிய நோக்கமாக கொண்டு தான் மாடுகளை பராமரிக்கிறாங்க. அதுக்காக பலர் செயற்கை கருவூட்டலும் செய்கிறாங்க. அதுலேயும் கிடேரி கன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையானவரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா அப்போதான் அவங்களோட பண்ணையையும் பெரிய அளவில் விரிவுபடுத்த முடியும், பால் உற்பத்தியையும் பெருக்க முடியும், அதன் மூலம் லாபத்தையும் பெருக்க முடியும். அதனால தான் கால்நடை வளர்க்குறவங்களுக்கு உதவுற வகையில ஆண் பெண் கன்று பிறப்பதை 90% துல்லியத்துடன் முன்கூட்டியே தீர்மானிக்க கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம். இந்த மேம்படுத்தப்பட்ட அறிவியல் முறை குறித்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: பாலின

0: வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் அப்படின்னா என்னங்கய்யா?
1: அதாவது இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் அப்படின்றது ரெகுலராகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செயற்கை முறை கருவூட்டல் கால்நடைகளில் 1948 இந்தியாவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தில் நாம் ஒரு செனவூசி போடுறோம் அப்படின்னா அதில் வந்து காலக்கண்ணும் வரலாம், கெடேரி கண்ணும் வரலாம். இது காலக்கண்ணா தான் இருக்கும் இல்லை கெடேரி கண்ணா தான் இருக்கும் அப்படின்றத நாம் தீர்மானிக்க முடியாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு சில விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட 10 மாடு இருக்கு, இந்த ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குது, அடுத்த ஒரு பசுமாடு இதுலேருந்து கிடைச்சா ஒரு நல்லா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்ணு போட்டுடுச்சு, 4 காலக்கண்ணா தான் இருக்கு, இந்த வாட்டி போடுறதாவது கெடேரி கண்ணா போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பழைய முறையில் செயற்கை முறையில் ஊசி போட முடியும். ஆனால் அதை வந்து நம்ம ஆனா பெண்ணா காலக்கண்ணு குட்டியா கெடேரி கண்ணு குட்டியான்னு சொல்லவே முடியாது. ஸோ அதிலிருந்து வந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் அதுதான் வந்து இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளைக்கிட்ட இருந்து காளையும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நல்ல தரம் வாய்ந்த காளைகள் அந்த கால மாற்றிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா விந்தணுவை எடுத்துருவாங்க. அந்த விந்தணுவை அதில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காளைக்கிட்ட இருந்து வர பண்பு தான். ஏன்னா பசு மாடுக்கிட்ட இருக்கிறது வந்து XX தான் இருக்கும், அதுக்கு அதுக்கிட்ட இருக்க மரபணு
0: மனிதர்களுக்கு
1: அதே தான், கோழிங்களுக்கு வேணா மாறுபடும் ஆனால் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே பசு மாடுக்கிட்ட வந்து XX மரபணு தான் இருக்கும். ஆனால் காளைக்கிட்ட XY இருக்கும். இந்த எக்ஸ் மரபணு அதோட எக்ஸ்ல போய் சேர்ந்துச்சுன்னா வர்றது பெண்ணா வரும், கெடேரி கண்ணா வரும். இதே ஒய் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா XY சேர்ந்து காலக்கண்ணுடியா வரும்.
0: சரி, எப்படி நீங்க எக்ஸ் வந்து கொடுக்கணுங்கிறது எப்படி தெரியும்?
1: இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கிருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோ சைட்டோமெட்ரி அப்படின்ற டெக்னிக் விஞ்ஞானிகள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து கொடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விந்தணுக்களை எக்ஸும் ஒய்யும் தனியா பிரிச்சிடும். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல, கெடேரி கன்று வரக்கூடிய சினை ஊசின்னு வந்து ஃபீல்டு கண்டிஷன்ல சொல்லுவாங்க. ஆனா இது மெயினா வந்து என்னன்னா, இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட அங்கேயே என்ன பண்ணுவோம்னா பாலினத்தை வகைப்படுத்துறோம். இந்த ஊசி போட்டீங்க அப்படின்னா 90%, 100 மாடுக்கு போட்டீங்கன்னா 90% என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடேரி கண்ணா தான் இருக்கும். 10% தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையா போறதுக்கு. ஆனா பழைய டெக்னிக் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 50 ஃபீமேலா இருக்கும், 50 கெடேரியா இருக்கும், 50 வந்து காளையா தான் இருக்கும். இது அதிகமாக கூட இருக்கலாம், ஆனா விஞ்ஞானிகள் சொல்றது 50-50 வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதா இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா, இந்த தொழில்நுட்பத்து மூலியமா நீங்க 90% அது வந்து கெடேரி கண்ணா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அற்புதமான தொழில்நுட்பமாக இப்போ வந்து பயன்படுது. எப்பயிலேருந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 1910 ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இது மாதிரி பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடைமுறைப்படுத்தி இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை இந்திய பிரதமரால் ஆரம்பிக்கப்பட்டது. இது எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாட்டு இனத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நாட்டின மாடுகள் சிந்தா இருக்கட்டும், சாகிவாலா இருக்கட்டும், கான்கிரீஜா இருக்கட்டும், இதோட எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காகவும் அதோட எண்ணிக்கையை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை முத முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க 2016. இந்த திட்டத்துக்கு கீழேயே இப்படி ஒரு விஞ்ஞானம் இருக்குன்றதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக, கெடேரி கண்களை அதிகப்படுத்தணும், நாட்டின் வளத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2016 ஆரம்பித்த அந்த திட்டத்தின் கீழே இதை ஒரு திட்டமாக கொண்டு வராங்க. 2018 2022 ஒரு 5 சினை ஊசி, அதாவது செக்ஸார்டட் சிமன், பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்களை இங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2018 மட்டும் 5 ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க உற்பத்தி இங்கேயே ஏற்படுத்துறதுக்கு. அதுல ஒண்ணு ஊட்டியில இருக்கு.
0: ஆக அது வந்து ஒரு ஊசி மாதிரி கொடுப்பீங்க, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணா போதும், வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிடேரி கண்ணு கிடைச்சிரும்,
1: 90% கிடேரிகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து காளையா இருக்கலாம், கிடேரி இருக்கலாம், அதை நீங்க வந்து பண்ண முடியாது. இப்போ ஒரு அற்புதமான பசு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கிடேரிகளை எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான திட்டம் வந்து இருக்கு.
0: சரி டாக்டர், இப்போ அந்த இதை ஊசி போடுறோம், சினை ஆயிடுச்சா இல்லையாங்கிறத வந்து எத்தனை மாதங்கள்லயோ நம்ம அதை கண்டுபிடிச்சலாம். ஒன்ஸ் அது செட் ஆகலைன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
1: எப்பயுமே செயற்கை கருவுற மூலியமா தான் கால்நடைகளை வந்து சினை பிடிக்க வைக்கிறாங்க. அந்த ஊசியா இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த திட்டமா இருந்தாலும் ஊசி போட்டிருக்கோம், அது எப்ப வந்து கன்செப்ஷன் இருக்கா இல்லையா, சினை ஆயிடுச்சா இல்லையான்றத இப்போ ரெகுலராக பண்ணையாளர்களாக இருந்தால் அவங்களுக்கே தெரியும், சப்போஸ் செனையாயிருச்சுன்னா அந்த 21 நாளில் வர்றது வராது, அந்த சைக்கிளுக்கு வரும், வலும்படிக்கும், அழுக்கடிக்கும்னு சொல்லுவாங்க, வலும்படிக்கும், கத்திக்கிட்டே இருக்கும், யூரின் போகும், அது என்ன ஆகுனா மிஸ் ஆகும். 21 நாளில் வராது, 21 நாளில் வரல அப்படின்னா

0: ஒரு 30% என்ன ஆயிருக்கலாம்னா சினையாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சப்போர் வாரி அடிச்சிருச்சுன்னா,
0: வாரி அடிச்சிருச்சுன்னா திரும்ப நீங்க உடனே டாக்டரை கூப்பிட்டு அந்த பருவத்துக்கான ஊசியை திரும்ப போடணும்.
1: திரும்ப போடலாம்,
0: போடணும். அந்த 21 நாள் அடிக்கல அப்படின்னா அடுத்த ஒரு 21 நாள், 42 நாள் ஆகும். 90வது நாள், 3வது மாசம் மருத்துவரை அணுகி சினை பரிசோதனை செய்துக்கலாம். சினை பரிசோதனை செஞ்சிட்டீங்கன்னா டாக்டர் வந்து கை வச்சு பார்த்துட்டு இது சினை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 100% அதுல மாற்றம் எதுவும் இருக்காது, சினைன்னு சொல்லிடலாம். இப்ப இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் இந்த முறையில இப்போ தனியார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊசி வந்து 1500 2000 ரூபாய். ஆனா நம்ம இந்தியன் அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன பண்ணுது அப்படின்னா, இதோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கணும்னு நினைச்சு அவங்க வந்து திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கால்நடை மருந்தகத்திலையும், முக்கியமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் மாவட்ட மருத்துவமனையிலையும் இந்த திட்டத்தின் மூலியமாக சின ஊசி போடுறாங்க. இப்போ தனியாரில் 1500 2000 முதல் இருக்கிறது, நம்ம அரசாங்கம் கொடுக்கறது முதல் ஊசி வந்து 175 ரூபாய். 175 ரூபாயில உங்களுக்கு இந்த கிடேரி கன்றுக்கான பிறப்பிற்கான 90% உத்தரவாதத்தில் உள்ள ஊசியை வந்து கால்நடை மருத்துவர் மூலியமா நீங்க போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த 21 நாள்ல திரும்ப வந்துருச்சு, சக்சஸ் ஆகல அப்படின்னா 2வது ஊசிய 150 ரூபாய்க்கு அதையும் வந்து கொடுக்குறாங்க. இல்ல ரெண்டும் மிஸ் ஆகுது அப்படின்னா 3வதா போடுற அந்த ஊசி வந்து நார்மலா நம்ம பழைய மெத்தட்லயே போடுறாங்க இல்லைங்களா, 50% அந்த ஊசியை இலவசமா வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அரசாங்கம் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலியமாவே கம்மியாவே வந்து போட்டுறாங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து சக்சஸ் பண்ணலாம், இவ்வளோ டெக்னாலஜியை வந்து எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத தடவை பருவத்துக்கு வருது இல்லைங்களா, நல்ல கெடேரி ஆரோக்கியமா உள்ள கெடேரி கன்றுகளுக்கு முத முதல்ல ஊசி போடணும். அந்த மாதிரி கன்றுகளுக்குலாம் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு எந்த நோய் அறிகுறியும் இருக்க கூடாது. உடல் இடை வந்து அதோட வயது அடைந்த முதிர்ச்சி அடைந்த நிலவில 60-70% வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் வந்த மாடுகளுக்கு, இன்னொன்று வந்து கர்ப்பப்பையிலாம் எந்த குறைகளும் இல்லாத மாடுகளுக்கு இதை போட்டீங்க அப்படின்னா சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முத கண்ணு போட்டுடுச்சு, 2வது ஈத்து உள்ள மாட்டுக்கு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும், 3வது ஈத்து உள்ள மாட்டுக்கு இன்னும் குறையும். ஸோ இள மாடுகளுக்கு இந்த திட்டத்தை வந்து நீங்க பயன்படுத்தி அதிகமா பயன்பெறலாம். இது ஒரு விஷயம்.
1: அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பத்தில் நம்ம நாட்டு வகை வீரியத்தன்மை கொண்ட மாடுகள் விந்தணு வந்து பயன்படுத்தப்படுகிறதா, இல்லை வெளிநாட்டு ரக விந்தணுக்கள் பயன்படுத்தப்படுகிறதா?
0: அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல வெளியில் இருக்க தொழிற்சாலைகளை நம்பி தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதனால் வெளிநாட்டு ரகங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு இப்போ ஊட்டியில் 2022 அரசாங்கம் மூலியமாக ஆரம்பித்ததால் அங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டு இனங்கள் அதாவது கலப்பினங்கள், நாம இங்க நிறைய யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி, HF, இந்த கருப்பு வெள்ளை மாடு இருக்கும், அதுக்கான விந்து குச்சிகள் மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா குஜராத்ல ஆசிரமம் ஒன்று வச்சிருக்காங்க, கோஷாலாஸ். அந்த கோஷாலால நம்ம நாட்டின மாடுகள் அனைத்து வகையான மாடு இனத்துல இருந்தும் இந்த பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து குச்சிகள் உற்பத்தி பண்றாங்க. அது இல்லாம நம்ம நாட்டின எருமைகளோட காளைகள்ல இருந்து பெறப்பட்ட விந்துக்களிலிருந்தும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து குச்சிகள் கவர்மெண்ட் ரேட்லேயே கிடைக்குது.
1: எனக்கு கிட்ட வந்து ஜெர்சி மாடு இருக்குங்க, நீங்கள் கொடுக்குறது வந்து இந்த நாட்டு மாடுகளுடைய விந்தணு. ஸோ ஒரு ஜெர்சி மாடில் நாட்டு மாடுடைய விந்தணுக்கில் வந்து கொடுக்குறாமா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா?
0: அதாவது நீங்கள் அறிவியல் பூர்வமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இனமோ அதாவது கால்நடை மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, எந்த இனமோ அதாவது எந்த ரகமோ, இப்போது நீங்கள் கேட்குறது எப்படின்னா ADT 45 நெல் ரகமோ, நீங்கள் அதில் போய் இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறது அதுக்கு சரியாக இருக்காது,
1: இருக்காது,
0: சக்ஸஸ் ரேட்டு வந்து கம்மியாகும்.
1: அப்போனா இங்கே வந்து கால்நடை மருத்துவர் வந்து இப்போ ஒரு ஜெர்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தான்,
0: ஏற்ற மாதிரினா ஜெர்சினா ஜெர்சி தான் போடுவாங்க.
1: ஓகே,
0: HFனா HF கலப்பினம் அப்படின்ட்டு, இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்து போடுவோம். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடு நல்லா சைஸ் வெயிட்டு நல்லா ஹைட்டாக வரும், அந்த மாட்டில் குட்டை மாடோட ரகத்தை போட்டிங்கன்னா கண்ணு போடும் போது பிரச்சனை வராது. இதே குட்டை ரகம் இனமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் எனக்கு ஒரு HF வேணும்னு போட்டிங்க அப்படின்னா மாடு இவ்வளோதான் இருக்கும், கண்ணுக்குட்டி இவ்வளவு பெருசு இருந்துரும், வெளியில
1: வராது.
0: அதனால அந்தந்த ரகங்களை பயன்படுத்தினா நல்லது, இல்ல கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி அந்த நேரத்துல செயல்படுறது.
1: பொதுவா மக்கள்னாலே இந்த ஜெர்சினாலே பால் நிறைய கொடுக்கும்ன்றது இருக்குது சிறப்பு. இப்ப விந்தணு தொழில்நுட்பத்துல வந்து இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்படுகிறதா, வேற ஏதாவது செயல்பாட்டுல ஏதாவது இருக்கு?
0: இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே செயற்கை முறையில நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல 2 டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சாங்க, 4 டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சாங்க, இப்போ த்ரோ ஓட்ட ஃபுல் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன ஸ்டெப்

0: ஸ்டெப்ஸ் வரும்னா, இப்போ இதில் வந்து நம்ம 90% தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன் இதை வந்து நம்ம 100% மாற்ற முடியல?
1: ஓகே.
0: இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம், இதில் வந்து சக்ஸஸ் ரேட் கம்மி. அதை கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னா, அதில் ஒரு விந்து குச்சியில் அந்த செமன் ஸ்ட்ரான் சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் விந்தணுக்கள் இருக்கும் பழைய மெத்தடில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக்கும் போது எக்ஸ் ஒய்யை பிரிச்சிடறோம், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெறும் 4 மில்லியன் தான் வருது ஒரு விந்து குச்சியில. ஸோ அப்போ அந்த கன்செப்ஷன் ரேட், பிரெக்னன்சி ஆகிறது, பிரெக்னென்ட் ஆகிறது, கரு பிடிக்கிறது, இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மி ஆகுது. அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மி ஆகுது. இப்போ அதில் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 4 மில்லியன்றத 5 மில்லியனாக கொடுக்குறாங்க, 5M ஸ்ட்ரா அப்படின்னு. ஸோ அப்போ அதோட சக்ஸஸ் ரேட் என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்யை பிரிக்கிறாங்க.

0: படுத்துறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்யை பிரிக்கிறாங்க. இந்த எக்ஸுன்றது கெடேரி கண்ணு. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக நம்ம அவ்வளோ பெருசாக பயன்படுத்துறது கிடையாது. பட் அவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இறைச்சிகளுக்கும் காளைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து கெடேரிகளுக்கு வேணுமோ அந்த எக்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. ஒய் வந்து எதுக்காகனா இந்த இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய அங்கேயும் அதையும் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று அடுத்த கட்ட ஆய்வில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த செமன், அதுலேயே வெறும் எக்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஜீன் எடிட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க ஏன் அதை எக்ஸ் ஒய் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம ஏன் வெளியில வந்து பிரிச்சுக்கிட்டு, அதாவது இது இன்னும் வந்து ரிசர்ச் சைட்ல தான் இருக்கு. தட் இஸ் அன் ஜீன் எடிட்டிங்ன்ற ஒரு முறையில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் எக்ஸை மட்டும் உற்பத்தி பண்ணி அப்படியும் எடுக்கிற மாதிரி வருங்கால கட்டங்களில் இதோட வளர்ச்சி வந்து அதை நோக்கி போற மாதிரி.
1: சரியா, இப்போ இயற்கை முறை கருவூட்டலை தவிர்த்து நம்ம வந்து இந்த செயற்கை முறை கருவூட்டல பண்றோம். இப்படி பண்றதுனால இயற்கை முறையில கருவூட்டல் ஒரு மாடு வந்து நார்மலா கன்று ஈனும், இதுல பண்றதுனால பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா?
0: செயற்கை இயற்கை இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இயற்கையா நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அது மிஞ்சி போனா வந்து 40-60 மாட்டை சினையாக்கலாம். இயற்கையா ஒரு கால மாடு குறைந்தபட்சம் 40-60 மாடுகளை வந்து சினையாக்க முடியும். ஆனா இந்த இதனால அது கிட்டத்தட்ட 1200 மாடை வந்து ஒரே வருஷத்துல சினையாக்கலாம். உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 இயர்ஸ் நீங்கள் அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ஜைஜாண்டிக் புல்லாக இருக்குது, அதோட ப்ரொடக்டிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா, பட் அதுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா அதோட செமனை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி விந்தணுக்களை கலெக்ட் பண்ணி வச்சிடறோம். இதை வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்து வேணாலும், இப்போ ஒரு நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு இனத்தை பார்க்குறோம் அது நல்ல வந்து பால் தருது அப்படின்னா அங்கேருந்து அந்த மாடை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை விந்தணுவை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அதனால இயற்கை இந்த செயற்கை கருவூட்டல் மூலியமா எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, பட் நமக்கு வந்து நன்மைகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம்.
1: சரிங்க, உங்களுக்கு தொடர்பு இல்லைனா தொலைபேசிகள் இருந்தால் சொல்லுங்க.
0: இப்போ கோடைகால பராமரிப்பு முறையோ பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் தொழில்நுட்பம் பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் 97-89-13-45-28
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: 97-89-13-45-28
1: அருமகியா, நிறைய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுங்க.
0: நன்றி.
2: இதுவரை கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு குறித்தும் கால்நடை வளர்ப்பில் செயற்கை கருவூட்டலின் போது ஆண் பெண் கன்று பிறப்பதை 90% துல்லியத்துடன் முன்கூட்டியே தீர்மானிக்க உதவும் மேம்படுத்தப்பட்ட பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. அருள் அவர்கள்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இப்பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்ததென தெரிவித்தார். இப்பயணத்தின் போது 57 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் கூறினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே துறையின் கள அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பயணிகள் தங்கள் பயணத்தின் போதும் ரயில் நிலைய வளாகங்களிலும் சமூக விரோத செயல்களை முறியடிக்க ரயில்வே உதவி எண் 139 தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மூத்த குடிமக்கள் பராமரிப்பாளர்களுக்கு பயன்படும் ஜீவன் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன்படி தாவக்காவைச் சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக்காவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாசி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கிணத்துக்கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்துறை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே.ஏ. செங்கோட்டையிடம் இருந்த நிதித்துறை சென்னை ஆர்.கே. நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே.ஏ. செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என கூறினார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் மாநில அரசுக்கு இல்லை என மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறை தொடர்பாக பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் துறை சார்ந்த பணிகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான திரு முருகானந்தம், பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர், ஆணையர் உள்ளிட்ட துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்பட்டது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிரதகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தமிழகத்தில் 2 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக திரு அமல்ராஜும், திரு அபின் தனேஷ் மோதக் சென்னை குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர் நாளை தாங்கள் பயின்ற பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெறலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தனித் தேர்வர்கள் dge.tn.gov.in இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணாக்கர் விடைத்தாள் நகல் கோரி நாளை முதல் ஞாயிறு நீங்களாக வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம்

திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் குஜராத் டைட்டன்ஸ் சற்று முன் 7 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

கார் மேகங்களுக்கு நடுவே நிலா உலா போகும் இரவு நேரம். பணிகள் எல்லாம் முடிஞ்சு நாம் இழைப்பாருகிற இனிமையான நேரத்தில் உங்கள் இதயம் தொட்ட 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. 8:06 உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்க தொட்டு வரலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 அப்படிங்கிற எண்ணெய் தொட்டு வாங்க கேட்டு நினைஞ்சிருங்க இரவு இசை இனிமை.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். வணக்கங்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: அவங்க நடிச்சதுல பிடிச்ச படம் எது?
1: எனக்கு
0: பிடிச்ச படம் அவங்க நடிச்சதுல
1: சரோஜா.
0: எல்லாமே பிடிச்ச படம் தான் சொல்ல வரீங்க, அப்படிதானே? சில விஷயங்கள் எல்லாம் இதுதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா படங்களும் நல்லா தான் இருக்கும்.
1: நிறைய படம் பிடிக்கும். அதுல அன்பேவா ரொம்ப பிடிக்கும்.
0: அன்பேவா, நல்ல சாய்ஸ் தான். சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்ப்பா?
1: படிக்காதவன்ல இருந்து ஒரு கூட்டு கிளியாக.
0: ஓகேம்மா, பாடல் கேட்போம்மா. நன்றி.

0: 8:16 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நேர்கள் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மணிப்பூரி பாலன், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சிறப்பு சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பாதும் நிலவே பாட்டு, படம் வந்து உதயகீதம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி சார்.
1: மேத்தா சார் சூப்பரா எழுதியிருப்பார் இந்த பாட்டை.
0: நிச்சயமா நிச்சயமா, மேத்தாவினுடைய எல்லா பாடல் வரிகளுமே நல்லா இருக்கும், அருமையா
1: இருக்கும், நல்லா இருக்கும், இது இன்னும் சிறப்பாகவும் இருக்கும்.
0: நன்றி நன்றி, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் வருது கேட்டு ரசிப்போம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இதமான பாடல்களின் அணிவகுப்பாக இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்
1: சார். வணக்கம்
0: வணக்கங்க. உங்க பேரு?
1: சார், திருச்சி செல்வன்ல இருந்து சரவணன் பேசுறேன்.
0: செல்வநகர் சரவணன். லேப் டெக்னீஷியன் தானே நீங்க?
1: ஆமா சார்.
0: சரிங்க. அதான் நிறைய நிகழ்ச்சிகள் பேசியிருக்கீங்க நம்ம கூட நீங்க.
1: பேசிருக்கேன் சார், லெட்டர் ஒன்று நான் போட்டிருக்கேன் சார்.
0: போட்டிருக்கீங்க, சரி.
1: தபாலுக்கு அடிக்கடி நான் வந்துடுறேன், பட் வரல பேரு.
0: வரும் வரும், நீங்க கவனமா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: ஒரு மணிக்கு நான் கேக்குறேன் சார், ஒன்னு டு ஒன்னு கேட்டுதான்
0: இருக்கேன். ஓகே சார், ஓகே சார்.
1: தபால் போட்டுட்டு தான் இருக்கேன், நம்ம அதை நேரடியா.
0: ஓகே, நிச்சயமா வரும். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து புதுக்கவிதை படத்துல இருந்து வரேவான்னு ஒரு பாட்டு.
0: ஓகே சார், நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.

0: 8:27 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஸ்ரீபெரும்புதூர் கிராமம் விவேக் பேசுகிறேன் சார்.
0: விவேக் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சார், அபூர்வ சகோதரர்கள் நினைச்சு பாட்டு படித்தேன், அந்த சாங் சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, உங்க பேர்?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: வெள்ளிங்கிரி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு முத்து படத்துலீங்க ஒருவன் ஒருவன் முதலாளி, இந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகேங்க சார்,
1: அந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.

8:39 ஆது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். ஸோ நேயர்களே, நீங்கள் உங்கள் விருப்பமான பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். ஸோ நேயர்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிற இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கேன்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம். துவாக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா. ராஜேஸ்வரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ஐயா.
0: சரிங்கம்மா.
1: நல்லா இருக்கும் ஐயா.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கம்மா.
1: என்ன செய்யறா சாலையில இருந்து கட்டுறேன் கட்டுறேன் கோட்டை ஒண்ணு, அந்த பாட்டு வேணும் ஐயா.
0: ஓகேம்மா, சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 8:51 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா யார் இணைப்புல வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் வயநாட்டுல இருந்து கவிதா பேசுறேன்.
0: கவிதாமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? தளபதி படத்துல வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டு வேணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி, நன்றி.
0: கிட்டத்தட்ட இரவு இசை இனிமே நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட பாடல் கேட்ட நேர்களுக்கும் கேட்க முயற்சி செய்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பமான பாடல் அது இடம்பெற்ற படம் கூடவே உங்களுடைய பேர் ஊர் பேரை தட்டச்சாவோ அல்லது குரல் பதிவாவோ 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிங்க.

102.1 இசையோடு என்றும் நீங்கள். இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இனிய ராகம்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் இது ஞாபகம் வருதே. 10:01 இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். நேர்களே, உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா

0: 9 104 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் விருப்பமான பாடல், இடம்பெற்ற படம், கூடவே உங்கள் பேர், ஊர் பெயர் எல்லாத்தையும் தட்டச்சாவோ குரல் பதிவாகவோ அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இப்போ இனிப்பில் முதல்ல யார் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் கோபால் சார், நான் மலைக்கோட்டையிலேருந்து மாலதி பேசுகிறேன். படம் வந்து சுமதி என் சுந்தரி, பாடல் வந்து புட்டுவை தேமுகமோ, அந்த சாங் கொடுங்க சார். தேங்க்யூ.
0: நேர் விரும்பி கேட்ட மாதிரியே அந்த பாடலோடது நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஞாபகம் மருதி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். நேயர் விருப்ப பாடலில் குரல் பதிவு அமைச்சிருக்காங்க.
1: வணக்கம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன், குமரன் நகர்லேருந்து. கோபால் சார் அவர்களுக்கு வணக்கங்கள். எனக்கு வந்து கங்கா கௌரி படத்துலேருந்து அந்தரங்கம் நான் அறிவேன் அந்த பாட்டு வேணும். நன்றி.
0: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடலை நாமளும் கேட்டு ரசிக்கலாம். 10:06 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்களை குரல் பதிவாகவும் தட்டச்சு செஞ்சும் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்
1: திருச்சி பண்பலைக்கு இரவு வணக்கம். நான் அந்தோணிராஜ், சென்னையிலிருந்து. படம் சிவந்தமன், பாடல் பார்வை யுவராணி. வாய்ப்புக்கு நன்றி.
0: இதே பாடலை திருச்சி கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்களும் கேட்டிருக்காங்க விருப்ப பாடலாக. அவங்க இருவர் இந்த இரண்டு நேர்களுக்காகவும் அந்த பாடல் இப்போ கேட்டு ரசிக்கலாம்.

0: ஞாபகமறதி நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்
1: சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ராமதி அருமணி. எனக்கு பிடித்த பாடல் படிக்காத வேதை என்ற படத்தில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்பார் என்ற பாடல். நன்றி, வணக்கம்.
0: நேயர் விரும்பி கேட்ட பாடல் இப்போ கேட்டு ரசிக்கலாம்.

10:17. அன்றும் இன்றும் என்றும் நம் மனமிட்டு நீங்காத திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருச்சி மனோகர் அவர்கள் தான் கேட்டிருக்காங்க. இனிமையான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி என்ன படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கள் தங்கம் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் எடுத்து நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

துறையூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், துறையூர் வட்டம், ஆராடி எம்ஏ ரமேஷ் அவர்கள் கருப்பு பணம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க பாடல். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அவங்களுக்காக பாடல் வருது. 10:21 நிமிடம் இணைந்திருப்போம் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 10:25 ஆகுது. நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய குரல் பதிவை கேட்டுடலாம்.
1: அயன் புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை படம் அபூர்வ ராகங்கள் பாடல் 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலை ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர் விரும்பி கேட்ட பாடலை இப்போ நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க?
1: நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன். இப்பாடலுக்கு என்னுடன் இணைந்து வருபவர்
2: ஸ்ரீ சுந்தரராஜன்.
1: ரிக்ஷாக்காரன் படத்தில் வரும் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்று தொடங்கும் இப்பாடலுக்காக நாங்கள் இந்த இரவு வேளையில் காத்திருக்கிறோம். இப்பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
0: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இப்போ கேட்டலாம்.

0: கொள்கிறோம்.
1: நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இப்போ கேட்டலாம். 10:32 நிமிஷம் இணைஞ்சிருக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியோட.

0: நேர்களின் விருப்ப பாடல்களோட கேட்டுட்ருக்கோம். ஞாபகம் வருது, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காலத்தால் இல்லாத காவிய கானங்களை நேர்கள் வரிசையாக கேட்டு வச்சிட்ருக்காங்க. நீங்களும் கேட்கணும் அப்படின்னா 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை குரல் பதிவாகவோ தட்டச்சு செஞ்சோ உங்கள் ஊர் பேர் பேரோடு அனுப்பி வைங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
1: வணக்கம், கீழோட செல்வகுமார். வீரத்திருமகள் பாடத்திலிருந்து ரோஜாமலர் என்ற ராஜகுமாரி பாட்டு பாடும்படி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருப்போம் எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

ஞாபக மருதி நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லால்குடியிலிருந்து கருமூலர் வேலம்மாள் ஹரிஷ் கோபிகா இவங்க தான் கேட்டிருக்காங்க. பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் நாமளும் இப்போ கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: மலரும் நினைவுகளை மனதோடு சேர்க்கும் ஞாபகம் வருது இந்நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய குரல் பதிவை கேட்டுடலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போவுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஆண்டுகோ கேட்டிலிருந்து பேசுகிறேன். ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்ட பாடல் பஞ்சவர்ணக்கலி படத்திலிருந்து. கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான். அந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நேயர்கள் சார்பாகவும் பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை நம்மளும் இப்போ கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு.

காவிய கானங்கள் காற்றலையில் நேர்களினுடைய விருப்பமாய் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பெரம்பலூரிலிருந்து சாரதா தர்மராஜ் அவங்க தான் கேட்டிருக்காங்க. அந்தமான் காதலி படத்திலிருந்து அந்த பாடல் இப்போ கேட்டு ரசிக்கலாம்.

ஞாபகமறதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரியமங்கம்லேருந்து சாந்தி சிவன் அவங்க தான் கேட்டிருக்காங்க. பாசமலர் படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி ஞாபகமறதி நிகழ்ச்சியில் பாடல் கேட்க முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிலைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 துவங்கும். அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

0: മനസ്സ് മയങ്ങും
1: മനസ്സ് മയങ്ങും
2: வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11 மணி. விவேக் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரைக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியில் இன்று வர்ணனை செய்யக்கூடிய பாடல்கள் தான். ஓமையாக தனது தலைவியை காதலியை ஊமைப்படுத்தி பாடுகின்ற பாடல் தான் இன்று 12 மணி வரை இவர்கள் கேட்க போறோம். துவக்கமாக அவள் வருவாளா படத்தில் ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல்.

தானே தேடி வந்த பெண், வந்தது பெண்ணா இல்லை வானவில் தானா, பூமியிலே பூப்பறிக்கும் தேவதை தானா அப்படின்னு புது கவிதை வரிகள் ஒரு ஒரு வரியா எழுதி எழுதி வச்சிருக்கா கவிஞர். பழனி பாரதி தான் பாடல் வரிகள். எஸ்ஏ ராஜ்குமாரனுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். அந்த பாடல் அழகான ஒரு வரி எழுதிப்பா, என் ஆசை உனக்குள்ள இருக்காதா, விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா, என் கூந்தல் உண்மை மெல்ல மூடாதா, என் மூச்சு உன் காற்று தேடாதா, என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா, என் சிரிப்பு உன் உடலில் பூக்காதா, என் நெஞ்சிலே தோன்றும் இசை உன் நெஞ்சில் கேட்காதா, உன் பேரை காதல் தானா அப்படின்னு கேட்டு அந்த வர்ணனை அழகா அந்த பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடல் காட்சி இசை

கேட்கறதுக்கு மிகவும் ரம்மியமாக எந்த இரவு நேரத்தில் இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஜீன்ஸ் படத்துக்காக ஹரிஹரன் அனுபவ ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

பாடல் முடிந்து போனாலும் கூட அந்த பாடலை இன்னும் கேட்டுட்டு இருக்கலாம், இன்னும் அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை பாடி பார்க்கலாமா அப்படின்னு பல முறை நம்ம கேட்டாலும் அந்த பாடலை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் அதான் அந்த பாடல் அமைந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல அந்த கோர செக்ஷனும் ரொம்ப அழகா அன்புதான் சொன்னாங்க அந்த பாடியிருப்பாங்க. அந்த பாடல்ல கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் பாடலிருந்தது. ஏஆர் ரகுமான் இசைதான் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பல முறை இந்த பாடலை கேட்டிருப்போம். பாடல் வரிகளை நான் சின்ன சின்ன நிறைய இடங்கள்ல பேசி பேசி கேட்டு சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த பாடல் வரிகளை அதுல விட இசையில் அழக பாடல் கொடுத்திருப்பாங்க. ஒரு வரி, கொடுத்து வைத்த பூவை பூவைகள் கூந்தல் மனம் சொல்வாயா, கொடுத்து வைத்த நதி அவள் கொடுத்த சுகம் சொல்வாயா, கொடுத்து வைத்த கால் குலிசை கால் அளவை சொல்வாயா அப்படின்னு அது புதுக்கவித விதமான பாடல் வரிகள் கூட இருக்கும். அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வோம் என்பதில் புதுமையான கற்பனைகளை அந்த பாடல் வரிகளை வச்சிருப்பாங்க. மேகத்தை பிடித்து மெத்தைகளை வைத்து மெல்லிய பூவனை தூங்க வைப்பேன், தூக்கத்தின் மார்பில் வீர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன், பால்வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளி எல்லாம் சேகரிப்பேன், தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்று நான் குடிப்பேன். காதலில் இவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு பகிர்வ ஒரு தேடல அன்ப இந்த அளவுக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த காதலிக்கு தன்னுடைய காதல் எழுதுகிற மாதிரி அந்த பாடல் இருந்தது. அந்த பாடல் ஹம்மி காதலை கேட்டுக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு ரெண்டு 3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 11:15 இடத்பாரித்தமாசம் 102.3 மனங்களில் இன்றைய முழுமையான கொண்டாட்டம் மனசமயங்க நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் வருகின்ற வன்னிலை பாடல் வன நிலவை பற்றி நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக ஹரிஹரன் கொழுந்தனர் பாடியது.

பாடல மேல கேட்டிருக்கோம். அந்த கிட்டாரினுடைய கடைசி ஒலியை கேட்கும்போது அப்படியே நம்ம கண்களை தாளட்டி அந்த உறக்கத்துக்கான தேடலை நோக்கி செல்ற மாதிரி ஒன்று பாடல் அமைந்து இருந்தது. பழனி பாரதி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில் அந்த பாடல். மழை மேகம் நானானால் உன் வாசல் வருவேனே, உன் மீது மழையாக என் ஜீவன் நனைவேன் அப்படின்னு புது கவிதை வடிவம் அந்த பாடல் வரிகள் முழுவதுமே எழுதியிருப்பாரு. கனவோடு வந்தாய் பெண்ணை நேரில் வரப்போவதில்லையோ, வண்ணநிலவே வண்ணநிலவே வருவது நீதானா, ஒரு மூர் நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் என் கண்ணில், கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில், கண்ணோடினா ஒரு ஞாபகம் பூ பூக்குது என் வாலிபம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் எழுதியிருப்பாரு ஹரிகரன் அவர்களுடைய குரல். அந்த பாடலை நம்ம பரம்பரை பாடி பார்த்திருப்பாங்க. பாடல் விளையாண காலகட்டங்கள் அந்த பாடல் அமைச்சு அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெலடி பாடல் இந்த இரவு நேரத்தில் என்னையை கொடுத்துருக்கு மனசு மங்கும் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியினை கண்ணெதிரே தோன்றினால் படத்துக்காக ஹரிஹரன் மகாநதி சோபனா பாடிய பாடல்

பொன் குரல் முதலாரி இந்த கோரஸ் செக்ஷனில் பாடல் கேட்டு நல்ல ராஜாவின் இசையில பழமை பாருங்களுடைய பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகள் அது ஒரு கதை சொல்லும் விதமாக பாடல இருந்தது. இது இன்று வந்த சொந்தமா இல்லை, ஜென்ம ஜென்ம பந்தமா, சித்திரை வானம் சித்திரம் தீட்டிடும் மேகம், ஒரு பத்தரை மாற்று தங்க நிலாவை சந்தித்து நீங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி என்னது அப்படின்னு சொல்லி அந்த கதையை தொடங்கி அழகாக எழுந்துட்டு இருந்திருப்பாரு. மஞ்சள் குங்குமம் கொண்ட தேவதை இன்பன் கையிலே மங்களை நான் கொண்டால், திங்களாடிடும் வானம் போலவே எங்கள் வீட்டிலே மலரையும் தாய் தந்தாள், பாட வைத்து உள்ள மாட வைத்து அன்பு பாட்டுச் சொல்லி வீட்டில் இன்பம் தந்தவள், தேட வைத்து நெஞ்சம் வாட வைத்து என்னை சோகத்தீயில் வேக வைத்து போனவள், இந்த ஏழை எண்ணை மணந்தாள் என் ஜீவனுக்குள் கலந்தாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அதனால் அன்பு வந்து என்னை நினைத்து வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அந்த பாடலும் நம்ம கேட்கும்போது இன்னும் மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு நீங்கள் எண்ணத்தை தந்து கொண்டு தான் இருக்கும். நேரம் 11:34, விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு அமைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். அழகை வர்ணித்து பாடுவதில் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியான ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். நிகழ்ச்சியில் வரப்போற பாடல் பூந்தோட்டம் படத்திற்காக ஹரிஹரன் குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசையில் வாசனம் பாடல் வரிகள், பாடலுடைய வரிகள் என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாடலை கேட்டுருவாங்க. இணைஞ்சிருப்போம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு.

தன்னுடைய தலைவியை பற்றி எழுதும் போது மலரால் சிரிப்பால் மனதை பறிப்பாள் கனவில் தினமும் வந்து கண்ணடிப்பாள் அப்படின்னு எழுதி வானத்து தாரகை இவள் யாரவள் தேவதையோ வார்த்தைகளும் மயங்கிடும் கலைவாணியின் மகளோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதன் பிறகு அழகான ஊர்மையெல்லாம் சொல்லியிருப்பார். அவள் பேச்சு மொழி அல்ல மகுடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் பேசிக்கிட்டே இருந்தால் நான் அவள் மயங்கி விளங்கிறேன். பாம்புக்கு முன்னாடி மகுடி விரும்புவது அது எப்படி ஆடால் மசையாமல் நின்று கொண்டிருக்கும், அதே போல நான் உன்னுடன் நிற்கிறேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நிற்கிறேன். அது எதனால் சுட்டும் விழிச்சுடர் பார்த்து மனம் கெட்டதை சொல்லட்டுமா, கொட்டும் பனித்துளி கூட என்னை சுட்டதை சொல்லட்டுமா, கம்பனிடம் கடன் கேட்டு கொஞ்சம் கற்பனை வாங்கட்டுமா, காதல் கொண்டு முகம் பார்த்து நான் வர்ணனை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பார். அவள் வாங்கி போனாலும் தூக்கம், முகம் கண்டாலும் தீராதன் இயக்கம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. யாருன்னு தெரியல, ஆனால் பிரம்மனுக்கு ஒரு தங்கி அடி அப்படின்னு கூட அங்க எழுதியிருப்பாரு வாசன் அவர்கள். மொட்டு வெடித்ததை போலே அந்த பட்டு குளிர் முகமும், முத்து சிதறுதல் போலே சின்ன சிட்டு சிரிப்பழகோ, தித்திட்டும் தேன் சுவையை நான் சொல்வது எப்படி, பொங்கி வரும் மலர் வாசம் அதை அழுவது எப்படியோ, ஸ்வரமேலில் அடங்காத ராகம் இது எல்லோருக்கும் கிடைக்காத கீதம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இளையராஜாவினுடைய இசையில் அந்த மெட்டுக்குள் இந்த பாடல் அப்படி துளி துளி வருவதை போன்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இனிமேதான் இருக்கும் இந்த இரவு நேரத்தில்.

அலிமன் பக்கத்தில் விளையாட மனசமயம் நிகழ்ச்சிக்கு கமல் விருந்தாய் திருத்தினர்கள் யாரும் பார்த்திருந்தோம். அந்தனராஜ் காட்டுப்பாக்கிலும் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வரணி பாடலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்தியலட்சுமி லட்சுமி வழக்கம் போல நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தி நிகழ்ச்சியினுடைய பாடலுக்குரிய விஜய் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் திப்புத்தமணி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புறசைவாக்கம் சௌந்தரராஜன் இன இரவு வணக்கம் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பி தங்களுடைய லைக் மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் பாடல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களும் போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வச்சிருக்காங்க. கமலம்பன் வெங்கலக்குறிச்சியிலிருந்து வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து அவங்களும் போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கமல் மற்றும் வைத்திருத்தினர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இனி கண்ணுப்பட போகிறதா படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அவர் எழுதி இசையமைத்த பாடல்.

பார்ப்பேன். வலை வீசும் கண்ணழகு, வளைந்தாடும் இடையழகு, கருணாக குளர் அழகு, கற்கண்டு குரல் அழகு, மலையாள மலையில் மலர்ந்த மலர்காடு அழகு அப்படின்னு சொல்லி அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவரே அந்த பாடல்களை எழுதியிருக்கிறது. கேட்கறது ஹரிஹரன் அவர்களுடைய குரல் அந்த பாடலை கேட்டோம். கண்ணுபட புகுதையா படத்திலிருந்து நிகழ்ச்சியிலேயே உயிரை படத்திற்காக ஹரிஹரன், சுகேந்தர் சிங், ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

வர்ணனை பாடல அழகா எஸ் சி ராஜ்குமார் அவர்கள் இசை அமைச்சிருக்காங்க. இந்த பாடல் வரைக்கும் அழகா எழுதியிருப்பாங்க. பத்து விரல் பூ அழகு, பாதம் தங்க தேர் அழகு, வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பெண் அழகு அப்படின்னு எழுதியிருப்பாரு. மரபாணி கொடி போல நோசாக அவன் இருப்பா, மலபிஞ்ச தர போல பதமாக.

அதிகமாக கேட்டிருப்போம். அந்த பாடல் அழகா அந்த வரியை அழகாக ஒரு மெலோடி ட்ராக்குள்ளே நினைச்சிருக்கேன். பாடல் வரிகை வயிறு தான் தெரிஞ்சு அந்த கண்களோடு 200 ஆண்டு நோக்கின் அழகு ஒரு 300 ஆண்டு அவள் அழகின் கதகடப்பில் 500 வாழ வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு பார்வையிலே என்னை உருக வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உரைய வைத்தாய், அது நான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய், உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய். நீ பார்த்துவிட்டால் ஒரு வீழ்ச்சி வரும், நான் பார்த்துவிட்டால் மூச்சம் வரும், என் முதலும் முடிவும் நீதான் நீதான் சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு வேண்டுதல் ஆனவை என்னைக்கும் நம்ம பிரிஞ்சிருக்க மாட்டோம். என் முதலும் நீ முடிவும் நீ அந்த பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி வெர்ஷன் கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்க நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று பாடல்கள் வர்ணனை செய்து பாடப்படாத ஓமையாக்க இணைந்த பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு வச்சு பாடல்கள் நிகழ்ச்சி அலங்கரித்தது. நிறைவா கேட்கவிருக்கும் பாடல் ஆனந்த பூங்காட்சி படத்துக்காக ஹரிஹரன் குழுவினர் பாடியது. வைரமுத்தினுடைய பாடல்களுக்கு தேவாவினுடைய இசையில்

0: 103.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீர்களினை தொடர் இசை பாடல்களாக காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத புலிகள், இன்னிசை இரவு என தொடர் இசை பாடல்கள் உங்கள் நெஞ்சை நிறைய காத்திருக்கின்றன. நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒழித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

கதவு காரர்கள் இல்லாமல் நில கவர்களுடைகள் செய்வார்கள். துயரம் செய்திடும் பாண்டமன்றோ துடித்தனம் நடத்திட வேண்டும் என்றும் துயரம் செய்தி

ஆசையோடு இன்பம் தன்னை அள்ளி அள்ளி வீசுது. ஆசையோடு இன்பம் தன்னை அள்ளி அள்ளி வீசுது. பருவமேனி வண்ணம் காட்டி புலிமையோடு அழைக்குது. பருவமேனி வண்ணம் காட்டி புலிமையோடு அழைக்குது. ஓவியம் திரிக்குது உள்ளம் தன்னை மயக்குது. ஓவியம் திரிக்குது உள்ளம் தன்னை மயக்குது. ஓவியம் திரிக்குது. சொன்னது செய்வேன் வேறொன்றும் தெரியாது. உள்ளது சொல்வேன் சொன்னது செய்வேன் வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது.

படிப்பதில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தும் பாகத்தை தவிர

போகும் வரும் அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல போகும் வரும் அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன்.

மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவே. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவே. நல்லவர் வீட்டில் நாய் போல் உழை

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ கொடுத்து விட்டேன் என்னை கொடுத்து விட்டேன் என்னை உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும்.

கொடுக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். தாத்தா கூட்டத்தை பாருங்க, தாத்தா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு தப்பு கொடுத்தது யாருங்க?

கவி பாடுவே, கவிகளும் கண் பாடுதே, கண்களும் கண்களும் கவி பாடுதே, மதனித கண்களும் கவி பாடுதே, மதனித கண்களும் கவி பாடுதே, தந்தி மத மதனித கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்ணே கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி

கும்சார ஜெய் ஜெய் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் போயரோ வெண்ணிலாவே. கண்விழிக்கும் சாரதைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் போயிரோ.

தூங்கினால் தரமாட்டாய் பெண்ணிலாவே. தெங்கினால் தரமாட்டாய் பெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்துவிடு பெண்ணிலாவே. அன்பிட தேவையில்லை பெண்ணிலாவே, இது அவை தந்த பாடமடி பெண்ணிலாவே, இது அவை தந்த பாடமடி.

பாடாதே, இது அவை தந்த பாடமடி வெண்ணிலாதே, இது அமை

போட்டவும் வாய் செவக்கும் கண்ணம் வெட்டத்தினாலே செவந்திருக்கு. வெட்டில போட்டவும் வாய் செவக்கும் கண்ணம்

இறையும் இருக்கிறடி.

திருக்குது உன்னை கொண்டு சின்ன சின்ன மூக்குத்தியாம் சிகப்பு கல்லு மூக்குத்தியாம் கன்னி பொண்ணே உன் ஒய்யாரம் கண்டு

வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உண்மை ஆசையோடு இருந்தவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆசையோடு இருந்தவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன்னகம் போது தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி உன்னகம் போது தான் பின்னி வளரணும் தன்

மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ

பொண்ணுக்கு பார்த்துக்கோ கண்ணுரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோடு போல போக வேணும் கேட்டுக்கோ என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ

0: பரிசை வாங்கணும், அப்புறம் தான் வேற ஒண்ணு கேட்கணும், பள்ளம் வேறு பார்த்து போகணும், பத்திரமா பொண்ணை கொண்டு கேட்கணும், பள்ளித்தரும் பரிசை வாங்கணும், அப்புறம் தான் வேற ஒண்ணு கேட்கணும்.
1: எது புரியுதா?

பதமா கல்லையா.

நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்வுவென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா, கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்வுவென்று, நல்லபடி வாழ்வுவென்று. ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா.

0: God Manam.
1: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று, நல்லபடி வாழ்கவென்று. ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹர

தலை வெறுத்தாலும் வாசல் படி சாண்டாதே, கோபம் கொண்டு உடைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை வா. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை வா. நல்வாழ்க்கில் நான் சொல்லுவேன், நல்லபடி வாய்ப்பு. கல்யாண கோயிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்க்கில் நான் சொல்லுவேன்.

நாங்கள் நம் சேர்ந்தது போட்டிடமும் அது நடைபழகி வந்ததென்னை என்னிடமும் நாங்கள் நம் சேர்ந்தது போட்டிடமும் அது நடைபழகி வந்ததென்னை என்னிடமும் அது நடைபழகி

உதித்தது பார் செஞ்சது பார் திசையில் அதன் பொழி வெளியோ பார்த்தது பார் தாம் வெளியே

காதம் இடை போன்றும் நாடம் தான் இங்கேயோ.

சங்கீதையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்த கீதையுடன் பாடல் கேட்டதின்

Ganga.

0: வழங்கி விட்டேன் என்னை இன்று மின்னும் விழியில் இளம் கண்ணி கவிதை சொல்ல சொல்ல என்ன சுகம்.
1: பரவாயில்ல நல்ல பண்ணிட்டான்.
2: அப்போ மிஸ்டர் ஸ்டார்

உலகங்களில் உம்மை தந்த அக்காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் சூழ்ந்து மறைந்ததை சொல்லவோ, ஞானத்திலே சொல்லவோ.

உம்மை நன்கு திருத்தை பாரியிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்த

உடன் பகைத்து திரிந்து வந்தான். அங்கே தந்தை மகனை காண நடந்து வந்தான். பிள்ளைக்கு தந்தை அங்கே காவலிரு

0: கண் என்ன அதிசயமோ, யாரும் அறியா ரகசியமோ. அப்படி என்ன அதிசயமோ, யாரும் அறியா ரகசியமோ. தன்னே பேசும் மந்திரமோ, போகை மயிலின் தந்திரமோ. தன்னே பேசும் மந்திரமோ, போகை மயிலின் தந்திரமோ.
1: பேசும்

பெண்கள் அள்ளி தந்தாதற்கு மாலை போடுவார். அம்மன் போன்ற பெண்ணை கூட அழகில் என்று கூறுவான். ஆயிரங்கள் அள்ளி தந்தாதற்கு மாலை போடுவான். பணம் காசை கொடுத்து வாங்கும் வாழ்க்கை வியாபாரம் தான் போடி போ கைதீசம்மா.

வழியில்லாமல் தேயில் வெந்ததாயிரம் அடப்பணத்தால் சேர்ந்து பணத்தால் பிரியும் தந்தைதான் இந்த உலகம்தான் கைவீசம்மா இந்த உலகத்தை பார்த்து கைவீசு கைவீசம்மா.

0: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி, விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக தாய் மூகாம்பிகை படத்திற்காக இளையராஜா இசையமைத்து தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோரும் இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி.
2: சிவசக்தியாம் தூயதி பவதி சக்த பிரப.

நிகழ்ச்சியினை கொத்தமங்கலம் சுப்பு எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல், ஆர் ஜெயலட்சுமி பாடியது மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக.

0: நேரம் 4:10 நேயர்கள் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின்

எக்ஸ்பிரஸை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவல். சங்கீத ஞானமு தன்யாசி ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

மாநிலம் நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஓத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்கப்படும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ மீனாட்சி சுப்பிரபாதம்.

ശിലാമരശത്രീവിരാജസി സംഗമനീ വസൂന ത്വദ്വാശയാ ഭവതി കശ്ചിത്.

ललिता भव सुप्रभाते।

భాసుర సర్వ సిద్ధి చక్రే త్రికోణ నిలయం త్రిపురాంబికాఖ్యం

0: ஸ்பீக்கராகும் நிகழ்ச்சியில் தொடர்வது டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமள தண்டகம்.
1: மணிச்சலீனாமுபலாலயம் தீ மதாலதாம் மல்லேதுளவாத்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாத்தங்க கல்யாம் மனதாத்மராமி சதுர்புஜே சந்திர கலாவதம் சே குச்சோன்னதே குங்குமராகசோலே குன்றேக்ஷு பாசாங்குஷ புஷ்பபா